இனிய நன்னாளின் தொடக்கமாய் இறை துதியோடு உங்கள் இதயங்களை நிறைத்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

உள்ளத்தின் வேண்டுதலை இறைவனிடம் சேர்க்கும் இனிய பொழுதாக இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

போல ஒரு நாளின் நீட்சியை தொடக்கம் தீர்மானிக்கிறது. நம்முடைய செயல்கள் சோம்பலால் முடக்கமடையாமல் இருக்க சாம்பல் கலைந்த நெருப்பாய் மாற்றிடும் காற்றாய் உங்களை எப்போதும் ஜொலிக்க வைக்க இப்போது உங்கள் வசம் அருள் மாலை.

திருமலை பன்மலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள்மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் ராக்கெட் செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சிகள் தொடர்பான வேலைவாய்ப்பை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மண்டலங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை தயார்படுத்தும் பணி நேற்று நடைபெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

உடன் பிறந்துள்ள புதிய நாள். கொஞ்சிடும் குழந்தையாய் மெல்ல மெல்ல எட்டி பார்த்த மகிழ்வுக்கு காத்திருக்கும் இனிய நாளில் இன்பமான நிமிடங்கள். அதில் சித்தறிய சின்னந்திரு முத்துக்களாக மிளர்ந்து கொண்டிருக்கும் பனித்துளிகளின் முகம் பார்த்து இன்னிசை கதிர்களை வாணிங்கும் பரப்பி மகிழ்வுக்கு கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருமறையலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்துக்கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பூரு பருவரல் குரல் எண் 1190.

0: பிரிந்து சென்றவர் உரிய காலத்தில் வந்து சேராமையை பிறர் தூற்றாமல் இருந்தால் இவள் பசப்பி என பெயர் பெறுதல் கூட நல்லதுதான். குறள் எண் 1190 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: பசப்பென பேர் பெறுதல் நயப்பித்தார் நல்காமை தூற்றாரெனின்.
0: பிரிந்து சென்றவர் உரிய காலத்தில் வந்து சேராமையை பிறர் தூற்றாமல் இருந்தால் இவள் பசப்பி என பெயர் பெறுதல் கூட நல்லதுதான். குறள் எண் 1190 அதிகாரம் பசப்புரு பருவரம்.
2: ஆறு மணி 6 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: ஓவியம் திட்டம் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். கோடை பண்பலை 100.5 இன்று மலர்ந்து மனம் வீசி இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து வரும் பாடலுக்கு பிறகு கேட்கலாம். 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடையல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தளிர் நேரம். காலை 7:00 பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சின்னர் வேரின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் வீச இருக்கிறது குட்டி செல்லுங்களான குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில், வானவில் இன்று தீட இருக்கும் வண்ணம் வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சி

சந்திப்புக்கு இருக்கிறார் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வேண விழுந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடனின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம். இன்றைய பட்டுப்பட்டாளம் இசைக்கு இருக்கிறது ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களின் தொகுப்பாக. நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடனின் இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு துளலிசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று இசைக்கிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராஜ் அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்தூரிகை. 4:30 கிட்கெல்லாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மெக்னா சில்க்ஸ் பரமதி வீலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது செப்புக செந்தமிழாக. 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம். 5:30 கிட்கெல்லாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது தொட்டு 1, 2, 3 என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கும். 9 மணிக்கு இரவு நேர இசைத்தன்றல் வீசும் கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் சிறப்பிக்க இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூர் தொழில் முனைவோர் ஜி கண்ணன் அவர்கள். 10 மணிக்கு சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவு சுகம் என்று அழைக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளை. 11 மணிக்கு இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் ஈசி இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள்.

நிருத்ய விநாயகா, ஹரித்ரா விநாயகா, ஓம் யோக விநாயகா, சிம்க விநாயகா, சங்கடகர விநாயகா, வேத விநாயகா, வேள விநாயகா, ஓம் நாதாந்த விநாயகா, மோக்ஷ விநாயகா, மோதக விநாயகா, பாலச்சந்திர விநாயகா.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

ஒரு நிமிடத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தின் வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30

கேட்பதற்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக வர இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? குட்டி செல்லைங்களான குழந்தைகளுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

ஆலய உலா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருநீரகம் என்னும் ஊரில் அமைந்துள்ள உலகளந்த பெருமாள்

மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்திருக்கோயில் 47வது திவ்ய தேசமாகும். இது உலகெழுந்த பெருமாள் கோயிலின் உள்ளேயே உள்ள திவ்ய தேசமாகும். இந்த கோயிலின் உள்ளே திருவூரகம், திருக்காரகம், திருக்கார்வாணம் என்ற மற்ற 3 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. அதாவது, ஒரு கோயிலுக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. இதை போல் வேறெங்கும் பார்க்க முடியாது. திருவூரகத்தை தவிர மற்ற 3 வெவ்வேறு இடங்களில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் ஒரே தளத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறுவதுண்டு. ஊரகம், நீரகம், காரகம், கார்வாணம் ஆகிய 4 திவ்ய தேசத்து பெருமாளையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள், தொண்டத்தாய் நிறந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர், வெகக உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமீட்டும் காரகத்தாய், கார்வான தொள்ளாய் கல்வா, காமரு பூங்காவரியின் தென்பால் மண்ணு, பேரகத்தாய் பேரதன் நெஞ்சினுள்ளாய், பெருமானும் திருவடியே வேணினேனே என திருமங்கையாழ்வார் பாடிய இந்த கோவிலில் உலகளந்த பெருமாள் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரிய சிறப்பாகும்.

0: கொண்டாய் என்ற பாடலில் முதல் சொல்லாகவே திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருநீரகம் முன்காலத்தில் எங்கிருந்ததனை இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. உற்சவரை மூலவரின் இடத்திலிருந்து அல்பாளிக்கிறார். பெருமாள் நீர்மை தன்மை கொண்டவன், நீரிடை மீனாக அவதாரம் செய்தவன், நீர்மேல் அமர்ந்து அதை இருப்பிடமாக கொண்டவன். பிரளய காலத்தின் போது இந்த பூமி நீரால் சூழ அதன் மீது ஆளிலை கண்ணனாக மிதப்பவன். எனவே பெருமாளை நீராகத்தான் என திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆனால் இந்த தலம் எங்கிருந்தது என்று மட்டும் அவர் யாருக்கும் சொல்லவில்லை. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்ய இங்கு எழுந்தருளிய போது இந்த மூன்று தலங்களும் திருவூரகத்துடன் வந்துவிட்டதா, அல்லது வெவ்வேறு இடங்களில் இந்த திவ்ய தீசங்களை மங்களாசாசனம் செய்தாரா, அல்லது எந்த கால சூழ்நிலையில் இந்த மூன்று திவ்ய தீசங்கள் இங்கு வந்தது என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இத்திருக்கோவிலின் வரலாறு அத்தகைய தொன்மை வாய்ந்தது. இக்கோயிலின் எதிரிலுள்ள ஆஞ்சநேயர் சதுர்புஜத்துடன் கையில் சங்க சக்கரத்துடன் அருள்பாளிக்கிறார். இத்தல இறைவன் தெற்கு நோக்கி நிஞ்ச கோலத்தில் அருள்பாளிக்கிறார். மூலவர் சந்நிதியின் மேலுள்ள விமானம் ஜெகதீஸ்வர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தல இறைவனை அக்ரூரர் தரிசனம் செய்துள்ளார். மக்கள் ஆவணம் நீங்க இங்கு வழிபாடு செய்கின்றனர். இங்குள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து புதுவஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர். மற்ற எல்லா வைணவ திருத்தலங்களை போன்றே இத்தலத்திலும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளின் பேரருளும் பெருமைகளும் நம் உள்ளம் நிறைக்கட்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் திருநீரகம் ஊரில் அமைந்துள்ளது உலகளந்த பெருமாள் திருக்கோயில்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
1: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை
2: மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள்.

வழங்கும் வசந்த விடியல். இசைவாவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புழியைந்து இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புழி 5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில் வர இருக்கதங்க.

கூடிய வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை.

0: 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு கைலாஸ் சில்க் சென்டர்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இது பூந்தளிர் நேரம். இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துக்கு ஒரு குட்டி செல்லம் அப்படியே புன்னகையோட வந்திருக்கிறாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுறதே ஒரு தனி உற்சாகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாங்க சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தம்பியோட பேர் என்ன?
1: ஹரிஷ்.
0: ஹரிஷ், அப்படியே ஸ்டைலா சொல்றீங்களே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஸ்டைலா சொல்றது? அப்படியே அழகாக நீட்டாக வந்திருக்கிறீங்க. உங்களோட யூனிஃபார்ம்லாம் பார்க்குறப்ப எனக்கும் இதே போல் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. கொடுத்துட்றீங்களா எனக்கு?
1: சரி சார்.
0: கொடுத்துட்றீங்க, சந்தோஷமா. அப்புறம் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, அக்கா, நான்.
0: சரி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ஹரிஷ். மை ஸ்கூல்ஸ் நேம் இஸ் லயன் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல். இட் இஸ் அ கொடைக்கானல். தேர் ஆர் மெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் மை ஸ்கூல். ஐ லவ் மை ஸ்கூல் வெரி மச். மை கரஸ்பாண்டன்ட் நேம் இஸ் டாக்டர் கொரியா அப்ராஹம். மை பிரின்சிபல் நேம் இஸ் மிஸ்டர் ஸ்ரீபால்ஜி. மை டீச்சர் நேம் இஸ் ஐஎம்எஸ். தேங்க்யூ.
0: சிறப்பாக சொல்லிட்டீங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
1: மிஸ்.
0: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க.
1: மாயா மிஸ்.
0: மாயா மிஸ் பிடிக்குமா உங்களுக்கு? வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: ஸ்பீச்.
0: நிறைய பேசுவீங்களா வீட்டில்? என்னெல்லாம் பேசுவீங்க? யார்கிட்ட எல்லாம் பேசுவீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட
0: நிறையா பேசுவீங்க. சரி, நீங்கள் குட்டி தம்பியா இருக்கீங்கல்ல, வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன வாங்க போறீங்க?
1: போலீஸ்.
0: காவல்துறையாக போறீங்க. காவல்துறை அதிகாரியாகி நாட்டுக்கு வந்து சேவை செய்ய போறீங்க, அப்படிதானே?
1: ஆமா சார்.
0: காவல்துறை என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அப்படிதானமா?
1: ஆமா சார்.
0: சரி, உங்களது கனவுகள் நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி சார்.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு.

0: ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neckband, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன். சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: ரொம்ப பரபரப்பான புத்துணர்வான சாங் எல்லாம் குடுக்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே 8 மணிக்கு பாத்தீங்கன்னா குட்டி செல்லங்களுக்காக மனதோடு ராகமும் வர இருக்குதுங்க.

நேற்றைய தோல்விகளை இன்றைய பாதையில் சுமக்காமல் நேற்று முடிந்த கதை இன்று எழுதும் புதிய கவிதை. விழுந்த இடமல்ல முடிவல்ல, எழுந்த நடக்குமிடம்தான் புதிய தொடக்கம். அதை புன்னகையுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடையில் நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பேசியேன்.

0: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
1: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: சத்யா ஏஜென்சிஸ்
3: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th மேக்சிமம் கேஷ்பேக் மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் October 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: வழங்கிய வசந்த விடியல்.

0: சுகமான காலைக்கு உங்க எல்லாரையும் சந்தோஷமா வரவேற்குது. கோடிக்கணக்கான நேயர்களின் மனசை கொள்ளை கொண்ட நம்ம கோடை பண்பலை 100.5 வேலைகளை ஜாலியாக பார்த்துக்கிட்டே கோடை எஃப்எம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே சுகமான காலை நிகழ்ச்சியில் வர்ற தகவலையும் பாட்டுகளையும் ரசிங்க. உங்களோட சேர்ந்து கனிமுத்தும் வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கூடுதலாக பேசுனா கோச்சுக்க மாட்டீங்களே?
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்.

0: நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை எஃப்எம்இல் சுகமான காலை கேட்டுட்டு இருக்கோம் நேர்களை. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். 9:30க்கு சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். உலக வன நாளான இன்னைக்கு வன உயிர்களை வாழ விடுவோம் எனும் தலைப்பில் வரையறுக்க சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள்.
1: We are unstoppable.
0: இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். பயந்துட்டீங்களா? இல்லைங்க. 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம். குட்டீஸ், உங்களுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. தயாரா இருங்க.

சார், எனக்கு இந்த ஆசையை காத்துல தூது விட்டு அந்த ஃபீலோட ஒரு பாட்டு வேணும் சார். அவ்வளோதான் ஐயா, இந்தா வருது கேளு.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கண்ணக்கோல்
1: சுவரை துளையிட
0: அல்லது
1: அகல பயன்படுத்தப்படும்
0: கருவி.
1: கண்ணக்கோல்
0: சுவரை துளையிட அல்லது
1: அகல பயன்படுத்தும் கருவி.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: காலாண்டு தேர்வு முடிஞ்சு தொடர்ச்சியான விடுமுறைக்கு அப்புறமா நம்ம கொடைக்கானலுக்கு வந்து இயற்கை அழகை கண்டு கொண்டாடின சுற்றுலா பயணிகள் அதிகபட்சமாக இன்னைக்கு கொடைக்கானலுக்கு பிரியா விடை கொடுத்து அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்புவீங்க. மழைக்காலங்கிறதுனால பார்த்து கவனமாக பயணம் செய்யுங்கப்பா. அப்படியே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து பயணம் செய்யுங்க. ஒரு சின்ன புன்னகை போதும், எதையும் அழகாக கடந்து போகலாம். அவ்வளோதான், கூட எப்பவுமே சுகமான காலை கேட்டுட்ருக்கோம். கனி முடியலப்பா.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல், லயன்ஸ் கிளப் ஆஃப் கொடைக்கானல் குறிஞ்சி மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சர்க்கரை, இதயம், கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 2 வரை பல்லங்கி காந்திஜி துவக்கப்பள்ளியில் நடைபெற உள்ளது.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
0: பன்மலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, ஊருக்குள் ஒட்டி இருக்கும் என்னுடைய போஸ்டர்களை எல்லாம் உடனடியாக கிழிக்க வேண்டும் என்று பணியாளர்களிடம் சொன்னீர்களாம்.
6: ஆமாம் அண்ணா.
7: அமைச்சரே, உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னுடைய சுவரொட்டிகளையே எடுக்க சொல்லி இருப்பீர்கள்.
6: அண்ணா, அந்த சுவரொட்டிகளில் உங்களை தவறான வாசகங்களால் சித்தரித்து எழுதியிருக்கிறார்கள்.
7: என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள்?
6: ஆமாம் அண்ணா, உங்களை மிருகம் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
7: அப்படி எங்கே அமைச்சரே ஒட்டி இருக்கிறார்கள்?
6: எல்லா இடங்களிலும் அப்படித்தான் அண்ணா ஒட்டி இருக்கிறார்கள்.
7: என்ன அமைச்சரே குழப்பு?
6: மன்னா, உங்களுக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். உங்கள் படத்தை போட்டு எதற்கும் அஞ்சாத சிங்கமே என்று எழுதியிருக்கிறார்கள். மேலும் பாயும் புலியே என்று கூட எழுதியிருக்கிறார்கள். சிங்கம் புலியெல்லாம் மிருகங்கள் தானே? அப்படியானால் உங்களை மிருகம் என்று சொல்கிறார்கள் என்று தானே பொருள் மன்னா? அதனால் தான் அந்த சுவரொட்டிகளை எல்லாம் கிழிக்க சொன்னேன்.
7: அமைச்சரே, என்னுடைய வீரத்தை தீரத்தை சிங்கத்திற்கும் புலிக்கும் நிகராக ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் அமைச்சரே. இது கூடவா உங்களுக்கு புரியவில்லை?
6: காலையிலேயே ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள், ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள், கச்சாயம் சுவாரஸ்யமான செய்திகள் இருந்தால் சொல்லுங்களேன்.
7: கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 5 பெரிது 6 சிறிது என்கிற தலைப்பில் விலங்குகளையும் பறவைகளையும் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதை சொல்லட்டுமா?
6: ஓ, கவிப்பேரரசுவின் கவிதையா? சொல்லுங்களேன், கேட்போம்.
7: சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ? இன்னொன்று, பறவைக்கு வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாமல் இருப்பது காட்டுக்குள்தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. மனிதா, இதை மனங்கொள். கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தேடுவதில்லை. பூகம்பம் வருவதென்றால் அலைவாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், அறிவில் 6 பெரிதா 5 பெரிதா? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதனால் தானே புதைக்கவே பழகினோம். ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும், எங்கேனும் ஒரு தாய் விலங்குக்கு பாலூட்டியதுண்டா? சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. கொஞ்சம் பொறு, காட்டுக்குள் என்ன சத்தம்? ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சி மனிதனே.
6: சிறப்பு மன்னா, சிறப்பு. விலங்குகளும் பறவைகளும் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது என்பது தெரியாது. மனிதனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் துயரங்களும் மிக அதிகம். இந்த போக்கை மாற்றிக்கொண்டால் மட்டுமே மனித இனம் தொடர்ந்து பூமியில் வாழ முடியும் என்பதை இந்த உலக வனவிலங்கு நாளில் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
7: உண்மைதான் அமைச்சரே. சரி அமைச்சரே, என்னுடைய சுவரொட்டிகளை எல்லாம் பணியாளர்களை விட்டு கிழிக்க சொல்லும் போது இந்த மன்னருக்கு இது ஒன்றுதான் இப்போது குறைச்சலா என்று கேட்டீர்களாமே?
6: பேச்சுவாக்கில் போட்டு வாங்கிவிட்டாரே.
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.

வழங்கிய தக்கமுக்கு தர்பார் வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப்ஸ் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: அக்டோபர் 4
0: ஆசிய நாடுகளில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும்.
2: இல்லாவிட்டால் இங்கு அழிவின் ஆபத்தில் உள்ள சில உயிரினங்கள் முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஆபத்து என
0: விடுக்கின்றனர் எச்சரிக்கை வனவிலங்கு வல்லுநர்கள்.
2: புலிகள்,
0: காண்டாமிருகங்கள்,
2: யானைகள் இப்பட்டியலில் அடங்கும்.
0: வனவிலங்குகளை காப்பதால் விளையும் நன்மைகள் என்னென்னவோ,
2: இயற்கை சமநிலை மாறுபடாதிருக்க வனவிலங்கு பாதுகாப்பு மிக அவசியம்.
0: உயிரினங்கள் பெருக்கத்திற்கும் தட்பவெப்பநிலை சமன்பாட்டுக்கும் காடுகள் பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம்.
2: வெளிநாட்டு செலாவணியை ஈட்டு தருவதில் விலங்குகளும் தாவரங்களும் மரங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: உலகிலேயே வனவிலங்கு சட்டத்தை கொண்டு வந்தது நம் நாடுதான்.
2: சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு
0: 1887.
2: வனவிலங்கு சரணாலயங்கள் பல அமைத்து
0: இயற்கையின் பொக்கிசமான வனவிலங்குகளை விட்டு செல்வோம்
2: நம் சந்ததியினருக்கு.
0: உலக வனவிலங்கு நாள்
2: என்று
0: சிவமும் பிள்ளையும் இல்லாவிட்டால் இந்த பாரதி வெறும் குருடன்
2: என்று பாரதி புகழ்ந்த இரு கண்கள்
0: கப்பலோட்டிய தமிழனும்
2: சுப்பிரமணிய சிவாவும்.
0: எனது ஜாதி பாரத ஜாதி,
2: எனது மதம் பாரதிய மதம்,
0: என் வழிபாடு தெய்வம் பாரத மாதா
2: என்று பாரத மாதாவுக்கு ஆசிரமம் அமைத்து
0: ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து
2: 1947 விடுதலை பெற
0: 41 வீரமரணம் அடைந்த
2: சுப்பிரமணிய சிவாவை மறக்க முடியுமா? May 1, 1923
0: சிங்காரவேலு செட்டியார்
2: சுப்பிரமணிய சிவா
0: கிருஷ்ணசாமி சர்மாவால் தொழிலாளர் நாள் கொண்டாடப்பட்டது.
2: சென்னையில் செங்கொடி முதல் முதலில் ஏற்றப்பட்டது.
0: தர்மபுரியை அடுத்த பாப்பாரப்பட்டி சென்று
2: அவரின் சமாதிக்கு ஒரு வீர வணக்கம் சொல்லிவிட்டு வரலாமே.
0: 1884
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள்
0: இன்று. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக காவல்துறையின் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடந்தது.
2: இதற்கு தலைமை ஏற்று ஆர்வமுடன் அணிவகுத்து சென்றான் அந்த இளைஞன்.
0: தடையை மீறி ஊர்வலம் சென்றபோது கூட்டத்தை நோக்கி குண்டுமழை பொழிந்தனர் காவலர்கள்.
2: அங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள குண்டு பாய்ந்தது.
0: வந்தே மாதரம் என்று கூறியபடி கையில் பிடித்திருந்த தேசிய கொடியுடன் கீழே சரிந்தான்

0: அந்த இளைஞன்
1: ஒருபுறம் தடியால் மண்டை பிளந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது.
0: உயிருக்கு போராடிய அந்த நிலையிலும்
1: கரத்தில் பற்றிய தேசிய கொடி அவரின் விரல்கள் பற்றியே இருந்தன.
0: மயங்கி சாய்ந்த அந்த இளைஞன் பின்னர் மருத்துவமனையில் வீரமரணம் அடைந்தார்.
1: அவர் வேறு யாரும் அல்ல,
0: தாயின் மணிக்கொடி காக்க உயிர் துறந்த குமாரசாமி என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் குமரன் தான்.
1: 1904
0: இந்திய விடுதலை போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த நாள்
1: என்று 1904
0: The Statue of Liberty-ஐ வடிவமைத்த ஃப்ரெட்ரிக் நினைவு நாள்
1: என்று 1669
0: டச்சு ஓவியர் ரெம்பிராண்ட் நினைவு நாள்
1: என்று 1947
0: ஜெர்மனிய இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்க் நினைவு நாள்
1: என்று
0: மனிதனால் செய்யப்பட்டு
1: பூமியின் சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்ட
0: முதல் செயற்கைக்கோள்,
1: சோவியத் ஒன்றியத்தினால் அனுப்பப்பட்ட
0: முதல் செயற்கைக்கோள்களில் இதுவே முதலாவது என்ற பெயரை பெற்றது.
1: 1957
0: ஸ்புட்னிக் 1
1: செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள்
0: இன்று
1: இந்நாளை பெருமைப்படுத்தும் விதமாகவும்
0: இத்துறையில் பணியாற்றும் பணியாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும்
1: கடைபிடிக்கின்றோம். இன்றிலிருந்து
0: அக்டோபர் 10 வரை
1: உலக விண்வெளி வாரமாக
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
1: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லைப் பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் ஃபிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. சின்ன சின்ன சிரிப்பினில் சிந்தையில் மலர்ந்து மகிழ்விக்கும் புன்னகை மலர்கள், மழலை மொழியில் மனதை கொள்ளை கொள்ளும் மழகிலே, கண்ணால் கனவையும் நெஞ்சில் துணிவையும் கொண்ட நாளை உலகை மாற்ற வெற்றி நடை போடும் குட்டிச் செல்லங்கள். இன்னிசையோடு கொஞ்சம் மகிழ கோடை பண்பலை குட்டிச் செல்லங்களை அழைக்கிறது மனதோடு ராகத்தில். குழந்தைகளுக்காக வர இருக்கும் இன்றைய மனதோடு ராகத்தில் அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் அன்பு குட்டி செல்லம் யார்? எங்கிருந்து வணக்கம்?
5: ஹலோ
1: ஹலோ வணக்கம்
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
5: இனியா பேசலாம்.
1: நாங்க இனியா? எத்தனை நாங்க இருக்கீங்க? எத்தனை பேர் இனியானா?
5: நாங்க ஒருத்தர் மட்டும்தான்.
1: ஒருத்தர் மட்டும்தானா? என்ன பண்றீங்க இனியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? லீவ்லாம் முடிஞ்சா? கஷ்டமா இருக்கா ஜாலியா இருக்கா? ஸ்கூலுக்கு போகணும்னு ஜாலியா இருக்கா? என்ன ஒரு அதிசயம். சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்கு? சொல்லுங்க கேக்கலாம். டெல்லிங் லைஸ். ஆஹாஹாவா? சரி, டெல்லிங் லைஸ். டெல்லிங் லைஸ்னா என்ன? பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நோ நோ. சரியா? அப்ப என்ன சொல்லணும்? டெல்லிங் லைஸ். நோ பாப்பா. சரியா, பொய் சொல்லாம இருக்கணுமா? அதுதான் அந்த பாட்டை சொல்றாங்க. சரியா? சரி, என்ன பாடல் கேட்கலாம்? ரஞ்சிதமை பாடல். இனியாக வந்துட்டே இருக்க கொடைப்பான் விளை 100.5. நன்றிமா.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: காலையில எழுந்திருக்கணுமா, இரவு தூங்க போகணுமா, சாப்பிடணுமா, எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு, வரா. இது மாதிரி என்ன பண்ணாங்க, எங்க இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது, அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால் முதல்வர் அழைச்சிட்டு போனார். போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும், எழுதுறது இம்சையாக இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர், எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார், யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ண

0: ஆயிடுச்சு. அவ சொன்னா அவ்வளோ பெரிய யானை இத்தனோண்டு ஸ்டூல் அதுல வந்து மரியாதையா உட்கார்ந்தது. ஏன் உட்கார்ந்தது, எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு. யானை மட்டும் செய்யலன்னு வச்சுங்க, வேற வழி கிடையாது, பயந்துகிட்டு செஞ்சது அப்படின்னா. ஓ, அத்தாப்புல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சதுன்னு. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், உக்காந்ததுங்க அப்படின்னா. அமெரிக்க மாணவன், எங்க இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உக்காந்ததுன்னு. அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலா இருக்கும் அப்படின்னா. அப்படிங்களா, சரி. ஒவ்வொருத்தனையா கேட்டுட்ட சொன்னாரு, அந்த யானை எப்படி அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்தது அப்படிங்கறத. ஒரு நிமிஷம், யாரு பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்களை கேப்பமா, சர்க்கஸ்ல அதை உட்காந்து வச்சாரு அவரை கேப்பமா. அவர்கிட்ட கேட்டாரு, எப்படி அந்த யானை உட்கார்ந்ததுன்னு கேட்டார். முதல்ல அது உட்காராது, அது நாலு காலில் நிக்கிற விலங்கு, இத்தனோண்டு ஸ்டூல்ல உட்காருன்னா உட்காராது. நாங்க அதை பழக்கப்படுத்துவோம். இத பெரிய விஷயம்னு சொல்றீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸ்ல, அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா, கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்றவங்க சைக்கிளோட நின்னுக்குவோம், யானை கிட்ட பாசமா இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அந்த யானை துதிக்கையால அந்த சைக்கிளை தொட்டா அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம், அது கண்டுபிடிச்சிடும், இது செஞ்சா நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்க ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்க ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணாவது தடவை என்ன சொல்லுவோம், இதுல நீ ஏறி ஓட்டலன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லயே அந்த யானையோட பேசுறாம அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் பேச மாட்டாங்க, யானையோட அவன் ஒருத்தன் தான் பேசுவான். இவனும் நம்ம கிட்ட பேச மாட்டானா என்ன ஆவருது அப்படின்னு. சைக்கிள் உழுந்து, அது உழுந்து, நாலு தடவை கடந்து, கடைசியா வேற வழி இல்லை அப்படின்னு. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலாவது தடவை சைக்கிள்ல ஏறி உட்காந்துரும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துறவர் சொல்லிட்டு சொன்னாரு, பயிற்சி சரியா கொடுத்தா எதுவுமே சரியா நடக்கும் அப்படின்னார். நமக்கு கோபம் எப்படி வரும், சில பேர் சொல்லுவான், நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இந்த அவரு தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை, சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா. நான் அமைதியாக இருந்தேன் சார், அவன் தான் வாயை பிடுங்கினா என்கிட்டேருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா. இன்னொருவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு இம்ச பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது, வருதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்க கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம். என்னென்னவனாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா, பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் நேரம் காலை 8:17.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க, அனைவரும் வருக.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
5: எட்டு மணி 19 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கிட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். வானவில் இன்னைக்கு என்ன வண்ணம் தர இருக்கு அப்படின்னா, வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். இணைப்புல வந்தாச்சு, பேசலாமே.
6: புதுக்கோட்டை மாவட்டம் அரசி.
5: சரி,
6: தாரகேஷ்வா.
5: பேர் என்ன?
6: தாரகேஷ்வா.
5: தாரகேஷ்வா, கரெக்டா? பக்கத்துல இருந்து யாரோ சொல்லி தராங்களே, யார் அது? அம்மாவா அக்காவா?
6: அத்தை.
5: அதனால கொஞ்ச நேரத்தை அத்தை கிட்ட சண்டை போட்டுடலாம், சரிங்களா? அத்தை பேச்சு கேட்க கூடாது, சரியா? நம்ம ரெண்டு பேர் போட்டு பேசுவோம், சரிங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
6: கதை சொல்றேன்.
5: கதையா? சரி சொல்லுங்க கேப்போம்.
6: ஒரு 3 மாடு இருந்துச்சா.
5: சரி, எடுத்தோனே மாடா.
6: ஒரு ஒரு மாடு பசு மாடு.
5: சரி.
6: ஒரு மாடு கால மாடு. ஒரு மாடு கன்னுக்குட்டி.
5: சரி.
6: ஒரு சிங்கமும் இருந்துச்சா.
5: சிங்கமும் இருந்திருக்கு.
6: அந்த சிங்கம் வந்து கன்னுக்குட்டிய பிடிக்கிறதுக்காக நைட்டு எல்லாரும் படுத்தோன்ன வந்துருச்சா. வந்தோன்ன கால மாடு வந்து எந்திரிச்சு பாத்துருச்சா.
5: காலமாடு இருந்திருக்கு, பசு மாடு இருந்திருக்கு, கண்ணு குட்டிய வேற சிங்கம் தூக்கிட்டு போக வந்து அதுக்கப்புறம் அது ஒரு கூண்டுக்குள்ள வேற மாட்டிக்கிச்சு. அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த கதை எனக்கு தெரிஞ்சு தாரகேஸ்வர் அவராகவே கற்பனையில் உருவாக்கின ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த முறை வரும்போது அவர்கிட்ட வந்து நம்ம இந்த கதையோட முழு கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருக்காக இப்போ ஒரு பாடலும் கொடுத்துடலாம். கொடை பண்பலை 100.5 இதில் இருந்து. நன்றிம்மா.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர்
5: தங்கள் அன்புடன் பகுதி
6: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
5: கொடைக்கானல் 624-101.
6: மின்னஞ்சல் முகவரி
5: kodaifm@gmail.com.
6: கட்சவி இலக்கம்
5: 94-86-28-24-24.
3: கோடை பண்பலை.

0: 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ராகம். இன்னைக்கு குட்டி செல்லங்களான குழந்தைகளோட ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்கு. தாரகேஸ்வர் வந்து ஒரு அழகான கதை சொன்னாரு, இப்ப அதே மாதிரி யார் இணைப்புல வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு அம்மா கூட சண்டை போட்டுருங்க, சரிங்களா? பேசாதீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
1: திருக்குறள், எத்தனை திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: 10.
1: சரி, வேகமா கட கட கடகன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
2: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உடற்றே உலகு பத்து நாடாறி மலர்மிட்டை ஏங்கினால் மானத்தை சேர்ந்தால் மீது வாழ்வாய் வேண்டுதல் வேண்டாம் யாரோ திரும்பிட இருள் சேர் இறைவனையும் சேராட்சிவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று ஒரு வாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒருவர் நிதி நின்றான் இது வாழ்வார் தனக்கு உண்மை இல்லாதான் தார்த்தை

0: செய்தார் பல்லாய் கணக்கவள் மாற்று அறவாளி அஞ்சன் செய்தார் பல்லாய் பிறவாளி கோலில் பொருள் குணவிலவே எத்துடத்தான் சாலை வணங்கார் தலை பிறவி பிறத்தன் நீங்கவார் தந்தார் இறைவனடி சேராட்டார்.
1: சொல்லி முடிச்சிட்டீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்வீங்களா கனிஷ்கா? ஆமாவா? சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
0: நீலோத்தி பாடல்.
1: நீலோத்தி பாடல் கேக்கலாமா? கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: எட்டு மணி 40 நிமிடத்தில் நாம் கேட்டுட்ருக்கோம் கொடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம். இன்னைக்கு குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம குட்டி செல்லங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வெறும் என்னமோ சொல்லுவாங்களே, காற்று தான் வருதுங்கிற மாதிரி வெறும் சத்தம் மட்டுமே வருதே, யாருன்னு தெரியலையே. என்ன பேருங்க? அமைதியா இருக்கே. ஸ்வஸ்திகா, கரெக்ட்டுங்களா?
1: எஸ் மேடம்.
0: ஆ, ஸ்வஸ்திகா எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஒரு அமைதி. சரி, என்ன சொல்ல போறீங்க? கதையா?
1: பரிசு நீவுக்கு பெருமா வீட்டுக்கு அருப்பு கோட்டைக்கு வந்திருக்கேன். திருக்குறள் சொல்ல போறேன். முதல்ல எழுத்தலாம், மாதி பகவான் பத்தோதான் நற்றான் தொழானடிவான் ஆனடி சேர்ந்தால் நீண்டு வாழ்த்தால் சொல்லப்போன சொல்ல போறேன்.
0: 9 7 6 3 10 7 7 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9
1: மோனிகா.
0: மோனிகா பாட்டு வேணுமா? ஸ்வஸ்திகாக்காக மோனிகா பாடல வருது, அதுக்கு முன்னாடி கொடைப்பா.

0: ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:46 நிமிடம்.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியாய்ந்தில் உயிர்

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் சிறப்புக்கு இருக்கிறார் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? மனதோடு ராகத்திறனையும் குட்டி செல்லம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இதில்

0: tamam, doğru dersin.
1: Dersin.
0: Dersin tamam.
1: Dakşi tava.
0: Yok dersin.
1: யோக தர்ஷிதா என்ன சொல்ல போறீங்க?
0: மூன்றாவது
1: படிக்கிறீங்களா? இது என்ன கேள்வி வந்து முன்னும் பின்னுமா வந்துகிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? சரி பரவாயில்ல, என்ன சொல்ல போறீங்க கேக்கலாம்.
0: பாட்டு.
1: பாட்டு பாடுங்க. வெண்ணில வீடு கட்டி
0: விளையாடி
1: வெண்ணிலவுல வீடு கட்டி விளையாடி மகிழலாம். சூரியனை கூட ஒளிஞ்சு பிடிச்சி வர விளையாடுறீங்க நீங்க, எப்படி பாருங்க. என்ன சத்தம் இல்லாம இருக்கீங்க? சரி என்ன பாடல் கேட்கலாம்? சரி பாடல் வந்துட்டு இருக்கு. கோடை பண்பலை நிறுப்பு 5 இருந்து நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
3: முகத்தில் வருவார் சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் அப்படி ஆகிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே

0: கோடை பந்தலை 100.5 சைபால்
1: முகத்தில் அருவார் சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நுறுபுள்ளியின் மனதோடு ராகம். இனம் கோடை பண்பலை நுறுபுள்ளியின் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கும் வானவில்.
5: அக்டோபர் 2 முதல் 8 வரை தேசிய வன உயிரின வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்று உலக விலங்குகள் நாள். இந்நாளை நினைவூட்டும் விதமாக வன உயிர்களை வாழ விடுவோம் எனும் தலைப்பில் இன்றைய வானவில்லை தர இருக்கு நம்ம கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். நேர்களே, உங்கள் ஐயங்களை கேட்க தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26, மற்றொரு எண் 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தினை வழங்கும் ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவர். நேர்களை வரவேற்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
6: நன்றிகள் பல கனிமுத்து. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் காலை வணக்கங்கள்.

பூமி அதிசயங்கள் நிறைந்த அக்ஷய பாத்திரம், கோடான கோடி உயிரினங்களின் வாழும் வீடும், வாழும் அத்தனை உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வாழக்கூடியவை. உணவுச் சங்கிலியில் ஒன்று அருந்தால் மற்றவை அனைத்தும் பாதிக்கும். இன்றைய சூழ்நிலையில் பல சங்கிலிகள் அருந்துதான் போய் இருக்கின்றன என வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பல இயற்கை காரணிகள் இருந்தாலும் மனித இனம் என்ற ஓர் உயிரினம் மட்டுமே இந்த பூமியை சொந்தம் கொண்டாட நினைத்தால் மட்டும் நிறைய விளைவுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக மக்கள் தொகை பெருக்கம் என்பது இந்த பூமிக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த மாதம் 2ஆம் திகதி முதல் 8ஆம் திகதி வரை தேசிய வன உயிரின வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்று உலக விலங்குகள் நாளும் அனுசரிக்கப்படுகிறது. நிகழ்வுகள் நடைபெறும் இவ்வேளையில் நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவெளியில் தந்திருக்கும் தலைப்பு வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு கலையகத்தில் இருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பின்னர் கடந்த 18 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு துறையில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். தனது பணியில் குறிப்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்ட இளம் சூழலியல் வல்லுநர்களை உருவாக்கி உலகிற்கு தந்து இருக்கிறார். அவர்கள் அனைவரும் பள்ளி படிக்கும் காலத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி பெற்று இருக்கிறார்கள். வன உயிர்கள் சார்ந்து பலதரப்பு மக்களிடையே பல ஊடகங்கள் வழியாகவும் நேரடியாகவும் சென்று விழிப்புணர்வை தந்து கொண்டு இருக்கிறார். தந்து கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறார். கொடைக்கானலை மேலும் பெருமையாக அழைக்கக்கூடிய வான்வழி தீவு, மேகக்காடுகள், வாழும் பழமை என்ற சொற்கள் இவரால் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டன என்றால் மிகையாகாது. இவ்வினிய நாளில் இருகரம் குவித்து இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேயர்களின் ஆனந்த கைதட்டல்களோடு.

0: அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் ஐயா. கோடை பண்பலை நேயர்களுக்கு எனது பணமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அழகான விஷயம் வணக்கத்தோடு சொல்லியிருக்கேன். இந்த பூமி மனிதனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்பவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே எங்களுக்கு என்னையா சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: இந்த பூமி அனைத்து உயிர்களுக்குமானது, இதில் எந்த ஐயப்பாடும் வேணாம். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, இந்த பூமியை மனிதர்கள் வாழும் உலகமாக்கியதில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் பங்களிப்பு உள்ளது. அதாவது, மனிதர்கள் வாழ தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கியதில், மண்ணில் உள்ள நுண்ணுயிரியிலிருந்து மர உச்சியில் கூடு கட்டும் தேனீக்கள் வரை பல லட்சக்கணக்கான உயிர்களின் பங்களிப்பு உள்ளது. அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழறோம். ஆனால் நாம தான் மனிதர்களாச்சே, நமக்காக மற்ற உயிரினங்கள் ஆற்றி வரும் இத்தகைய மகத்தான பங்களிப்பை மிக எளிதாக மறந்துடுவோம். இந்த கேள்விக்கு உலகம் அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு பெருமையாக பதில் சொல்கிற நான் கூட, ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் எனக்கு கிடைக்கும் சம்பளத்தை வீட்டு வாடகை, மளிகை பொருள், காய்கறி, மின்சாரம், குடிநீர், சமையல் எரிவாய்வு, பிள்ளைகளின் கல்வி செலவு, பெற்றோர்களின் மருத்துவ செலவுன்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கும் கூட எனக்கும் என் குடும்பத்துக்கும் இலவசமாக சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குற ஒரு மரத்தை நட்டு வளர்க்குறதுக்கு 1 ரூபா கூட என் பட்ஜெட்டில் ஒதுக்குனதில்லை. இவ்வளோ ஏன், என் வீட்டு கொல்லப்புறத்தில் விளைஞ்சிருக்கிற பலாப்பழங்களை சுற்றி வலை கட்டி வைப்பேன். அணிலோ பறவைகளோ அதை சாப்பிடக்கூடாதுன்னு. என் பிள்ளைகளுக்காக சத்தான காய்கறிகளையும் தானிய வகைகளையும் பார்த்து பார்த்து தேடி தேடி மளிகை கடையில் வாங்குவேன். எனக்கு நல்லா தெரியும், தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் மகரந்த சேர்க்கையின் மூலம் பசுமையான உணவை உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் இந்த தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் வாழ வைக்க என் வீட்டு தோட்டத்தில் உள்ளூர் மலர் செடிகளை வளர்க்க இதுவரைக்கும் நான் முன் வந்ததில்லை.
0: அழகாக அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோ கேட்கணுமே இருக்குது. ஆனால் வந்து நேரில் வந்து எங்களுக்கு வழிவிடுங்க, எங்களுக்கு வழிவிடுங்க காத்துட்ருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம். நம் கோடை பண்பலை 100.5 வானவில் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை தந்தை தோட்டம் பெரியசாங்க.
1: வணக்கம் ஐயா.
2: சார், இப்போ வந்து இந்த வன உயிர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து இடம்பெயர்ந்து போயிருந்து சொல்றாங்க. அந்த இடம்பெயர்ந்து போறதுக்கு என்ன காரணம் சார், அதை எப்படி தடுக்கலாம்?
1: ஓகேங்க.
2: அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்டீங்கன்னா, வந்து வன உயிர்களை பாதுகாக்கிற போகும்போது சுற்றுலா அவங்களுக்குலாம் வந்து இடையூறு இல்லாமல் இருக்கிற விலங்குகளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்?
1: வெரி குட் சார். காட்டில் வாழற வன உயிரினங்கள் ஏன் இப்போது மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு வருது? இதுதான் உங்கள் கேள்வின்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது, அவங்க வந்து இடம் மாறி இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க தகவமைப்பு பண்ணிக்கிறாங்க. அதை
1: வெரி குட். இதை வேறு கோணத்தில் நம்ம பார்க்கணும். மக்கள் தொகை பெருக்கத்தினால குடியிருப்பு பகுதிகள், ஊர்கள், நகரங்கள் என மனிதர்களின் வாழ்விடங்கள் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே செல்கின்றன. அவ்வாறு விரிவடையும் போது வனப்பகுதிகளையும் அங்கு வன உயிரினங்களையும் வாழ்ந்து வந்த நிலங்களை நம்ம தேவைக்காக பயன்படுத்த தொடங்கிக்கிறோம். எனவே வனவிலங்குகள் நம்மை தேடி வரவில்லை என்பதை நம்ம உணரணும். அவை வாழ்ந்து வந்த இடத்தில் நாம் நமது வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அவை தற்போது அகதிகளாக சுற்றி வருகின்றன என்பதே உண்மை.
0: ஒரு சொன்னீங்க அகதிகளாக, அதாவது தாங்க வாழ்கிற இடத்துக்கு தனக்கு உரிமை கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:13 துளிகள் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சஹானா.
0: சஹானா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பழனி.
0: பழனி, கேளுங்கம்மா.
3: சிட்டுக்குருவி நம்ம நாட்டுக்கு உலகத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான, இப்ப அது அதிகமா இல்ல. அதை பத்தி
0: சொல்லு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சிட்டுக்குருவிகள் நாளெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். சொல்லுங்க.
1: சிட்டுக்குருவி மனிதனோடு இணைந்து மனித வாழ்வியலோடு தொடர்புடைய நம்ம கொல்லப்புறத்திலையும் வீடுகள்லையும் வாழ்ந்து வந்த ஒரு பறவை. மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் வீடு கட்டும் முறையும் வாழ்க்கை முறையும் மாறிப்போன பிறகு அதோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிட்டுக்குருவி என்ன விரும்பி சாப்பிடும்? தானியங்களை. ஒரு காலத்தில் நெல் நம்ம வீட்டில் விளைவிச்சு பறனையில் சேகரித்து வைப்போம், மூட்டையில் அடுக்கி வைப்போம். அப்போ சிந்தனை சிதறன தானியங்களை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம ஊரில் பல சரக்கு கடை இருக்கும். எங்கள் ஊரில் கிராமத்தில் செட்டியார் கடைன்னு இருந்தது. அங்கே அந்த தானியங்களை ஏற்றி இறக்கும்போது சிந்தரை இல்லை மூட்டையில் வெளியிலே வச்சுருப்பார் கடைக்காரு. அதை அழகாக வந்து சாப்பிட்டு

0: விட்டு போவோம். ஒரு காலத்தில் அழகாக முத்தம் வச்சு வீடு கட்டுவோம், மரத்தாலான ஓடுகள் இருக்கும், வீட்டில் ஏரியேஷனுக்காக சின்ன சின்ன துளைகள் இருக்கும், கேவிட்டி இருக்கும், அதில் எளிமையாக வந்து இந்த பறவைகள் கூடு கட்டி வாழும். இப்போ நம்ம ஷாப்பிங் மார்க்கெட் போகிறோம், பேக்டு ஃபுட்ஸ் வாங்குகிறோம், அதில் ஒரு நெல்மணி கூட சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளூரில் இருக்கிற சின்ன சின்ன வியாபார நிறுவனங்கள் அழிஞ்சு போச்சு. நெல்லி விளைவிக்கிறதையும் நம்ம மறந்துட்டோம், தானியங்கள் விளைவிக்கிறதையும் நம்ம மறந்துட்டோம். கடைசியாக வீடு கட்டும் முறை பாருங்களேன், கான்க்ரீட்டில் கண்ணாடி வச்சு பெருசு பெருசாக வீடு கட்டுறோம். பறவைகள் வந்து செல்வதற்கு எந்தவித வழியும் இல்லை. இது ரொம்ப ஒரு ஒரு ஒரு எப்படி கொடூரமான ஒரு சூழல் தான். ஒரு சின்ன பறவை, மனுஷனோடு வாழ்ந்து வந்த அந்த பறவை இப்போ நம்ம கூட இல்லைன்றதுலேருந்தே மனிதன் சுற்றுச்சூழல்லேருந்து இயற்கையிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிச்சிட்டான்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
1: இந்த நீங்கள் உதாரணம் சொல்லும்பொழுது ஒரு சின்ன லீட் மட்டும், ஏன்னா இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது. இப்போ கண்ணாடி வச்சு பெரிய பெரிய கண்ணாடிகளை வச்சுருக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5000 பறவைகள் வந்து அதில் மோதி மோதி இறந்து விடுகின்றன. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன கேட்டால், அந்த கண்ணாடியில் அதோட முகத்தை பார்த்து பார்த்து கொத்திகிட்டே இருக்கும் கார்லாம் நிப்பாட்டிருந்தோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது அந்த பறவை இனங்களுக்கு எவ்வளோ மரமான கொடூரமான விஷயமா இருக்கு, எவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏற்படுதுங்க.
0: கண்டிப்பாக ஒரு பெரிய மனப்பிழவு ஏற்படும். தன்னை மாதிரியே இருக்கிற ஒரு பறவை தனக்கு அருகில் இருக்குது, ஏன் அந்த பறவை நான் செய்கிற செய்கைக்கு ரிப்ளை பண்ண மாட்டேதுன்னு ஒரு மனப்பிழவு ஏற்படும். நீங்கள் சொன்னது உண்மைதான். பெரு நகரங்களில் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் வந்து அழகுக்காக கண்ணாடியை வச்சு பெரிய கோபுரங்கள் மாதிரி கட்டடங்கள் எழுப்புவாங்க. இந்த பறவைகள் இந்த இடங்களுக்கு வலசை வர பறவைகள் கூட மோதி இறந்து போகிறத நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பண்டைய கால கட்டட முறையும் மக்களின் வாழ்க்கை முறையும் அனைத்து உயிர்களுடனும் கூட்டுயிரி வாழ்க்கை முறைக்கான ஒரு நெறிப்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுத்தது. புதிய வாழ்க்கை முறையில் நம்ம கண்டிப்பாக நிறைய மாறுதல்களை கொண்டு வரணும்.
1: இது செய்யணும்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
8: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
10: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
11: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
14: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி ஐந்து.
0: கேளுங்க ஐயா.
1: ஐயா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாம நேனாமலை சிறப்பு அந்த கோயில்.
0: சொல்லுங்க.
1: அங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய குரங்கு இனங்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு.
0: சரிங்க. அங்க
1: பாத்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு போறீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் நிறைய போடுறாங்க.
0: இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.
1: நிறைய குரங்குகள் வந்து அதையே கூட திங்க ஆரம்பிச்சிருக்கு. தேட ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே கேரி பக்கம் கொஞ்சம் போடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒன்னு ரெண்டு போடும்போது நம்ம அதுக்குள்ளே கடிச்சிக்குது.
0: இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, ஐயா கேட்டதோட சேர்த்து அந்த கேள்வியோட சேர்த்துன்னா, விலங்குகளுக்கு வந்து நான் வந்து கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஈகையாக வந்து இவ்வளோ அதாவது உணவுகளை கொடுக்கறது நல்லதா கெட்டதா, இது எவ்வளோ, அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
2: நம்ம வாழும் இந்த காலகட்டத்தில் ஒரு காட்டு உயிரியை வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிரியாணியாக மாற்றிட்டோம்னா அதுக்கு குரங்கு ஒரு நல்ல உதாரணம். காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்த இந்த குரங்குகள் காட்டு மரங்கள் மீதேறி காட்டு மரங்களில் இருக்கிற துளிர் இதைகளையும் விதைகளையும் பழங்களையும் கொடிகளையும் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தது. காலப்போக்கில் ரோட்டோரத்தில் சுற்றுலா பயணிகள் வைக்கிற உணவு இல்லை இந்த மாதிரி கோயில் காடுகளுக்கு போகிற பக்தர்கள் வைக்கிற உணவை சாப்பிட ஆரம்பித்த குரங்குகள், எதுக்கு நான் கஷ்டப்பட்டு கடினமாக தேடி உணவை சாப்பிடணும், எனக்கு தான் எளிமையாக கிடைக்குதில்ல, அதுவும் டேஸ்டான உப்பு இருக்கிற உணவு கிடைக்குதில்லன்னுட்டு மனித உணவுக்கு பழக்கப்படுத்திக்கிச்சு. இன்றைக்கும் நீங்கள் கொடைக்கானல் மலையேறி வரும்போது ரோட்டோரத்தில் அங்கங்கே குரங்குகள் இருக்கும். அந்த குரங்குகளில் கூட்டமாக வாழற குரங்கினத்தில் நிறைய குரங்குகளுக்கு உடல் பாதிப்புகள், ஊனமான குரங்குகளை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு காரணம் ரோட்டோரத்தில் வச்ச சாப்பாடை சாப்பிட வரும்போது காரு லாரி பஸ்ன்னு அடிபடுது, அடிபட்டு இறக்கவும் செய்யுது. இப்போ பல தலைமுறைகளாக மக்கள் வைக்கிற குப்பை உணவுகளுக்கு பழக்கப்பட்ட குரங்கினம் காட்டுக்குள்ளார போகாமல் ரோட்லேயே தங்கிடுச்சு. அப்போ காட்டோட சூழலியல் சமநிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். குரங்குனால் காட்டுக்கு ஏற்பட்டு வந்த நன்மைகள் எல்லாம் தடைபடும். குரங்கு இப்போ ஒரு செயற்கையான வளர்ப்பு பிராணியாக மாறிடுச்சு.
0: இது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் பொதுவாக பாட்டு நீலகிரி ஊட்டி இந்த மாதிரி பக்கத்துலலாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளுமே இப்போ குப்பை தொட்டி நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில்.
3: அடிக்கின்ற ஆணைக்கும் முட்டுகின்ற தேனீக்களுக்கும் கடிக்கின்ற பாம்புகளுக்கும் பயந்து கொண்டு இந்த பாரத திருநாட்டை பசியிலா நாடாக்கிய பல கோடி விவசாயிகளில் அடியேன் ஒருவன் என்று கூறிக்கொள்ளும் கோவை நரசீபுரம் என் கே கந்தசாமி.
0: என் கே கந்தசாமி கேளுங்க ஐயா.
3: ஐயா எங்க பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை வெள்ளிங்கிரி மலை.
0: சரிங்க.
3: இந்த பக்கம் வனவிலங்குகள் நிறைய அட்டகாசம் இருக்குங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: இதுக்கு நாங்களும் எவ்வளவோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எங்களுடைய விளைநிலத்தில் வந்து எங்களுடைய பயிர்கள் எல்லாம் சேதப்படி செல்கிறது.
0: இதுக்கு என்ன பண்றது? அதாவது பாத்தீங்கன்னா இதை வந்து அறிவியல் பூர்வமா எங்களுக்கு நீங்க சொல்லணுங்க. என்ன கேட்டீங்கன்னா இங்கிட்ட விவசாயிகளும் பார்க்கட்டும் இங்கிட்ட விலங்குகளும் பார்க்கணும், ரெண்டுமே அதுக்கு அறிவியல் பூர்வம் எங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
2: உலக உயிர்களுக்கு பசியாற்றும் அற்புதமான முதன்மை தொழில் செய்து வரும் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ரெண்டு தீர்வுகள் இருக்குது ஐயா. அதை தீர்வுன்னு சொல்ல முடியாது, மக்களுடைய மனமாற்றமாக எடுத்துக்கணும். அறிவியல் அறிஞராக உதாரணத்துக்கு யானைகள் வலசை வர பாதைகளில் விவசாய நிலங்கள் இருந்ததுன்னா யானைகளின் வலசை காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாய பயிர்களை மாற்று முறையில் பயிரிடலாம். உதாரணத்துக்கு யானைகள் வலசை வரும்போது வாழைப்பழமோ நெல்லோ கரும்போ பயிரிட்டு இருந்தால் அங்கேயே தங்கி அதை அழித்து சாப்பிட்டுட்டு அது போயிடும். மேபி அந்த சமயத்தில் இஞ்சி மிளகா தானியா அந்த மாதிரியான பயிர்களை பயிரிடும்போது மேபி யானைக்கு அது ஒவ்வாத பயிரினமாக இருக்கலாம். அறிவியல் அறிஞர்கள் இந்த மாதிரியான பயிர் மாற்று முறைகளையும் இல்லை ட்ரன்ச் எடுக்கலாம், பெரிய பள்ளங்கள் எடுக்கலாம், சோலார் ஃபென்சிங் போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. எந்த ஐடியா கொடுத்தாலும் யானைகளோட ஜீனில்

0: ஸ்டோர் ஆகியிருக்கும். மூன்று தலைமுறைக்கு முன்னாடி என்னுடைய தாத்தாவோ அப்பாவோ எந்த இடத்துக்கு உணவு தேடி புறப்பட்டு சென்னாங்க. இப்போ எனக்கு தண்ணீரோ உணவோ இல்லைன்னா அங்கே போனால் எனக்கு உணவு கிடைக்கும்னு தெரியும். அப்போ கடந்த 60 வருடங்களாக எந்த வன உயிரினமும் உங்கள் இடத்துக்கு வரலை, திடீர்னு வருதுன்னா உணவு தேடி தண்ணீர் தேடி அதோடைய மூதாதையர்கள் வந்து போன பாதையில் தான் அது நடந்து வருது. என்னுடைய மாணவர் ஒருவர் பல்லங்கி கோம்பை காட்டில் இருக்கிறார் ஹரிகிருஷ்ணன்னு, அவருடைய அப்பா எனக்கு சொன்னார், சார் நான் ஒரு பயிரை விளைவிக்கும் போதே பாதி வனவிலங்குகளுக்குன்னு நினச்சிக்குவோம் சார், வனவிலங்குகள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத தான் நான் அறுவடை பண்ணுறேன், ஏன்னா வனவிலங்குகளோட நிலத்தில் தான் நான் வந்து பயிரிடுறேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக வனத்துறைக்கு இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது, மனித விலங்கு மோதல்களை தடுக்கிறதுல. ஒவ்வொரு விவசாயியும் உடல் வேர்வை சிந்தி வட்டிக்கு கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணுற விவசாயத்தை ஒரு காட்டு மாடோ காட்டு பன்னியோ மயிலோ போர்க்கு பையனோ வந்து தொந்தரவு பண்ணிச்சுன்னா அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடும். அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக அவங்களுக்கான நஷ்ட ஈடு கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்லை, காட்டு விலங்குகளுக்கும் பிரச்சனை இல்லை. நன்றி ஐயா.
1: நன்றி சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:25 வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கிரியன்பாளையம் பேசுங்க சார்.
1: கேளுங்கய்யா.
2: சார், இந்த காட்டுத்தீ வந்து மனிதர்களால ஏற்படுதா அல்லது மரங்களுக்கு இடையே ஏற்படும் உராய்வுனால ஏற்படுதான்னு ஒரு கேள்விங்க சார். இதை தடுக்கிறதுக்கு நாம என்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணணும்? அதுக்கப்புறம் இந்த விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தவிர்க்க வனத்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கு?
0: வணக்கம் ஐயா. பெரும்பாலான காட்டுத்தீ மனிதரால உருவாக்கப்படுறது தான். காடுகள் கோடை காலத்தில் வறண்டு நீரோடைகள் எல்லாம் துளி கூட தண்ணி இல்லாத ஒரு சூழலில் மரங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ நமக்கு தீ கிடைக்கும்னுட்டு. அந்த சாலையோரங்களில் பயணப்படுற சுற்றுலா பயணிகளோ உள்ளூர் வாசிகளையோ புகைப்பிடித்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, இல்லை தண்ணி குடிச்சிட்டு குடி அந்த மதுபான பாட்டல்களை தூக்கி போட்டுருவாங்க. மதுபான பாட்டலுக்குள்ளார கண்டிப்பாக சுட்டு சுட்டாக நிறைய ஆல்கஹால் இருக்கும். அது சூரிய வெப்பம் வரும்போது திரவம் விரிவடைந்து வாயுவாக மாறி பாட்டல் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாட்டல் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக காட்டுத்தீ ஏற்படும். அது மட்டும் இல்லை, குப்பைகள் ஒவ்வொரு காட்டுக்கு பக்கத்துலேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கிராமம் இருக்கும், ஏதோ ஒரு குடியிருப்பு இருக்கும். பெரும்பாலான மக்கள் அவங்க குப்பைகளை எடுத்துகிட்டு போய் காட்டில் தான் கொட்டிடுவாங்க. அப்போ ஒரு துளி நெருப்பு பட்ட உடனே ஏற்கனவே அங்கே இருக்கிற காய்ந்த இலை சரகுகளும் குப்பைகளும் எரிய ஆரம்பிச்சதுன்னா பெரிய காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலான காட்டுத்தீ மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்படுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
1: இப்போ உங்களோட கருத்து ஒட்டி பார்த்தீங்கன்னா அதை மரமும் மரமும் உரசி வந்து ஒரு இரண்டு விழுக்காடு தான் வந்து தீப்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது சரிதானுங்களா?
0: ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி.
1: இதுதான் அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo October 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த manufacturers and dealers கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருகை.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
5: கூடை

0: பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodafm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வழங்கிய வானவில் கோடைப்பண்பலை 100.5
1: சத்யா ஏஜென்சிஸ்.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th. மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
1: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கும் வானவில்.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை. 100.5 வானவில் வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா. வன உயிர்களுக்கு மிக மிக முக்கியமானவை சதுப்பு நிலங்களும் புல்வெளிகளும். இவைகளை அழிப்பதால் என்னென்னவெல்லாம் நடக்கும் ஐயா?
1: கண்டிப்பாங்க, கொடைக்கானல் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கொடைக்கானலில் 7 வகையான சிற்றோடைகள் உருவாகிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பாலாறு, பாம்பாறு, மஞ்சளாறு, வராக நதி, புலவச்சியாறு, குதிரையாறு, பொருந்தலாறு. இந்த கொடைக்கானலில் உருவாகிற இந்த எல்லா ஆறுகளும் பழனி, திண்டுக்கல், மதுரை, பெரியகுளம் மக்களுடைய வாழ்வாதாரமான குடிநீராக பயன்படுதுங்க. இந்த நீர் கொடைக்கானலில் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கிருக்கிற சோலை புல்வெளிகள். இந்த

0: சோலை புல்வெளிகளில் 60% சோலை புல்வெளிகள் அழிந்து விட்டதா 2018 ஐசர்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதுரை, திண்டுக்கல், பெரியகுளம், பழனி மக்களுக்கு கொடைக்கானல்லிருந்து வர தண்ணீர் வரத்து கம்மியானாலோ மாசுபட்டாலோ இங்கே இருக்கிற சோலை புல்வெளிகளும் சதுப்பு நிலங்களும் அழிந்து வருவது தான் காரணம்னு பொருள்படுங்க.
1: அழகாக சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மல்லிகா ஆறுமுகம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து சார்.
1: மல்லிகா ஆறுமுகம் ஐயா, கேளுங்க.
2: அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம சுற்றுலா பயணம் போறோமா சார்?
1: ஆமா.
2: போன இடத்துல நம்மளும் கைய கால வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிறோம் சார். அந்த வனவிலங்குகள் மேல, அந்த குரங்கு மேல யார்? ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது அந்த யானைகிட்ட நான் தெரியும், அந்த குரங்கிட்ட நான் சரி, நம்ம சாப்பிட்டதை எச்சி கையோடு அப்படி போடுறாங்க சார்.
1: அது மட்டும் கிடையாது, கையை வச்சுட்டு அதை வந்து கல்ல வச்சு எரியறது, அந்த இதெல்லாம் பண்றாங்க.
2: எரியறது அது வஞ்சகம்.

0: அது மட்டும் கிடையாது, கையை வச்சுட்டு அதை வந்து கல்ல வச்சு எரியறது அந்த இதெல்லாம் பண்றாங்க.
1: கடவுள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த கொடூர குணத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன். எந்த உயிரினமும் எந்த வன உயிரினங்களும் தேவையில்லாம உணவுக்காக மட்டும் வேட்டையாடி சாப்பிடும், மேபி அதோடைய வாழ்விடத்துக்காக போராடும், கண்டிப்பா தேவையில்லாமல் வேற யாரையும் துன்புறுத்தாது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் உள்ளூர் மக்களாக இருந்தாலும் வனத்தில் குப்பையை கொட்டுறது, வன உயிரினங்கள் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறது, இது எல்லாமே தவறு தான். வன உயிரினங்களை வனத்தில் அவையாகவே வாழ விடுங்க. உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிக்காமல் ரேண்டமாக யாராவது திடீர்னு கதவை திறந்து உள்ளே வந்து உங்ககிட்ட கை குலுக்குன்னா அவர் பெரிய ஆக்டராக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சங்கோஜப்படுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வன உயிரினங்களும், அவங்க வீட்டில் அவங்கள சந்தோஷமாக வாழ விடுங்க, தேவையில்லாத தொந்தரவுகளை தவிர்த்துங்க.
2: கேஎன் பாளையம் பேச்சு முத்தையா கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்கிறோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது, அது செய்கிறதுனால வந்து எப்படி பாதிப்பு இருக்குன்றது அதை நம்ம சொல்லிடலாங்க.
1: வெரி குட்ங்க. இந்தியா ஒரு மெகா பயோடைவர்சிட்டி நேஷன். உலகத்தில் வெறும் 3% நிலப்பரப்பு தான் இந்தியாவில் இருக்குது, ஆனால் 7% வன உயிரினங்கள் உலகளாவிய வகையில் இருக்கிற 7% உயிரினங்கள் இந்தியாவில் தான் வாழுது. இன்னமும் இந்த வன உயிரினங்கள் பாதுகாக்கப்படுவதன் முக்கிய காரணம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியட்லேயே வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு வேட்டையாடுவதற்கான தடுப்பு சட்டங்களை இந்தியா திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க, அதை அழகாக இயற்றியும் இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, சாதாரண வண்ணத்து பூச்சின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கிரிம்சன் ரோஸ் பட்டர்ஃப்ளையிலேருந்து ஒரு ரோஸ் ரிங்டு பேராக்கெட் ஜோசியம் பார்க்க பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அந்த பச்சைக்கிளி வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் கண்டிப்பாக ஃபைனும் போடுவாங்க இந்திய அரசாங்கம். ஸோ இந்தியாவில் வாழற குடிமகனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பட்டாம்பூச்சியும் நீங்கள் பிடிக்க முடியாது, இங்கே இருக்கிற பச்சைக்கிளியும் நீங்கள் வளர்க்க முடியாது. இது எல்லாம் வனத்தோட உறுப்பினர்கள்
2: இதை வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 9:37 துளிகளின் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம்
2: சொல்றவங்க யாருங்க?
3: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகம்பட்டியில இருந்து ராதாமணி பேசுறேன் சார்.
2: ராதாமணி அம்மா கேளுங்க.
3: சிறப்பு விருந்தினர்களுக்கு இங்கே காலை வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா.
3: இப்ப பாத்தீங்கன்னா முதலாம் சார், மயில்கள் வந்து மலைப்பகுதிகளில் தான் அதிகமா காணப்பட்டதுங்க சார். இப்ப வந்து பெரும்பாலும் எல்லாம் வீடுகளுக்கு பக்கமே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வர்ற மயில்களுக்கு நம்ம எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம், ஆனா அப்படியே வந்தாலும் அது மனிதர்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்புறது இல்லைங்க சார். இப்ப வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 மைலுக்கு ஒரு 10 வருஷமா உணவு அடிச்சுட்டு வர்றேங்க சார். அது வந்து என்ன நம்பருக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் நான் கஷ்டப்பட்டேங்க சார்.
2: தயவு செய்து அதுக்கு உணவு கொடுக்காதீங்க, நான் ஐயா சொல்றதுக்கு முதலே சொல்லிடுறேன். உங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி மூலமா வன விலங்குகள் அதுங்க போய் வேட்டையாடி அதுங்க சாப்பிடணும், நீங்க எந்த இறக்க குணமும் அது மேல காமிக்க வேணாம். ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
1: உண்மை அம்மா, உங்களுடைய கருணை குணத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மை என்னென்னா, எந்த வன உயிரினத்துக்கும் நம்ம உணவு கொடுக்கக்கூடாது. வன உயிரினங்கள் அதுவாக தேடி ஹண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் சாப்பிடும். எல்லா பொருட்களையும் காட்டில் அது சாப்பிட்றாது. காட்டில் பழுத்து இருக்கிற பழங்கள், விதைகள், துளிர்விட்டு இருக்கிற இலைகள்னு அது உடலுக்கு தகுந்த அதோடைய வாழ்வியலுக்கு ஒத்து போகிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிடும். நாம்பளாக உணவு கொடுக்கும்போது அது அந்த உப்போட பழக்கத்துக்கு பழகி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. வன உயிரினங்களுக்கு நிறைய மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வருவதா ஆராய்ச்சியாளர்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு செரிமான சம்பந்தப்பட்ட நோய்கள், நம்ம வாழ்வியல் நோய்கள் இருக்குது இல்லைங்களா, சிறுநீரக கோளாறு, இதெல்லாம் கூட வன உயிரினங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செய்து வீட்டில் வளர்க்குற பூனை, நாழி, கோழி, மாடு, ஆடு இதுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்கலாம். இதை தவிர்த்து வேற எந்த வன உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்காதீங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு சூழ்நிலை தவிர்த்து. அசாதாரணமான சூழலில் ஒரு கோடை காலத்தில் உங்கள் வீட்டில் கொல்லப்புறத்துலேயும் ஃப்ரண்ட் யார்ட்லேயும் இருக்கிற பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. தண்ணீர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையான ஒன்று. தயவு செய்து உணவு கொடுக்காதீங்கம்மா.
2: நன்றி. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமாக வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அவைகளை அவைகளாக இருக்க விடுங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தே சாலப்பாளையம் லட்சுமி மனோகர் பேசுறேங்க ஐயா.
2: லட்சுமி மனோகர் கேளுங்கம்மா.
4: நாங்க வந்துங்க ஐயா, எங்க சொந்த கடை வச்சிருங்க ஐயா, கொண்டாட்டு

0: கம்பு போடுவோம் ஐயா.
1: சரிங்க.
0: அதுல வந்து பத்து கிலோ இல்லன்னா நிறைய வந்து சாப்பிடுங்க பாய், அந்த போட்டையெல்லாம் பொறுக்கவே
1: கூடாதுன்றவான்.
0: அது சாப்பிட்டு இருக்கு, அந்த அது முடிய வரைக்கும் அது ஒரு முகாம் மாதிரி இந்த பத்து கிலோ எல்லாம் இருந்து அந்த போட்டையெல்லாம் சாப்பிட்டு போய் நாங்க தட்டை மட்டும் அறுத்துக்குவோம். அப்புறம் வீட்டுல வந்து மாடெல்லாம் வச்சிருக்கோங்க ஐயா, அந்த வச்சிட்டுல எல்லாம் இது இருக்கு இல்லைங்க ஐயா,
1: நெல்லு,
0: அந்த நெல் மணி எல்லாம் சாப்பிட்டு எங்க வீட்லயே தண்ணி குடிச்சு போயிருங்க ஐயா. அப்புறம் இந்த அல்லாத்தி குருவின் அது கொஞ்ச நாள் எங்க வீட்டுல ஒரு பெரிய வேப்ப மாதிரி இருக்குங்க ஐயா, அதுல வந்து எல்லாம் சாப்பிட்டு இங்கே நைட்டு தங்கிக்கும்.
1: அம்மா என்ன கேக்கு வரீங்கம்மா? அம்மா என்ன கேக்கு வந்திருக்கு? என்ன கேக்கு வந்திருக்கீங்க?
0: இது மாதிரி எல்லாம் அழிக்க கூடாதுங்க ஐயா, நல்லா பறையில பாக்கணும், வளர்த்தோன்னு யாருமே துரத்த கூடாது. இந்த பட்டாசு வச்சு இது வச்சுதான் துரத்த கூடாது. அது அது பார்த்து சாப்பிட்டு அது வச்சு நாமளும் இருக்கலாங்க ஐயா.
1: உங்களோட நல்ல மனசுக்கு வந்து கோடை பண்புளை சார்பாகவும் சிறப்பு விருந்தினர் ஐயா சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தாய்மை குணம் இருக்குங்க. வேர்வை சிந்தி கடன் வாங்கி விவசாயம் பண்ணாலும் ஏதோ பறவை கூட்டம் வந்து நெல்மணியையும் கம்பையும் கேழ்வரகையும் சாப்பிட்றத இந்த அம்மா எவ்வளோ ரசித்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அன்புள்ளம் கொண்ட தாயுள்ளம் கொண்ட விவசாயிகள் இருக்கிறதுனால மட்டும்தான் எஞ்சி இருக்கிற வன உயிரினங்களுக்கு ஏதோ உணவு கிடைக்குது. நன்றி அம்மா.
1: நன்றி சொன்ன கையோடு பார்த்தா இது ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேங்க ஐயா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொடைக்கானலுக்குன்னு சார்ந்து ஒரு மரம் இருக்கும், ஒரு உயிர் இருக்கும், அந்த மரங்கள் இருக்கும். அந்நிய நாட்டு மரங்களும் சரி செடிகளும் கொடிகளும் சரி பார்த்தீங்கன்னா வர்றதுனால வந்து வனவிலங்குகளுக்கு எப்படி பாதிப்பு அடையுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்திருக்கு, அதில் வந்து கோடிக்கணக்கான விதைகள் விழுகின்றன. இதனால் என்ன மாதிரி பாதிப்புகள் வருங்கய்யா?
2: கண்டிப்பாங்க. கொடைக்கானலில் இருக்கிற காட்டு மாடு பிரச்சனைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி தான் மிக முக்கியமான காரணம். 2018 ஐசர்னு ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்தின அறிக்கையில் 40 வருடங்களில் கொடைக்கானலில் 60% புல்வெளிகளும் 30% சோலைக்காடுகளும் அழிந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. 1860களில் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் மரப்பொருள் எரிபொருள் தொழில் தேவைகளுக்காக அயல்நாட்டு மரங்களான யூக்கலிப்டஸ் பைன் அகேஷியாவை நட்டாங்க. 1950களில் தோல் பதனிடும் தொழிலில் பயன்படும் டானின் உற்பத்திக்காக வாட்டில் மரங்கள் கொடைக்கானலில் பரவலாக நடப்பட்டன. இந்த 4 வகையான அந்நிய மரங்களும் சோலை புல்வெளிகளை ஊடுருவி சோலை புல்வெளிகளை அழித்து முழுவதுமாக கொடைக்கானல் முழுக்க பரவிடுச்சு. இப்போ காட்டுக்குள்ளார புல் இல்லாததுனால காட்டு மாடு வெளியில் வந்து நகரத்தில் உணவு தேட ஆரம்பிக்குது. கடந்த 60 வருடங்களாக காட்டு மாடு நகரத்திலேயே தங்கிட்டதுனால அதுக்கு பிறந்த அதோடைய மற்ற சந்ததிகள் நகரப்பகுதி தான் என்னுடைய வாழிடம்னு நம்ப ஆரம்பித்து நகரத்தை விட்டு வெளியில் போகாமல் இங்கேயே சுற்றி சுற்றி வருது. இந்த வாட்டில் யூக்கலிப்டஸ் பைன் அகேஷியா மரங்கள்னால காட்டுக்குள்ளார இருக்கிற நீராதாரங்கள் எல்லாம் வற்றி போய் மாசுபட்டு போச்சு. அப்போ தண்ணீர் தேவைக்கும் உணவு தேவைக்குங்காக தான் காட்டு மாடு கொடைக்கானலுக்கு வருதுங்க. ஸோ இந்த அந்நிய மரக்காடுகளை அகற்றிட்டு உள்ளூர் மரங்களான சோலை மரங்களையும் சோலை புல்வெளிகளையும் வளர்த்தெடுத்தா கொடைக்கானல் இன்னும் அற்புதமான ஒரு வன சரணாலயமாக உருவெடுக்கும்.
1: இப்போ கொடைக்கானல் மட்டும் பற்றி சொல்லலை, எங்கெங்கே இருக்க சுற்றுலா தலங்கள் இருக்கோ, எங்கெங்கே இருக்கிறோமோ, எந்தெந்த ஊரில் இருக்கமோ, உள்ளூரில் இருக்கிற பொருட்கள் அது சார்ந்திருந்த மரங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த காப்பாற்ற முடியும்னு ஐயா சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: நம்ம சார
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: கோடைப்பன் விலை 100.5
2: சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: மாற்றங்களின் மறுமொழி ஏற்றங்களின் இதய ஒளி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில். இன்றைய வண்ணம் நாம் தந்திருப்பது வன உயிர்களை வாழ விடுவோம் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
4: ஐயா. சிறப்பு விருந்தினருக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம்.
3: சொல்றவங்க யாருங்க?
4: சமயபுரம் சர்வேஸ்வரிங்கயா.
3: கேளுங்கம்மா.
4: ஐயா, இப்ப வனவிலங்கு ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருச்சு, அத நாம எப்படி வெளியில அனுப்பணும், அது பாரிசுகள் தெரிவிக்கணும், அவங்க அலைபேசி நம்பர் எல்லாம் கொடுங்க.
3: இது வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப தெரியாம உள்ள வந்துருச்சுங்க, என்ன பண்ணலாம்?
5: வெரி குட்ங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கிற வனத்துறையோட தொலைபேசி எண்ணை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எப்படி நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அருகில் இருக்கிற மருத்துவமனை, அருகில் இருக்கிற காவல்துறையோட நம்பர் இருக்குதோ, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு அருகாமையில் வாழற குடியிருப்பு வாசிகள் கண்டிப்பாக தங்கள் பகுதிக்கு எல்லைக்குட்பட்ட வன அதிகாரியுடைய ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு, அது எந்த வன உயிரினமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வச்சுருப்பாங்க, உடனடியாக வந்து அதை காப்பாற்றி காட்டுக்குள்ளே விட்டுடுவாங்க. நகரப்பகுதியில் வாழறீங்க, நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு பக்கத்தில் வாழலைன்னா கண்டிப்பாக ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். தீயணைப்பு வீரர்களுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், என் வீடு காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அடிக்கடி பாம்பு வரும், முள்ளமன்றி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எங்களை மாதிரி வன ஆர்வலர்கள் லைசன்ஸ்டு பீப்புள் இருப்பாங்க, அவங்க உதவியும் எடுத்துக்கிட்டும் நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம டிவியில் பார்த்துட்டு அதில் வர ஹீரோ பண்ணுற மாதிரி, அதில் வர ரெஸ்கியூவர் பண்ணுற மாதிரி ஒரு பாம்பை பிடிக்கிறதோ ஒரு புணுக்கு பூனையை பிடிக்கிறதோ நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கடிச்சிதுன்னா உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும்.
3: இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள், இந்த உலகிற்கு செய்து கொண்டிருக்கும் சேவைகள் என்னங்கய்யா?
5: இன்றைக்கி செய்கிற இதே வேலையை தான் கடந்த 18 நான் செஞ்சுக்கிட்டு வரேன். பொதுமக்களுக்கு, சாதாரண எளிய மக்களுக்கு சூழலியல் சுற்றுச்சூழல் குறித்தும் இயற்கை குறித்தும் கருத்துக்களை தெரியப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது. தற்போது கொடைக்கானலில் இருக்கிற ஒரு சர்வதேச பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த பள்ளி ஏற்பாடு பண்ண ஜூனியர் நேச்சுரலிஸ்ட் ஆக்ஷன் நெட்ஒர்க்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு வரோம். இங்கே இருக்கிற 17 பள்ளிகள்லேருந்து 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 23 சனிக்கிழமை அவங்கள கொடைக்கானலில் இருக்கிற காடு, மலை, அருவி, விவசாய நிலம், பழங்குடியின மக்கள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு கொடைக்கானலுக்கான தனித்துவம் என்ன, கொடைக்கானலில் வாழ அவங்கள எப்படி தகுதிப்படுத்திக்கலான்ற ஒரு வகுப்பை எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஐயா.
3: உங்கள் பணி எப்பயுமே சிறகட்டும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் பேசுறீங்க
6: ஐயா? நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியில இருந்து வேலுச்சாமி பேசுறேன் ஐயா. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
6: ஐயா, நாங்கள் தோட்டத்தில்தான் இருக்கிறோம். அந்த நம்ம சுத்தி மரங்கள், செடிகள், புதர்கள் நிறையா இருக்கு, அந்த தேனீகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ அந்த தேனீகளே காணும். ஆனால் எப்பயுமே பூச்சிக்கொல்லி மருந்து தான் அடிக்கிறோம். ஆனால் அப்பையெல்லாம் தேன் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தொட்டிகளில் தண்ணிக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த கத்துக்கால தேனுமில்ல, அந்த ஈகளும் வர்றதில்ல. அது என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுக்கலாமா?
5: இது பேரழிவை நோக்கி நம்முடைய தற்கால வாழ்க்கை முறையும் விவசாய முறையும் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் ஐயா. நீங்களே பதிலை சொல்லிட்டீங்க. விவசாயத்தில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகளும் களைக்கொல்லிகளும் உரங்களும் பூச்சிகளை முழுவதுமாக அழிச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மனிதர்களுடைய நவீன வேளாண்மை முறை. இதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் விவசாயிகள் கூட ஒன்றிணைந்து நிறைய ஆராய்ச்சிகள் மூலியமாக இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்கும் முயற்சி இந்தியாவில் பரவலாக நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் தேனீக்களை நம்ம பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நினச்சா அது சாத்தியப்படும் ஐயா.
3: இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் தேனீக்களே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னங்க ஆகும்?
5: மனிதர்களுக்கு உணவே கிடைக்காது. தேனீக்களும் பூச்சிகளும் தான் மகரந்த சேர்க்கை நடைபெற உதவியாக 80% உழைச்சி கொண்டிருக்கிற உயிரினங்கள். இந்த பூச்சி இனங்கள் இல்லாமல் போச்சுன்னா விவசாயத்தை விட்டுடுங்க. காட்டில் எவ்வளோ மரங்கள் இருக்குது, அதில்

0: எவ்வளோ உயிரினங்கள் வாழுது, காடு எவ்வளோ அளவுக்கு டன் கணக்கான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. இந்த காடுகளில் மகரந்த செயற்கையே நடக்காமல் போயிடுச்சுன்னா காடுகளும் இருக்காது, வன உயிரினங்களும் இருக்காது, காற்றும் இருக்காது, தூய்மையான தண்ணியும் கிடைக்காது,
1: மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
2: சந்திரசேகர்
1: கேளுங்கய்யா.
2: ஐயா, வன விலங்குகள் மனிதர்கள் தோன்றது மாதிரி தோன்றி வந்ததுங்க, அதனால தான் நம்ம நாட்டில் வந்துங்க ஒவ்வொரு விலங்குகளையும் கடவுளின் வாகனமா வணங்குகிறங்க. மக்கள் தொகை பெருக்கத்தால பெரிய அழிஞ்சு போச்சுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய விலங்கு வந்து வரையாடி இருக்குதா இல்லையா, அதை நம்ம நான் இவரைக்கும் பார்த்தது இல்லை, அது வீட்டுல வளர்க்கலாமா?
0: அற்புதமான கேள்விகள் ஐயா. சற்று நேரம் முன்புதான் நான் சொல்லியிருந்தேன், கொடைக்கானல்ல 7 வகையான சிற்றோடைகள் உருவாகுது. கொடைக்கானலுக்குள்ளார நிறைய சிற்றோடைகள் இருக்குது. இங்க இருக்கிற 50,000 மக்களுக்கும் 80,00,000 சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த சோலை புல்வெளிகள் தான் தண்ணீரை கொடுக்குதுன்னு. இந்த வரையாடு சோலை புல்வெளிகளுக்கு வரையில், அதாவது மலையோட சரிவில் இருக்கிற புல்வெளிகளை அழகா ட்ரிம் பண்ணிவிடும். அந்த ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு, கடித்து சாப்பிட்ட பிறகு, அந்த சோலை புல்வெளிகள் இன்னும் அக்ரஸிவாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்கிற சோலை புல்வெளிகள் காற்றுல இருக்கிற பனி நீர், மிஸ்ட்னு சொல்கிற அந்த காற்றுல இருக்கிற பனி நீரை உறிஞ்சி தடுத்து நிறுத்தி சிறு சிறு நீரோடைகளை உருவாக்கும். கொடைக்கானல் மக்கள் தண்ணீர் பஞ்சமின்றி சுகமாக வாழணும்னா காட்டில் மலைகளில் புல்வெளிகள் அவசியம். அந்த புல்வெளிகள் வளமாக வாழணும்னா வரையாடுகள் அவசியம். ஒரு காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி 500,000 இருந்த வரையாடுகள் இப்போ சமீபத்தில் தார் சென்சஸ்னு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துனாங்க. கொடைக்கானல் வனச்சரணாலயத்தில் வெறும் 14 வரையாடுகள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய அழிவின் விளிம்பில் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அழிந்து வரும் விலங்கினமாக வரையாடுகளை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் விலங்கினம் ஐயா, நாம் எல்லாரும் முயற்சி பண்ணால் வரையாடுகளை மீண்டும் நம்ம காடுகளுக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும். கிராம மக்களும், பாதுகாக்கப்பட்ட பகுதியை ஒட்டியிருக்கிற கிராம மக்களும் அரசாங்கமும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ஐயா.
1: கட்டாயம் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குமே. இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4, 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1,000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
10: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வன உயிர்களை வாழ விடுவோம் இன்றைய வானவெளியின் தலைப்பு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
11: வணக்கம். அன்பு அன்பு தம்பிக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் போனாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
11: அதாவது சார், நாங்களும் ஒரு விவசாயம் தான் சார் பண்றோம். இப்ப கூட நேரடி நெல் விதைச்சு முளைச்சிட்டு டீலா போட்டு கவிர நிலையில இருக்கிற மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வானம் பார்த்த பூமி. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சார், எங்களுக்கு மயில், குரங்கு, பாம்பு இது மூணுமே இருக்கு. இந்த கருது வந்து கருது சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில் அவ்வளவு சுத்தி நெல்ல பூரா உருவிரும். நாங்க போய் நின்று எல்லாரும் விவசாயக்காரர் பூரா போய் நின்று விரட்டுறது, அது ஒரு கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல 500 குரங்கு இருக்கு சார். நிறைய எங்க ஊர்ல புளிய மரம் இருக்கு. அந்த புளியங்காய் காய்ச்ச உடனே அவ்வளவு மரத்துலயும் இந்த புளியங்காய பூரா அடுத்து கம்மாக்கற பூரா தள்ளிடுதுங்க. அது ஒரு
1: இழப்பா இருக்கு.
0: உண்மைதாம்மா, இது மற்ற விவசாயிகளுக்கான மனநிலை மாதிரி நம்மளுடைய மனநிலையையும் நம்ம வனவிலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் ஒரே தீர்வு. கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கிற

0: வனத்துறை அதிக இடர்பாடுகளை கொடுக்குற குரங்குகளையும் மயில்களையும் விரட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒருவேளை விவசாயத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான நஷ்ட ஈடையும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதையெல்லாம் தவிர்த்து நம்ம ஊருக்கு வன உயிரினம் இன்வேட் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன, ஊருக்கு வெளியில் இருக்கிற காட்டில் போதிய உணவோ தண்ணீரோ இருக்குதான்னு பார்க்கணும். வனத்துறை அதிகாரிகள் இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த ஊரை வன உயிரினங்களிலிருந்து பாதுகாக்கணும்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் கேள்விகள் கேட்டு எல்லா பதிலும் சொல்லிட்டீங்க. இந்த அருமையான நாளில் நிகழ்ச்சியின் நிறைவாக எங்கள் அனைவருக்கும் என்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
0: இது வன உயிரின வாரம். இந்தியாவை ஒரு மெகா பயோடைவர்சிட்டி நேஷன்னு சொல்லுவாங்க. 100,000+ அதிகமான வன உயிரினங்கள் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு வருது. இதில் ஒவ்வொரு உயிரினமும் இன்றைக்கி மனிதர்கள் சுகபோகமாக வாழறதுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி கொடுத்துருக்குது. ஆனால் இது எல்லாம் நமக்கு தெரியுமானா, தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு கொடைக்கானலில் கிரிசல்ட் ஜாயின்ட் ஸ்குரில்னு ஒரு ஸ்குரில் இருக்குது. அழியும் தருவாயில் இருக்கிற ஒரு அணிலினம். ஆனமலை சாலியான்னு ஒரு ஓனான் இருக்குது. உங்கள் வீட்டு தோட்டங்களில் பார்க்கலாம் கொடைக்கானலில். இப்போ அது அழிந்து வரும் தருவாயில் இருக்குது. வீட்டுக்குள்ளார திராவிடியன் கெக்கோன்னு ஒரு பள்ளி இருக்கும். பழனி ஹில்ஸ் கிரவுண்ட்ஸ் கிங்க்னு ஒரு அரணம் இருக்கும். லார்ஜ் ஸ்கேல்ட் பிட் வைப்பர், மதுரை ஷீல்டெயில்னு சில பாம்பு இனங்கள் கொடைக்கானலில் இருக்குது. ஒயிட் பெலீட் ப்ளூ ராபின், நீல்கிரி பிப்பிட், பழனி லாஃபிங் த்ரஷ், நீல்கிரி உட் பீஜன், நீல்கிரி ஃப்ளை கேச்சர், இதெல்லாம் உலகத்தில் வேறு எங்கும் காணப்படாத மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் ஆனால் கொடைக்கானலில் பெருமளவு காணப்படுற பறவை இனங்கள். பழனி ஃப்ரிட்டிலரி, பழனி ஃபோர் ரிங், நீல்கிரி க்ளவுடட் எல்லோ, இதெல்லாம் கொடைக்கானலில் மட்டுமே இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தெற்கு பகுதியில் வாழற சில வகையான வண்ணத்து பூச்சிகள். இவ்வளையே உலகத்தில் வேற எங்கேயுமே காணப்படாத கொடைக்கானலில் மட்டுமே இருக்கிற எலியோகார்பஸ் பிளாஸ்கோ, சிவனின் கண்ணீர்னு சொல்கிற ஒரு ருத்ராட்ச மரம் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. நீல்கிரி தார், நீல்கிரி மார்டின், சாம்பார் டியர், பார்க்கிங் டியர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மனிதர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வனவிலங்கு வாரம் கொண்டாடி கோடை பண்பலையில் பேசுகிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களையோ, நான் சொன்ன இந்த அரிய வகை உயிரினங்களை எல்லாம் இட்டுட்டு வந்து உட்கார வச்சு கோடை பண்பலையில் பேட்டி எடுத்தீங்கன்னா, ஒருவேளை அதுக்கு வாய் திறந்து பேசுகிற ஒரு திறன் இருந்ததுன்னா, இந்த உலகத்தை உருவாக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின உலகத்தை நம்ம எப்படி பாழ்படுத்திக்கிட்டு வரோம்னு கதை கதையாக சொல்லுவாங்க. இந்த உலகத்தை விட்டு இன்றைக்கே நம்ம வெக்கேட் ஆகிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். ஒரு சிட்டிசன் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சூழலியல் சுய ஒழுக்கம் இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும்னா, ஃபாரஸ்ட்லேருந்து வர காற்றையும் தண்ணியும் நம்ம வேணான்னு சொல்லணும். முனிசிபாலிட்டி மட்டும்தான் தெருவில் இருக்கிற குப்பையை எடுக்கணும்னா, ரோட்டில் இறங்கி நாம் நடக்கவே கூடாது. நீரோடையில் இருக்கிற நீரெல்லாம் பிடபிள்யூடி மட்டும்தான் பாதுகாக்கணும்னா, நீரோடைகளை நம்ம சுத்தமாக மறந்துடணும். ஒவ்வொரு மனிதனும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்கிற தொழில் நிறுவனத்திலையும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத, இயற்கையை மாசுபடுத்தாத அனைத்து உயிரினங்களும் ஒன்றிய வாழ்க்கை முறையையும் தொழிலையும் நடத்தணுன்றது தான் என்னுடைய ஆவலையா. நன்றி.
1: நன்றியோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் லட்சுமி மனோகரன் அவர் தான் வந்து இன்றைக்கி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பயிரை விளைவு வச்சு அங்கே இருக்கிற பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நாங்கள் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அவர் இன்றைக்கி முத்தான நேயராக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த பூமியில் மனித இனம் ஓர் உயிர் மட்டுமே, நம்மை போன்று பல கோடிக்கு மேலான உயிர்களுக்கும் சொந்தம் என்பதை சொல்லி நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: மனமார்ந்த நன்றிகள் ஐயா, வணக்கம்.

0: ஆறு, காவேரி, சிறுவாணி, சுனைந்தூரும் காடு, வளைந்தோடும் ஆறு, பொதிகை பழனி குத்தால மலை நிற்கும் காடு, கருவண்டு மலை தேநீர் இங்கார காடு.
1: கோடைப்பண்பலை 100.5
2: சத்யா ஏஜென்சிஸ்.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
2: சென்னை ரைஸ், கிச்சடி, பொன்னி அரிசி.

வனஉயிர்களே மனித இனம் வாழ அடிப்படையென உணர்த்திய வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனிஷ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா கணினியாக்கம் இவ பாலா. இனி சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் எத்தகைய இந்தியா வரும் முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய ரயில் அமைச்சகம் கூறியுள்ளது. முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகள் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவு பெறுகிறது. இப்போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா. மகிழ்வான வணக்கம் நேயர்களே. இயற்கை வளம் நிறைந்த இன்பமிகு நாடு, வேறுபட்ட மொழிகளில் மாறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்திடும் மொழி செறிவுமிக்க நாடு, மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மெருகூட்டிக் கொள்ளும் மதிநுட்பம் நிறைந்த நாடு, காலங்கள் கடந்தும் கடைபிடிக்கப்படும் கலாச்சாரங்கள் நிறைந்த நாடு, கலைகளின் கைவண்ணத்தில் கைகோர்த்த

எழில்மிகு நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இமைப்பொழுதுல நகர்ந்து செல்லக்கூடிய நொடிகளை போல 2026 9 திங்கள்களை கடந்து 10 திங்கள்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். காலச்சக்கரம் நமக்கு கற்றுத்தரது என்னவோ எல்லாம் கடந்து போகும். இந்த வாழ்க்கை ஓட்டத்தோட விரைவான பயணத்துல நம்முடைய பயணம் எப்படி தொடர்ந்துட்டு இருக்கு? ஏற்ற இறக்கங்களோட பாதைகள் இருந்தாலும் எட்டி பிடிக்க போகக்கூடிய வெற்றிக்கனியின் பாதை நமக்கு ஏராளமான பட்டறிவுகளை விட்டு செல்கின்றன. எப்படியான சூழல் நம்ம முன்னாடி வந்தாலும் நமக்கு தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் தாங்க. இத பற்றி சொல்வது எளிது, ஆனா செய்வது கடினம் என பலருக்கும் இந்த வேளையில தோணலாம். வழிகள் இல்லாத வெற்றிகள் இல்லையே. திடமான மனதோடு, விடாமுயற்சியோடு, நம்மால முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்வோம், எல்லாம் நிச்சயம் மாறும். நினைத்த வாழ்க்கை நம் கை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட கையோடு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக நாம எங்க பயணிக்க இருக்கோம் என்பதை அறிந்து கொள்வோமா? இந்தியாவின் பழைய பாராளுமன்றத்தின் வட்ட வடிவம் எந்த கோவிலை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? புகை நீர்வீழ்ச்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய உருளை வடிவ பாறையின் மீது மற்றொரு உருளை வடிவ பாறையை அப்படியே கீழே விழாம வைக்க முடியுமா? இந்த வினாக்களுக்கான விடையை சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: கோடை பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
11: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
12: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
13: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா. சுற்றுப்பயணத்தின் சுவாரஸ்யத்தை கூட்டும் சுவைமிகு நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டே இன்றைய பயணம் எங்க இருக்கும் என்பதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் ஆர்வ மிகுதியில எந்த இடமா இருக்கும்னு தேடியிருப்பீங்க. சிலர் ஆர்வத்தோடு அறிந்து கொள்ள காத்துட்டு இருப்பீங்க. அப்படி எந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு நாம பயணிக்க இருக்கோம் என்பத அந்த இடத்துக்கு சென்றே பார்த்திடலாமா? நம்முடைய வியத்தகு இந்தியா பயணம் அண்மை காலங்கள்ல மத்திய பிரதேசத்துல தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியா இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூர்ல அழகான இடங்களை தான் காற்றலை வழியே சுற்றுலா சென்று பார்க்க இருக்கோம். பொதுவாவே இயற்கை சார்ந்த இடங்களை பார்க்கிறது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத இன்பத்தை ஏற்படுத்தும். அப்படியான இன்பத்தை கொடுக்கக்கூடிய புகை நீர்வீழ்ச்சிக்கு போலாமா? புகை நீர்வீழ்ச்சினா வெறும் புகையா வந்துகிட்டு இருக்குமா? இப்படி எல்லாமா நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு பலரும் இப்ப நீங்க நினைக்கலாம். எப்படித்தான் இருக்கு அப்படின்றத பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். என்ன ஓசை இது? நாம சாலை பகுதியில தான் நடந்து வந்துட்டு இருக்கோம், ஆனா தொலைவுல ஏதோ ஒரு பெரிய ஓசை கேக்குதே. ஆமாங்க, ஓசை எவ்வளவு பெருசோ அதை விட அந்த இடத்தோட அழகு மிகவும் பெருசா. இந்த படிக்கட்டுகள் வழியா தான் நாம மெல்ல நடந்து போகணும். வாங்க. ஆங்காங்கே ஈரமா இருக்கிறதுனால வழுக்கும்.

0: பார்த்து கவனமா வாங்க.
1: இங்க பாருங்களே, எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி!
0: பறந்து விரிஞ்சிருக்க கூடிய ஆற்று பகுதியோட மிகுதியான நீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைவான பள்ளத்துல மிகுதியான வேகத்தோட கொட்டும் பொழுது, நீரோட வேகத்தின் காரணமா புகை மண்டலம் போல வெண்புகை அந்த நீர் கொற்ற இடத்துல இருந்து வெளியில வர்றத பார்க்க முடியுது.
2: ஆமாங்க, அதனாலதான் இந்த நீர்வீழ்ச்சிய புகை நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. இதனுடைய பெயர் துவாந்தர் நீர்வீழ்ச்சி. மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜபல்பூர் மாவட்டத்துல பேடாகட் அப்படின்ற இடத்துலதான் நர்மதா நதியின் மீது அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி தான் இந்த துவாந்தர் நீர்வீழ்ச்சி. நர்மதை ஆறு பரந்து விரிஞ்சு பெரும்பான்மையான நீரோடு செல்லக்கூடிய பயணத்துல உண்டாகி இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையான பளிங்கு பாறைகளுக்கு இடையே அமைஞ்சிருப்பது எவ்வளவு அழகா இருக்கு! அப்படியே அந்த காட்சி முனை இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் வாங்க. பாதுகாப்பான கம்பி தடுப்புகளுக்கு மேல இருந்து இந்த துவாந்தர் நீர்வீழ்ச்சியோட அழக பார்க்கும் பொழுது ஏன் இதற்கு புகை நீர்வீழ்ச்சின்னு பெயர் வந்திருக்கும்ன்றது நமக்கே புரியுது. ஆனாலும் இதனோட பெயர் காரணம் பற்றி என்ன சொல்றாங்கன்றதையும் தெரிஞ்சுக்குவோம். துவான் அப்படின்னா புகை என்றும், தார் என்றால் ஓட்டம் என்றும் பொருள்படுமாங்க. நர்மதா ஆற்றோட நீர் மிக வேகமா கீழே விழும் பொழுது எழக்கூடிய நீர் துளிகள் புகை போல அடர்ந்த பனிமூட்டத்தை உருவாக்குவதால இது துவாந்தர், அதாவது புகை நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவதா சொல்றாங்க. ஏறத்தாழ இந்த நீர்வீழ்ச்சியோட உயரம் 98 அடி என பார்க்கப்படுது. இந்த அழகான துவாந்தர் நீர்வீழ்ச்சி பகுதிய நர்மதை ஆற்றின் இயற்கை அழகான பளிங்கு பாறைகளோடு கண்டுகளிக்க கூடிய சிறப்பு வசதியும் நமக்கு இருக்கு. அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க, அது என்னன்னு அந்த இடத்துக்கே போய் தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த துவாந்தர் நீர்வீழ்ச்சிய கடந்து செல்வதற்கு ரோப் கார் வசதி இருக்கா?
2: ஆமாங்க, கம்பி விட இணைப்பு மூலமா இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய கிழக்கு கரையில இருந்து இந்த துவாந்தர் நீர்வீழ்ச்சிய கடந்து மேற்கு கரையை நோக்கி பயணிக்க போறோம். கடந்த நிகழ்ச்சியில படகு பயணத்துல நர்மதா நதியில அழகான பளிங்கு பாறைகளை பல வண்ணங்கள்ல கண்டுகளிச்சோம், நினைவிருக்கா?
0: இப்போ வான்வழியா மிதந்துகிட்டே இந்த ரோப்கார்ல பயணம் செஞ்சுக்கிட்டு நர்மதை நதியோட அழகையும் பளிங்கு பாறைகளுக்கு இடையில எப்படி இந்த துவாந்தர் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு அப்படின்ற எழில்மிகு தோற்றத்தையும் பார்வையிடலாமா? அப்படியே இந்த பாடலையும் கேட்டுட்டே போலாம். இன்னொரு விஷயங்க, பாடல்னு சொன்னதுமே வட்டக்குடில் என்ற நினைவுக்கு வந்தது. வட்டக்குடில் எப்படி இருக்கும்?
2: இந்நேரம் நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு தெரியுது. பாடலுக்கு அப்புறமா என்ன சொல்லிருப்பீங்கன்னு பாக்கலாம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா அக்டோபர் 2 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: காற்று வழியை செய்யும் கவினுறு பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏனென்னே கம்பி வடத்துல பயணம் செஞ்சுட்டு பளிங்கு பாறைகளுக்கிடையே பாய்ஞ்சிட்டு இருந்த நர்மதி நதியோட அழகான தோற்றத்தை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பேடாஹட்ல மிக முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகள்ல ஒன்றுதான் நாம பார்வையிட்ட துபாந்தர் நீர்வீழ்ச்சி. சரிங்க, வாங்க அப்படியே வட்ட குடில் நோக்கி பயணம் செய்வோம். வட்டக்குடில் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன தோணுச்சு? வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு இடம் இருக்க போதுன்னு தோணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அது எனக்கு புரியுது. அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு அந்த இடத்துல அப்படின்றத மெல்ல படிக்கட்டுகளை ஏறி போய் தெரிஞ்சுக்கலாம். இங்க ஏறத்தாழ 150 படிக்கட்டுகள் தான் இருக்குன்றன. வாங்க, அவ்வளோ படிக்கட்டுகள் ஏறணுமா? அப்படிலாம் மலைச்சு போகாதீங்க, சற்று தொலைவு நடந்து போவோம், படிக்கட்டுகள்ல நடப்போம், அதுக்கப்புறம் இளைப்பாறுவோம், மீண்டும் நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். ஏன்னா நாம இப்ப பார்வையிட வந்திருக்க கூடிய இடம் மலை உச்சியில தான் அமைஞ்சிருக்குது. வெற்றிகரமா படிக்கட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி மலை உச்சிக்கே வந்துட்டோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு உற்று நோக்குங்களே. நமக்கு முன்புதான் வட்ட வடிவத்துல பெரிய கோட்டை கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ கோவில் கோபுரம் தெரியுது. அப்படி உள்ள என்னதான் இருக்கும்? வாங்க என்னன்னு பாத்திரலாம். இங்க பாருங்களேன், நடுவுல ஒரு கோவில் கோபுரத்தோட அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வட்ட வடிவத்துல தூண்களோடு கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது பார்க்கவே சற்று வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இந்த வட்ட வடிவத்துக்குள்ள எல்லா இடங்கள்லயுமே ஏதோ பெண் சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்டிருக்கு. இங்க பாருங்களேன், இந்த சிலை அழகான கிரீடத்தோட ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல இருக்கு. ஆனா பெரும்பாலான சிலைகள் சிதஞ்ச நிலையிலதான் இருக்கு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சிலையோட தோற்றத்தை பாருங்களேன், இதை விட அது மாறுபட்டுதான் இருக்கு. இந்த இடத்தோட பேர் என்னவா இருக்கும்? இந்த பெண்கள் எல்லாம் யாரு? இப்படியெல்லாம் இத பார்க்க கூடியவங்களுக்கு மனசுல தோணுங்க. இந்த இடத்தோட பெயர் சௌசத் யோகினி கோவில். சௌசத் யோகினி கோவில்.
6: சௌசத் யோகினி மண்டல தேவதா ஆவாகனம்.
5: வேடாகட்ல உள்ள இந்த சௌசத் யோகினி கோவில் கோலகி மடம், அதாவது வட்டக்குடில் என்று அழைக்கப்படுதாங்க.

இதுக்காகவா நிகழ்ச்சியோட தொடக்கத்துல இருந்து வட்டக்குடியில் எப்படி இருக்கும், வட்டக்குடியில் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னு இப்ப என்ன பார்த்து நீங்க கேப்பீங்க, புரியுது. இது இந்தியாவின் யோகினி கோவில்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விதிவிலக்காக நாம இப்ப பார்க்க வந்திருக்க கூடிய இந்த கோவில் அமைஞ்சிருப்பதா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, வழக்கமான யோகினி கோவில்கள்ல 64 யோகினிகள் இருப்பாங்களாம். ஆனா இங்கு மட்டும் 64 பதிலாக 81 யோகினிகளுக்கான சன்னதிகளை கொண்டுள்ளதா அமைஞ்சிருக்கா இந்த கோவில். இருந்தாலும் அறிஞர்கள் இத 64 யோகினி கோயில்கள்ல ஒன்றாகத்தான் கருதுறாங்க. இந்த கோவில் 10 மற்றும் 11 நூற்றாண்டுகள்ல கல்சூரி மன்னர் முதலாம் யுவராஜ் தேவ் என்பவரால கட்டப்பட்டதா நம்பப்படுதுங்க. யோகினி என்பது யோகாவின் ஒரு பெண் குருவையும், இந்தியா, நேபாளம், திபெத் போன்ற கிழக்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகை பெண் ஆன்மீக ஆசிரியருக்கான மரியாதைக்குரிய முறையான சொல்லை குறிப்பதா சொல்றாங்க. இந்தியாவில் மொத்தம் 5 சௌசத் யோகினி கோவில்கள் இருக்கின்றனவா, அதாவது 64 யோகினிகளை கொண்ட கோவில்கள். அதுல 2 ஒடிசாவிலையும் 3 மத்திய பிரதேசத்திலையும் அமைஞ்சிருப்பதா சொல்றாங்க. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் 116 உள்விட்டமும் 131 வெளிவிட்டமும் கொண்ட ஒரு வட்ட வடிவ அமைப்பை கொண்ட கோவில். இந்த வட்டம் 84 சமமான கலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம பாக்குறோம்ல, ஒவ்வொரு தூணுக்கு இடையிலயுமே பெண் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, அதான் சொல்றாங்க. இதுல 3 நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. தென்மேற்குல இருக்கக்கூடிய நுழைவு வாயில் ஒரு கலத்தையும், தென்கிழக்குல இருக்கக்கூடிய வாயிலுக்கு அருகன்மையில அமைஞ்சிருக்கக்கூடிய 2 கலன்களையும் இந்த கோவில் கொண்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 81 அறைகள்ல யோகினி சிலைகள் இருக்கின்றன. ஆனா இந்த 81 சிலைகளுமே யோகினிகளுடையதா இல்லையா என்பதுல ஐயம் இருப்பதா இப்பொழுதும் சொல்லப்படுது. சில நிபுணர்கள் 81 சிலைகள்ல 64 யோகினிகளுடையது அப்படின்னும், சிவன் மற்றும் கணேசர் போன்ற பிற தெய்வங்களுக்குரியது என கருதுறாங்க. மற்றும் சிலர் இந்த 81 சிலைகளும் யோகினிகளுடையதுதான் அப்படின்னும் நம்புறாங்களாம். இந்த வட்ட வடிவத்துக்குள்ள மையத்துல பாருங்க, அழகான குவிமாடத்தோட கோவில் அமைக்கப்பட்டிருக்கா. அந்த கோவிலோட குவிமாடம் பாருங்களேன், அப்படியே ஏதோ பிரம்மிடு வடிவத்துல அழகான படிக்கட்டுகள் போல நுணுக்கமான வேலைப்பாடுகளோட அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 1155 ஆண்டுல ராணி அல்ஹன்னா தேவி கட்டப்பட்ட கௌரி சங்கர் கோவில் என சொல்றாங்க. வல்லுநர்களோட கூற்றுப்படி இந்த கோவில் அசல் சௌசத் யோகினி கோயிலை கட்டிய, அதாவது நாம பார்க்கக்கூடிய இந்த வட்ட வடிவ இடத்தை கட்டி 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மையத்துல நாம பார்க்கக்கூடிய கோவில கட்டியிருப்பாங்க என சொல்றாங்க. இந்த கோயிலோட அமைப்பு பாருங்களேன், உள்ள இருக்கக்கூடிய சிலைகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு, நந்திதேவர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய சிவன் மற்றும் பார்வதி தேவியோட கல் சிலை அழகாக இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இன்றும் இந்த கோவில் வழிபடக்கூடிய நிலையில இருப்பது சிறப்பான விடயங்கள்ல ஒன்றினை சொல்லலாம். அந்த காலத்துல இந்த கோவில் காளி மற்றும் துர்கை தேவியோட உக்கிரமான மற்றும் அருளாற்றல் வடிவமான சாப்த வழிபாடு முறையுடன் தொடர்புடையதா கருதப்படுது. பழங்காலத்துல ரகசிய ஆன்மீக சடங்குகள் நடந்த இடமாகவும் இந்த இடத்தை பார்க்கிறாங்க. பரவலா சொல்லப்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நம்ம இந்தியாவோட பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தோட வட்ட வடிவ வடிவமைப்பு இது போன்ற சௌசத் யோகினி கோவில்களின் வட்ட வடிவ அமைப்பை குறிப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரிங்க, இந்த அழகான கோவிலை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே ஒவ்வொரு யோகினிகளோட சிலையும் எப்படியெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பாடலை கேட்டுக்கிட்டே பார்த்துட்டு வந்துடலாமா?

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
11: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வரலாற்று துளிகளோடு வான்வழியை செய்யும் பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா தலங்களை தான் அதன் வரலாற்று பின்னணியோடு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்ததா நாம பார்க்க இருக்கக்கூடிய இடம் இயற்கை மற்றும் கட்டிடக்கலை இரண்டிலுமே ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டிருக்கும்னே சொல்லலாம். அதுலயும் ஒரு மலை உச்சியில தாங்க இருக்கு. அந்த இடத்தை அடையணும் அப்படின்னாலும் நாம 200 படிக்கட்டுகள் ஏறிதாங்க போகணும். அட என்னப்பா, இன்றைய நிகழ்ச்சியில படிக்கட்டுகளா எங்களை ஏற வைக்கிறீங்களே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா சற்று சிந்திச்சு பாருங்களேன், பண்டைய காலத்துல நம்ம மண்ண ஆட்சி செஞ்ச அரசர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்கன்னு. இந்த காலகட்டத்துல நவீன தொழில்நுட்பம் இருக்கு, ஆனா அந்த காலகட்டத்துல எப்படியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது போன்ற உயரமான இடங்கள்ல கற்களாலையும் பாறைகளாலையும் தங்களோட இருப்பிடங்களை அவங்களுக்கு ஏற்றாற் போலவே அமைச்சிருப்பாங்க என்பதை சிந்திக்கும் போதே சற்று விந்தையாகத்தானே இருக்கு. சரிங்க, நாம இப்போ நடந்து செல்லக்கூடிய இந்த பாதை கற்களாலான படிக்கட்டுகளால அமைஞ்சிருக்கு. நம்மை சுற்றிலும் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியை பார்க்க முடியுது. அங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாறை அந்த

இடத்துல இளைப்பாறுவதற்கு ஏற்றாற் போல கல் மேடை இருக்கு. வாங்க சற்று நேரம் படிக்கட்டுகளை ஏறி போய் அந்த இடத்துல அமர்ந்து இளைப்பாறிட்டு நம்முடைய பயணத்தை தொடருவோம். இங்க பாருங்களேன், இந்த பாறையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு, ஒரு பெரிய உருளை வடிவ பாறை இருக்கு, அதற்கு மேல மற்றொரு பெரிய உருளை வடிவ பாறை இருக்கு. ஆனா இரண்டு பாறைகளுமே தொட்டுட்டு இருக்க கூடிய அளவு மிகவும் குறைவானதா தாங்க இருக்கு. எதுக்கும் சற்று தள்ளியே நின்னு பாப்போம், ஏன்னா எப்ப வேணாலும் இந்த பாறை கீழே விழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு

0: ஒரு சுவாரஸ்யமான இடம்னே சொல்லலாம். எதுக்குமே பயப்படாதீங்க, இந்த பாறை நம்ம மேல எல்லாம் விழாது. நாப்பா இவ்வளோ எழுதா சொல்லிட்டீங்க, இந்த பாறை இப்போவோ அப்போவோன்னு தொடுத்துட்டு நிக்கிற மாதிரியில இருக்கு. இவ்வளோ பெரிய பாறை விழுந்தா என்ன ஆகிறது?
1: இப்படித்தாங்க இந்த பாறைய முதல் முறையா பார்க்க கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க.
0: ஆனா இது புவியீர்ப்புக்கே சவால் விடக்கூடிய பாறை என பலராலும் பாராட்ட பெற்றிருக்கு. ஜபல்பூரில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த சமநிலை பாறை புவியீர்ப்பு விதிகளுக்கு சவால் விடும் ஒரு புவியியல் அதிசயமா தாங்க பார்க்கப்படுது. இந்த இயற்கை அமைப்பை பாருங்களேன், ஒன்றுக்கு மேல் ஒன்றா அபாயகரமாக சமநிலையில இருக்கக்கூடிய இரண்டு பெரிய பாறைகளை கொண்டிருக்கு. புவியீர்ப்பு விதியை மீறுவது போல தோன்றினாலும் இந்த பாறைகளோட காட்சி பிரமிப்பையும் மர்மத்தையும் ஒருங்கே வழங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய அடித்தள பாறையின் மீது ஒரு பாறை சமநிலையில வைக்கப்பட்டிருக்கு. மேலும் அது அடித்தள பாறைய லேசா மட்டும்தான் தொட்டுட்டு இருக்கு. இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடையிலான தொடும் புள்ளி வெறும் 6 சதுர அங்குலங்கள் மட்டும்தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
2: நப்பா சொல்றீங்க, இவ்வளோ பெரிய பாறை ஒன்றுக்கு மேல ஒன்று தொடுத்துட்டு நிக்குதா?
0: ஆமாங்க. ஆனா காற்று, புயல், மழை, நிலநடுக்கம் அல்லது இயந்திர விசை என எந்த ஒரு வெளிப்புற ஆற்றலாலும் இதன் சமநிலையை குலைக்க முடியாத வகையில இது சமநிலைப்படுத்தப்பட்டு இருக்கு என கருதப்படுது. இந்த விடயத்தை கேட்கும் பொழுதே உங்க மனசுல அது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு தானே கேட்க தோணுது. உண்மையிலேயே இந்த மாபெரும் தனித்துவ பாறையானது 1997 ரிக்டர் அளவுகோல்ல 6.5 பதிவான ஒரு நிலநடுக்கத்தின் தாக்கத்தை தாங்கி நிற்கிறது என சொல்றாங்க. நிலநடுக்கத்தின் போதே சமநிலையில இருந்த இந்த பாறை நம்ம மேல விழுந்துருன்ற பயம் இப்ப உங்களுக்கு இருக்கா?
1: இல்லப்பா, ரொம்ப வியப்பாதான் இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க. சரிங்க, இந்த வியப்போடையே நடங்க நாம பார்க்க வேண்டிய அந்த இடத்துக்கு போகலாம்.
2: இன்னும் எவ்வளோ படிக்கட்டுகள் பா ஏறணும் அப்படின்னு சிலர் என் ஏக்கத்தோட பாக்குறீங்க.
1: குறைவான படிக்கட்டுகள் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நடந்து போவோம்.
2: எனக்கு தெரிஞ்சு அடுத்த நிகழ்ச்சியில தான் நாம அந்த இடத்த பார்வையிடுவோன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க? படிக்கட்டுகளை ஏறிட்டா பாத்திரலான்னு நினைக்கிறோம் அப்படிதானே சொல்றீங்க?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. நேர்களே, செப்டம்பர் 27 உலக சுற்றுலா நாளை ஒட்டி இதுவரை நம் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக நாம் பயணித்த இடங்கள்ல உங்கள் இதயம் தொட்ட இடம் எது, ஏன் என கேட்டிருந்தோம். சில நேயர்கள் நம்ம வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியா பயணித்த இடங்கள்ல தங்களுடைய இதயம் தொட்ட இடங்களை குறிப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பதிவினை இப்படி கொடுத்திருக்காரு.
5: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். வாரவாரம் ஆரவாரமாய் தவறாமல் வந்து கொண்டிருக்கும் வியத்தகு இந்தியாவிற்கும் என் பணிவான வணக்கம். அதை நடத்தி கொண்டிருக்கும் சுபா அவர்களுக்கும் இனிய வணக்கம். எனக்கு பிடித்த இடங்களில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூரில் அமைந்துள்ள அன்னபூர்ணா தேவி கோவில், அது மிகவும் பிடித்த இடம், கவர்ந்த இடம். என்னவென்றால், அது தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் கோவிலை போல கட்டிடக்கலைகள், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் இவை போன்றே இருப்பதால் எனக்கு மிகவும் பிடித்த இடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. நன்றி, வணக்கம்.
4: அடுத்ததா 7/5/2026 அன்று சுற்றுலா சென்ற சத்தீஸ்கரின் சர்குஜா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெயின்பட் என்னும் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய உல்டா பாணி என்ற இடம் என் இதயத்தை கவர்ந்தது. காரணம், காகித கப்பலை நீரில் விட்டால் அது கீழ்நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி சென்றது. அந்த தகவல் இயற்கையில் நடந்த அதிசயமாக என்னை வியக்க வைத்தது என குறிப்பிட்டிருக்கிறார் சின்னாலப்பட்டி சிவகாமி. அவரை தொடர்ந்து, இதுவரை நாம் பயணம் செய்த இடங்களில் என்னுடைய இதயம் தொட்ட இடம் ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் அங்குள்ள அருவிகள் என தன் பதிவினை கொடுத்திருக்கிறார் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை ந பூபதி. அதே போல நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி அவர்களோட பதிவு இவ்வாறாக கொடுத்திருக்காங்க.
6: வியத்தகு இந்தியா இதுவரை பயணித்த சுற்றுலாவில் மனம் தொட்ட இடம் 2011-2025 அன்று காட்டளை வழியாக பயணித்த இடம் பாட்னாவில் 7 நம் தேசப்பிதா மகாத்மா காந்திக்காக கட்டிய பாபு கோபுரம், கட்டாணி பார்க்கில் உள்ள பாபு கோபுரம் மகாத்மா காந்தியின் மரபு மற்றும் கொள்கைகளுக்கு சான்றாக விளங்குகிறது. 120 உயரம் கொண்டது, 6 கொண்டது பாபு கோபுரம் அக்டோபர் 2, 2018 துவங்கி பிப்ரவரி 4, 2024 திறக்கப்பட்டது. இங்கு முக்கிய கோவிலாக மகாவீர் மந்திர் உள்ளது. அடுத்து உதாபர்க்ஸ் ஓரியண்டல் லைப்ரரி, அதாவது கீழ்த்திசை நூலகம். இந்த நூலகம் தந்தைக்காக மகன் கட்டியதாம். மற்றும் கும்ரார் பூங்கா, இவை அனைத்தும் என் மனம் தொட்ட இடம்.
4: அடுத்ததான் கோடை பண்பலையில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சிகளில் முதன்மையானது வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி என்பதில் பெருமிதம் எனக்கு. அழகு குரலால் நிகழ்ச்சியை வழங்கிய விதம் மிகவும் அருமை. உங்களோடு நேயர்களாகிய நாங்களும் பயணித்த உணர்வு எப்பொழுதும் ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறிய மாநிலமான நாகாலாந்து பற்றிய தகவல்கள் மிக அருமை. மே மாதம் மிசோரம் பற்றிய தகவல்கள் 3 நிகழ்ச்சியில் வலம் வந்தன. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் பற்றிய தகவல்கள் 6 இந்தியாவின் எஃகு நகரமான ஜார்க்கண்ட் மாநிலம், பீகார் மாநிலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகம், புத்தகயா பற்றிய தகவல்கள் சிறப்பு. ஒடிசா மாநிலத்தின் பூரி ஜெகநாதர் ஆலயம், கோனார்க் சூரிய கோவில் என நீண்ட பயணமாக

நிகழ்ச்சிக்கான வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி என்னுள் கலந்துள்ளது. இன்னும் நிறைய இருக்கின்றது. வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் எனக்கு மிக மிக பிடித்த பகுதி 14/12/2025 அன்று உலா வந்த பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயா பற்றிய தகவல்கள், புத்தர் ஞானம் பெற்ற இடம், அவரை பற்றிய தகவல்களை கேட்டவுடன் அந்த மகானை தரிசித்த உணர்வும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் எனக்கு ஏற்பட்டது. உலகின் முதல் பல்கலைக்கழகமாக கருதப்படக்கூடிய நாளந்தா பல்கலைக்கழகம் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டது என் இதயத்தில் நிலைத்திருக்கிறது. அதே போல 20/9/2026 அன்று உலா வந்த மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் உள்ள பிரம்மாண்டமான அரண்மனை பற்றிய தகவல்கள் என் இதயத்தில் நன்றாக பதிந்திருக்கிறது. இவ்வாறு பல இடங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தொடரட்டும் உங்களின் பயணம். வாழ்த்துகள், வாழ்க வளமுடன் என தன்னுடைய பதிவினை கொடுத்திருக்கிறார் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி KSK ஆனந்தம், திவ்யா ராணி, லய சங்கீதா. அவரை தொடர்ந்து அடுத்த நேயர் இவ்வாறாக தன் பதிவினை பதிவிட்டிருக்கிறார். வணக்கம், எனக்கு கோடை பண்பலை வானொலி 100.5 பிடித்த நிகழ்ச்சிகளில் ஒன்று வியத்தகு இந்தியா. காற்று வழியாக அழைத்து செல்லக்கூடிய சுற்றுலா இடங்களில் எனக்கு மிகவும் பிடித்த இடங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில், அங்கு அடுக்கடுக்காக பாத்திரங்களை கொண்டு சமைக்கும் முறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கோனார்க் சூரிய கோவில் பற்றிய தகவல்களும், மணிக்காட்டும் சூரிய கடிகார சக்கரம், புவனேஸ்வரில் அமைந்திருந்த லிங்கராஜா கோவில், ஜார்க்கண்டில் பயணம் செய்த குகை, பீகாரில் வட்ட வடிவத்தில் அமைந்திருந்த தானிய கிடங்கு, 15 அடியில் தண்ணீரில் மிதக்கும் கல், பல்வேறு அருங்காட்சியகங்கள், பஸ்தார் அரண்மனை, மத்திய பிரதேசத்தில் சோம்நாத் கோவில், பாறை ஓவியங்கள், சாஞ்சி ஸ்தூபி, முகலாய கட்டிடக்கலை வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருந்த அரண்மனைகள், இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய சராஃபா கடை தெரு, பூஜ்ய கோவில், மான்சில் அரண்மனை, 500 முடிச்சு கம்பளங்களை கொண்டிருந்த 3.5 டன் எடை கொண்ட சரவிளக்குகளோடு இருந்த ஜெய் விலாஸ் அரண்மனை என பல்வேறு இடங்கள் என் மனதில் பதிந்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் திருப்பூர் கணக்கம்பாளையம் சசிகலா. இதுவரை நம்ம வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில பல இடங்களுக்கு நம்ம பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அதுல உங்களை போலவே எனக்கும் சில இடங்கள் நினைவை விட்டு நீங்காத இடங்களாகத்தான் இருக்கின்றன. அதுல சிலவற்றை உங்க கூட பகிர்ந்து கொள்ள நானும் விரும்புறேன். ஆக்ராவில அமைஞ்சிருந்த ஆக்ரா கோட்டைக்குள்ள நாம பார்த்த அந்த கோப்பை வடிவ குளியல் தொட்டி, ஜஹாங்கீர் மஹால், தன்னோட அன்பு மனைவிக்காக ஷாஜஹான் கட்டியிருந்தார்ல ஒரு அழகான சீஷ் மஹால், அதே போல ஷாஜஹான் மஹால், இதெல்லாம் இன்னும் மனசை விட்டு நீங்கவே இல்லைங்க. அதே போல ஃபதேபூர் சிக்ரியில அக்பரால கட்டப்பட்டிருந்த அந்த இசைக்குளம், இங்க பாட்டு பாடுனா ராணியும் அரசரும் மேல இருந்து கேட்பாங்க, அந்த குளம் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு இடத்த பார்த்தோம், அந்த அரண்மனை. அதே போல அழகான கலை படைப்பா திகழக்கூடிய கோனார்க்கின் சூரிய கோவில், பிரம்மி போட்டும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டிருந்த சாஞ்சி ஸ்தூபா, முக்கியமா மேகாலயாவில நாம பயணம் செஞ்சப்போ பார்வையிட்ட ஆசியாவின் மிக தூய்மையான சிற்றூர்கள்ல ஒன்றான மௌலினாங் சிற்றூர், அதே மேகாலயாவில கிறிஸ்டல் கிளியரான ஒரு தண்ணீர் மீது படகு பயணம் செஞ்சோம், அடியில போன மீன்களை கூட நம்மளால தெளிவா பார்க்க முடிஞ்சது, அந்த டவுஹி நதி, அதே பகுதியில இருந்த உயிர் வாழும் பாலங்கள், லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு மரங்களாலேயே இயற்கையாக உருவாக்கப்பட்டிருந்த உயிர் வாழும் பாலங்கள், டார்ஜிலிங்ல சாலைய கடந்து சென்ற டாய் ட்ரெயின், சத்தீஸ்கரோட மெயின்பட்ல அமைஞ்சிருந்த துள்ளும் நிலம், இவையெல்லாம் நம்மளுடைய பயணத்தின் போது என் மனம் கவர்ந்த இடங்கள்ல சிலவற்றை தான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கு. நம்ம நாட்டுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இருக்கும் முக்கியமான சுற்றுலா தலங்கள் பற்றின தகவல்களையும், அவை எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை காற்று வழியா செவி சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரும் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றிகள் பல. தொடர்ந்து பயணிப்போம் காற்றலை வழியே நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயனுள்ள தகவல்களோடு வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியே. தங்களின் இதயம் தொட்ட இடங்களை குறிப்பிட்டு பதிவினை அனுப்பியிருந்த அனைத்து நேயர்களுக்கும், அனுப்ப நினைத்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: இசைத்தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? நர்மதி நதியில அழகாக காட்சி தந்த புகை நீர்வீழ்ச்சியான துவாந்தர் நீர்வீழ்ச்சி, 81 யோகினிகளோடு வட்ட வடிவில் அமைந்திருந்த சௌசத் யோகினி கோவில்,
6: ஓம் மிருகலோச்சானாயை நமஹ,
5: மிகப்பெரிய பாறை மேல அமைந்திருந்த சமநிலை பாறை. இவை பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டதும், காற்று வழியே பார்வையிட்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 94-86-28-24-24 என் மீண்டுமாக 94-86-28-24-24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். நீங்களும் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட ஜபல்பூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது என்ற வினாவிற்கு நர்ம

ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் நாமக்கல் மோகனூர் சிவா, நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, கணக்கம்பாளையம் சசிகலா, பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சிவஹாசி கிருஷ்ணவேணி, சுப்பிரமணியன், சின்னாலப்பட்டி சிவகாமி, கே என் பாளையம் பேச்சிமுத்து, மனவை க சந்திரசேகர், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், நந்தவனம் பாளையம் சு பத்மாவதி, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை ந பூபதி, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. ஜபல்பூரில் அமைந்துள்ள புகை நீர்வீழ்ச்சியின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்செவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலில் இருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவைய பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் பொழுது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு பாட்டு பட்டாளம் ரொம்ப விமர்சி ஆரம்பிக்குதுங்க. அண்ணன் கொடுக்குற பிஜிஎம்க்கு இன்னை எல்லாரும் அலறணும். இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே கருப்பொருள், அதை நாங்கள் அப்புறம்தான் சொல்லுவோம். ஆனால் நேர்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, எந்த நண்பருக்கு நாங்கள் கூப்பிடணும், நண்பர் இல்லை எந்த எண்களுக்கு கூப்பிடணும்,
1: எண்கள் அப்படின்னா அறிமுகமா இருந்தீங்க அப்படின்னா
0: 24 24 24 இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க 24 24 24.
1: ஆமா, ஒருவேளை இல்லைங்க நாங்க மகளிரா வரலாம்,
0: பௌசியம் மாதிரி இருந்தீங்க 24 24 29.
1: இல்லைங்க, நாங்கள் எல்லாரும் பொதுவான நேயர்களுங்க, நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கோங்க. அதனால் நாங்கள் வந்து எந்த நம்பர்லங்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 24 26.
0: இன்னொரு எண் கூட கொடுத்துருக்கோம், 290 330 333. மறக்காமல் அந்த 0 4 5 4 2 முன்னணிப்பாக சேர்த்துக்கணும். நீங்கள் வேற எங்கேயா பாடிட்டுருக்க மாதிரி உங்களுக்கு தோணும், அதனால் தயவு செஞ்சு இந்த முன் இணைப்பாக சேர்த்துக்கிட்டு நாங்கள் சொன்ன தொலைபேசி எண்களும் குறித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக பேசுகிறவங்களுக்கு, பாடுறவங்களுக்கு 24 24 26 இருக்குங்க, மறக்காமல் வந்து பேசுறங்கப்பா. இன்னைக்கு பாட்டப்பட்ட நிகழ்ச்சியில் என்ன பாடணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா.
1: நேற்று
0: கடந்த ஒரு 24 மணி நேரமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் தோணுச்சு, திடீர்னு இப்போ தங்கம் விலை கூடுது குறையுது, வெள்ளி விலை கூடுது குறையுது, நம்ம ஏன் அந்த ஆபரணங்கள் சார்ந்த பாடல்களை பாட சொல்லக்கூடாது, நம்ம நேர்களை நாமளும் பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம்.
2: என்னெல்லாம் பண்ண போறாரோ
1: எங்களுக்கே தெரியாது.
0: அதனால இன்னைக்கு ஆபரணங்கள், அணிகலன்கள், ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்க பேசுவாங்க இல்லையா அதை வச்சு முடிச்சு விட்டுறாரு, நீங்களா கிளம்புங்க. உதாரணத்துக்கு முத்துமணி மாலை கொஞ்சம் விட்டு விட்டு போராட. இப்ப நான் பண்ணா தான் கேட்பாங்களாம், உள்ளத்துல நீதான் அவர் அண்ணன் கோவிக்கிறாருங்க.
1: அதாவது
3: சரியில்லையே,
1: போதும் போதும் இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு இல்லையானா.
0: சரிங்க, வாங்க ஏற்கனவே நாங்கள் எண்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் பாடலாம். இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிறையா கச்சேரிகள் போய் கலந்துக்கிட்டு உங்கள் திறமையை காமிக்கலாம், அதனால் இது ஒரு நல்ல களம். ம், வணக்கம்.
1: யாரு?
0: மைக் 1 2 3 டெஸ்டிங்.
1: வணக்கம்,
4: மைக் அழகா
5: அறிவிப்பாளர்

0: இருவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன் ராஜ். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா எங்க இருங்க, சாலமன் அண்ணா. அமைதியா பேசுனா உங்களை நம்பிடுவோமா? நல்லவர். என்ன எங்க உலகத்துக்கே தெரியும் சாலமன்னா எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் அப்படின்னு, மனம் கொண்டவர்
2: அப்படின்னு
1: நம்பணுங்க. புதுக்கோட்டை பக்கம்லாம் அண்ணன் தான், அவரோட சாம்ராஜ்யம் தான். அப்புறம் அண்ணா என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
0: வெள்ளி கொலுசு மணி அப்படிங்கிற பாடலுங்க.
1: பாடுங்க.
0: வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, சொல்லி இழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படித்ததென்ன, கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன. வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, சொல்லி எழுத்ததென்ன, தூங்காம செஞ்சதென்ன, சொல்லி கொதிக்கும் பொன்னின் அறிதான், மெல்ல மெல்ல வந்து அணைக்கும், மஞ்ச குளிக்கும் வஞ்சி மனத்தை, கொஞ்சி கொஞ்சி அரவணைக்கும், பொன்னின் அறி போல நானும் உன்ன பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா, கண்ணு வலி பேசும் சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா, காத்து காத்து நானும் பூத்து பூத்து போனே, பாடும் போது தேரில் ஏறலானே, உன் பேரை சொல்லி பாடி வட்ட ஊருதம்மா தேனே.
1: வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, நம்ம
0: இழுத்ததென்னு, தூங்காம செஞ்சதென்ன.
1: அங்க பாருங்க ஒரு நிமிஷம், எதுக்காக அந்த பாட்டை பாடினீங்க இப்போ?
0: வெள்ளி ஆபரணங்கள் அப்படிங்கிற ஒரு,
1: இல்லையே எனக்கு ஏதோ வேற ஏதோ காரணம் மாதிரி தெரியுது. இதான் சாக்குன்னு நீங்க பாடி காமிக்கிறீங்க வேற யாருக்கோ.
3: பாருங்க,
1: சரி நன்றி நான் சாலமண்ணா.
4: நன்றிங்க,
1: வணக்கம். யாருங்க?
5: ஹலோ வணக்கம்.
4: யாருங்க, யார் பேசுறீங்க?
5: நான் காங்கேயன் திருவிக்கனக ரூபாவே.
1: என்ன பேருங்கா? தீபாவா?
4: ரூபா.
5: ரூபா,
1: ரூபா. என்ன பாட்டுங்கக்கா பாட போறீங்க?
5: தங்க தாமரை மகளே.
1: ஆஹா,
5: மிஸ் ஆகணும். தாமரை மகளே வாருங்க, தட்டி தாவுதலே வாருங்க,
1: வெள்ளம் என்பது வெள்ளம், சிறு விரிசல்
4: கொண்டது உள்ளம்.
1: ஆஹா, காட்டுக்குள்ளே காணாமல் நான் போவேனே, இருதயத்தின் உள்ளே
4: உலையின்று
2: எங்க பிடிக்கிறான்,
1: எந்த மூடி நான் என்னை தொடட்டுமா தொல்லை நீக்க. ரூபாக்கா கிரேட்,
4: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பாடினீங்க.
1: இங்க பாருங்க, நான் மட்டும் இங்கே போயிட்டாங்களா?
4: கிளம்பிட்டாங்க. நீங்கள் அடுத்து இதை சொல்ல வரீங்கல்ல, சொல்லக்கூடாதுன்றதால
1: அதனால இருக்கட்டும்.
4: வணக்கம்.
1: நல்லா இருங்கப்பா.
4: வணக்கம்.
6: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கோவை சிறுவாணிச்சாலல், நரசிபுரம் என்கே கந்தசாமி.
4: கந்தசாமி ஐயா, கொஞ்சம் வானொலியோட சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு என்ன பாடல் பாட போறீங்க?
6: இல்ல மேடம், அந்த ரூம்ல வானொலிக்கு நான் இப்படி தனியா
4: வந்திருக்கேன்.
6: கேட்காதே,
4: சரி பாடுங்க.
6: தங்கத்திலே ஒரு குறை
1: இருந்தாலும்
6: தரத்தின் குறை வருதோ, வளங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு அவதான் மேடம் இருக்குதான் தெரியாது.
1: அப்ப நம்ம மறுபடி பாடுங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் மறுபடி பாடணும், அதான் பல்லவி. ஆமா,
6: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, விளங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவுண்டோ.
2: ஓஹோ,
1: வீட்டுல யாராவது சொன்னாங்கன்னா இந்த பாட பாடி காமிச்சிருவீங்க அப்படித்தானுங்க?
6: அப்ப அப்ப இன்னொரு

0: என்ன பாட்டு?
1: முத்து பாவாளம் முக்கனி சக்கரை
0: மூடி வைக்கலாமா? இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் பீட் கொடுத்தா நல்லா இருக்கும்
1: தோணுது.
2: என்ன பண்றது சொல்லுங்க.
1: நன்றி
0: தெரியுதா?

0: டீலர் வசந்த் அண்ட் கோ. ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையில் கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: ஆபரணங்கள் சார்ந்த தமிழ் திரை இசை பாடல்களை பாடணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன
1: யோசனை? பயங்கரமான
0: ஒரு நிகழ்ச்சி சரியா பண்ணணும்ன்றது யாருக்கும் பொறுக்கல. வணக்கம், யாருங்க? குத்தி முத்தழகு அப்படிதான் பாடுவார் நினைக்கிறேன். ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறதுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேத்திரம் மாவட்டம் புங்கமுத்தூர்ல இருந்து பால்ராஜ் பேசுறேன் சார்.
0: இப்படி எட்டி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. எனக்கு பால்ராஜ் என்ன பண்றீங்க
2: சார்? விவசாயம் பாத்துட்டு இருக்கேன்.
0: சரிங்கண்ணா, என்ன அப்படி விவசாயத்துல?
3: நான் எங்க போயிட்டு வந்தாலும் ஒன்னு சொல்லுமா?
0: இல்லங்க, சொல்லணுமா இல்லையா?
2: சொல்லணும், கேட்டா சொல்லிட்டேன். நான்
0: சொல்லுங்க.
4: என்ன
0: தங்கத்தில் முகமெடுத்து
2: வந்திருக்கும் மலரோ, பொன் மாலை நேர நிலவோ.

0: சந்தனத்தில் முகமெடுத்து
1: நாங்க என்ன சொன்னோம் தெரியும், பாடணும்னு சொன்னோம்.
2: நீங்க எதையா பார்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கே பால்ராஜ்.
1: கேக்கணும், வயல்ல பாடுவீங்க தானே, பாட மாட்டீங்களா? இங்க பாருங்க,
2: ஓடிட்டாரு.
1: பாடுவீங்களான்னு கேட்டது குத்தமாங்க,
2: அதனாலதான் ஓடிட்டாரு.
1: வணக்கம், இன்னைக்கு கோடை எப்பவும் பாட்டு பாடலாம்.
2: அணிகலன்கள், ஆபரணங்கள், எப்படி வேணா சொல்லலாம்.
1: ஒட்டியான செஞ்சு தார வாரியான்னு கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி.
2: வணக்கம்,
3: ஹலோ, யாருங்க?
1: என்ன பாட்டு
4: பொன்மகள் வந்தார், பொருள் கோடி தந்தார், மாசல் பொங்கும் தேனாக, முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில்
1: திப்பை விதிப்பை விதைக்கும். சரிங்களா, இந்த முத்துக்கள் ரெடி, 1 2 3 4 ஸ்டார்ட். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் அருமிக்கா. அக்கா
2: ரொம்ப அழகா பாடுறீங்க,
1: பாடிருக்கீங்களா?
4: இல்லைங்க,
1: இந்த திருமண விழா, காது ஊத்து, வசந்த விழா, சும்மா வைக்கிற விழா, அதுல ஏதாவது
2: சொந்த பந்தங்கள் கூடும் விழா.
1: சகோதரருக்கும்
5: சகோதரிக்கும், கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலியின் இனிய முற்பகல் வணக்கம்.
2: வணக்கம்.
1: கரூர் பக்கமே காத்து வீசுது என்னன்னு தெரியல, டவர் அங்கிட்டு திருப்பீங்களா சாரா?
5: காத்தும் இல்லை மழையும் இல்லை.
1: சரி விடுங்க, வரும், வருத்தப்படக்கூடாது. யாரும்
6: என்ன கேக்குறீங்க,
5: தூரல் நின்னு போச்சு. தோளில் துஞ்சியதோ மலநாளை தலையணையாய் துணமே பொதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி
1: தங்கச் சங்கிலி மின்னும்
5: பயணம் பங்கிலி தானே குஞ்சியது இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன்

0: அந்தி
1: பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும்.
0: இவளின் கனவு தனியும் வரையில் விடியாது திருமகள் இரவு.
2: நன்றிங்க.
0: சூப்பர். நான் எப்படி உங்களுக்கு இணைய நாங்க பாடணுமா இல்ல இங்க
3: இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம்.
0: வணக்கம். யாருங்க?
2: நன்றிங்க.
0: அவ்வளவுதான் பாட்டா? கொடுங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
3: இந்தியா

0: என்றைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஆபரணங்கள் அணிகலன்கள் இது சார்ந்து நீங்கள் திரைப்பட பாடல்கள் பாடணும். நல்லவே நம்ம நேர்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க,
1: எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
0: தெரியும் இல்லை, தெரிஞ்சாலும் ஒரு டைம் சொல்கிறது என்னங்க, நல்ல மனசுக்கு.
2: இல்லை இல்லை, மானியத்தை போடுமா?
0: சரி, நீங்கள் ஆரம்பிங்க.
2: உன்னை காணாதுருகும் நொடி நேரம்,
0: ஓஹோ,
2: பல மாதம் வருடம் என மாறும்,
0: ஆஹா,

0: சிந்தாமல் நின்றாடும் சிந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான் வளையோன்றல் காற்றும் வீசுது. ஆஹா, சில நேரம் சிலு சிலு சிலு என சிறுவிரல் படப்பட துடிக்கிறங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேலம்தான் நன்று காதல் தேரோட்டம். டம் டம் டம் டம்
1: அப்படியே
2: பாங்குயிலே பாங்குயிலே சேதி ஒன்னு கேளு.
0: இதை விட இன்னொன்று நல்லா இருக்கும்லண்ணா. என்ன சொல்லட்டுமா?
3: என்னங்க
0: பண்றீங்க மகாலட்சுமி அக்கா?
3: அம்மா
0: அம்மா என்ன பண்றீங்க அம்மா? மகாலட்சுமி அம்மா
2: சொல்லுங்க.
3: ஒரு கவரிங் தடவை வச்சிருக்கேன் சார், அதுல இருந்து
1: சரிங்க. என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
3: நான் உயர்ந்த மனிதன் பாடக்கிறது.
0: நீங்க ரொம்ப சிரிக்கிறாங்கம்மா, என்னன்னு கேளுங்க. ஏன் சொல்லக்கூடாதா?
2: இந்த வரேன்.
3: சந்தோஷம் வெள்ளினால சந்தோஷம் தானே.
0: அதனால சரி, நீங்க பாடுங்கம்மா.
3: வெள்ளி தில்லங்கா.
0: ஆஹா, எப்படி பாட்டு?
3: கை சரி மாடோ செவ்விதல் வடித்ததென்ன பாலோ தேனோ முத்தத்தில் திளைத்ததென்ன
0: தங்க கைகள் முத்து புன்னகை,
3: இன்னும் கண்களில்
0: வைரச்சிலைதான், ஆஹா எந்த பக்கத்தில் தொட்டு கலந்த அதுதான் சுகம். ஏய் எப்படி
2: பழைய சொத்தை செய்யாத, பழைய சொத்தை செய்யாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்ற?
3: தேனிக்காரங்கன்னா
1: நீங்க உங்க ஊருக்காரங்க கிட்ட மட்டும் பேசிக்குவீங்க.
0: ஆமா ஆமா.

0: ஐயா.
1: ஆ சொல்லுங்க.
0: என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
1: இந்த எல்லாரும் நல்லவரே படத்துல மூக்குத்தி.
0: ஆ
1: சிவப்பு கல்லு
2: மூக்குத்தி,
0: தண்ணை தண்ணை
1: சிரிக்க வந்த மான்குட்டி,
0: தண்டை
1: தங்க முகத்துல குங்கும பொத்து வச்சுக்கிட்டு,
3: நீங்க டார்ச்சர் பண்றீங்க,
1: சுங்குடி சேல கட்டிக்கிட்டு, சிவப்பு கல்லு மூக்குத்தி
0: அப்படி போடு
1: சிரிக்க வந்த மான்குட்டி, தங்க முகத்துல குங்கும பொத்து வச்சுக்கிட்டு
0: வச்சுக்கிட்டு
1: எங்கடி போற சுங்கு.

0: பின்னால தேடி தானாக யார் வந்ததோ
1: சிகப்பு கல்லு மூக்குத்தி
2: குங்கும
0: பொட்டு வச்சுக்கிட்டு எங்கடி போற சுங்குடி
1: கட்டிக்கிட்டு. இங்க ஒருத்தவங்களும் பொறாம தேனிக்காரவங்க எல்லாம் பாடுறாங்க.
3: இப்ப என்னதான் பண்ணலாம்?
1: இங்க இருங்க, வண்டியே போகாத பக்கம் பாட்டை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். சரியா? வணக்கம். யாருங்க? இல்ல இல்ல இல்ல இல்ல.
3: வணக்கம்.
1: ஹலோ.
3: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: யாருங்க பேசுறது?
4: திருப்பூர் மாவட்ட குரலைகள்பட்டியிலிருந்து கஸ்தூரி
1: பேசுறேன். வருத்தப்பட்டு நீங்க வரலையே அப்படின்னு. என்ன பாட்டு பாட போறீங்க?
4: வெள்ளி ரதங்கள் அப்படிங்கிற பாட்டுங்க.
1: வெள்ளி ரதங்கள். வெள்ளி ரதங்கள் எந்த படத்துல இருந்து? எந்த படத்துல இந்த பாட்டு?
4: பருவகாலம்.
1: பருவகாலம். சரி பாடுங்க.
3: ரொம்ப அவசியமோ?
1: ஆமாங்க,
4: ரொம்ப அவசியம் இல்ல.
3: பாடுங்க.
4: வெள்ளி ரதங்கள் அழகு மேகம் செல்லும் வீதி சிவந்த வானம் பாவை நெஞ்சில் இளமிராதம் பாட வந்தது பருவகாலம்.
2: பயிற்சி வேண்டுமோ?
1: இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டாரு.
4: பாடுறேன். இன்னொரு அடி பாட்டுங்களா?
1: பாடலாமே.
4: ஆடுறடா.
1: பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு நாங்க தர்றோம், கேளுங்க. அப்படி நீங்களும் பாடுங்க சேர்ந்து. என்ன வரல பாட்டு?

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3-4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 துவக்க விழா அக்டோபர் 2 1,000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: தகுந்த வண்டிகளா யாரங்க?
10: ஏதாவது செஞ்சு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்காது. இன்னைக்கு பாட்டு பாடலாம் நிகழ்ச்சியில வந்து பாடலாம்.
11: நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அதானே
10: இன்னைக்கு இந்த தோடு, மூக்குத்தி, வளையல், நெத்திச்சுட்டி,
11: காப்பு,
10: ஒட்டியானம், காப்பு, பசங்களுக்கு காப்பு,
11: அதான் காப்பு சொல்லிட்டேன்ல.
10: சரிங்க, கால் காப்பா இருந்தாலும் சரி, கை காப்பா இருந்தாலும் சரி, பாடலாம். வணக்கம், யாருங்க?
12: வணக்கம்,
10: யாருங்க? என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க? தங்க பதக்கத்தின் மேலே
11: தானே?
10: எப்படி
12: தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்தம் பறித்தது போலே

0: இங்க பாருங்க, அப்படி ஓடக்கூடாது, இங்க அப்படி ஓடக்கூடாது. முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து ஆஹா அழகு நடையை அழகு நடையை பழகும் சிலையை
1: அணைக்கும்
0: தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பாதித்தது போலே அக்கா.
2: ரெண்டு பேருக்கு ஆயம்
0: விட்டு கொடுத்துடலாம், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்கன்றாங்க. பட்டாட தொட்டாட தெஞ்சல் தூணி இந்த அக்கா, தெய்வமே தெய்வமே நன்றி. இன்னைக்கு நான் முழு பாட்டு பாட விட மாட்டேன் சரிங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நம்ம கூட சேர்ந்து பாடினா ரொம்ப குஷி ஆயிராங்கப்பா. ஹலோ,
3: யாருங்க? நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அக்கா
3: நலமா
0: இருக்கு? ராஜேஸ்வரி அம்மா என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
3: தண்ணி கொண்டு வர நேரத்திலே ஏலாளம் பூவாக குயி பூவுதடி ஏலாளம் ஏலாளம் தலைக்கு குளிச்சி ஆடுதடி ஏலாளம் ஏலாளம்.
0: அவ்வளவுதான்.
3: அரசாணி அள்ளியம்மா அர்ஜுனன் மேல் ஆத்திரமா ஆண்வாட வேண்டாம்னா ஆசை தெரியுமா? சின்ன பொண்ணு நின்று புள்ளதே
0: ஓய்யோ அக்கா, அங்க பாருங்க, ஏ அது சிரிச்சிங்க பாருங்க.
2: அது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாததுனால அக்கா சிரிச்சு ஃபில் பண்ணிருக்காங்க.
0: இல்ல சில சில பாடல்கள் கேட்டிருப்பீங்க.
3: ரெண்டு பேருமே தூள் கிளப்புறீங்க.
0: இங்க பாருங்க அடிக்கிறாருனா நான் டம் டம்ல நேரி அடிச்சிட்டு போயிருங்க.
3: அதாவது வெயில் அடிக்கிறத கூட நாங்க பொறுத்துக்குவோம்.
2: சரி,
0: ஐயோ
3: அடிச்சத கூட குளிர்ச்சியா
0: மாத்திடுவோம். முடியல முடியல அக்கா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிருக்கேன். நல்லா பாட முயற்சி பண்ணீங்க, நல்லாவும் பாடுனீங்க. தன்னண்ண தன்னண்ண தன்னண்ண தன்னா தன்னண்ண தன்னா தன்னண்ண தன்னா. அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்.
0: வணக்கம். யாருங்க?
2: வணக்கம்.
4: காற்றில் அடிப்பது பஞ்சு.
0: வாங்க.
4: நமக்கு செடிகள் ஒழிப்பது கோடை பதினூறு.
0: வாங்க.
4: ஈரோடு
0: மாவட்டம் திருந்தரை திருவாதி சிங்கம்பாளையம் சோமசுந்தரம். அதாவது நெடில் எழுத்து சோ இருக்கு இல்லையா, அது நல்லா உச்சரிக்கிறவங்க நீங்களா தான் இருப்பீங்க நினைக்கிறேன் தமிழகத்திலே. இல்லைங்க எல்லாருமே. ஆச்சா, அப்படி சொல்லக்கூடாது, கோவிச்சுக்கிறாங்க. பண்ண நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ எந்த பக்கம் இப்ப எந்த பக்கம் இருக்கீங்க? உத்தரவா
4: சார்? உற்சாகத்தோட.
0: உற்சாகமா? பயந்துட்டேன். இப்ப எந்த பக்கம் இருக்கீங்க
4: சார்? பெருந்தர் பக்கம் இருக்கிறேன் சார்.
0: என்ன காரணம்?
4: என்ன
0: பாட்டு?
4: முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரோ.
0: இருங்க, இப்படியா வரும்? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் போருங்க. பாட்டு இப்படியா வரும்? தங்கத்தில்
2: முகம் எடுத்து
0: சந்தனத்தில்
4: உடல் எடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரும்.
0: சரி, பாடணும்.
4: பாடணும்.
2: பாடுற மாதிரி ஆரம்பிச்சு வாசிச்சிட்டீங்க.
0: சரி, நன்றிங்க.
2: நன்றிங்க.
0: யார் இருக்காங்களா பாடுறதுக்கு? இல்ல, இவங்க பாடுறாங்க. சரி,

0: கிடுப்பேனடி, என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இன்னைக்கு பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில பாடின எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், மிகப்பெரிய நன்றி.
5: அதை விட கனியனை கூட சேர்ந்து பாடிட்டே இருந்தாலும் அவருக்கும் நன்றி. நான் சொல்றேன் தனியா ஸ்பெஷலா.
4: எப்படி பௌசியாவுக்கு நாங்க தனியா சொல்லணுமா? நன்றி. இல்ல
5: நன்றி,
4: நன்றி காணோம், நன்றி போதாதா? நன்றியோ நன்றி. இப்போ ஒரு மாதிரி பாட்டு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று

நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

கோடை பண்பலை 100.5 இது இல்லம் தேடி வரும் பண்பலை. நம்ம பண்பலையோடு எப்பயுமே வாழ்நாளினுடைய அன்றாடங்களில் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிற நம்ம நேயர்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஃபோன் பண்ணி நாம் அவங்களோட ஜாலியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இல்லம் தேடி வரும் பண்பலை. அப்படி நம்ம இப்போ யாரை அவங்களுக்கே தெரியாமல் ஃபோன் பண்ணி என்ன கேட்க போகிறோம், என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறத கேட்கலாம். இணைந்திருங்களுக்கு கோடை பண்பலை 100.5.

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஹலோ அண்ணே சுரேஷுங்களா?
1: ஆமாம்,
0: என்னண்ணா இன்னைக்கு மிக்சி நான் சர்வீஸுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். நானும் சர்வீஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து ஒரு 4 கிலோ அரிசி 3 கிலோ உளுந்த போட்டு ஆட்டி ஆட்டி பார்க்குறேன், மிக்சி சுத்தவே மாட்டுதே. ஹலோ அண்ணே, சுரேஷ் அண்ணே தானே? மிக்சி கிரைண்டர் வேலை செய்யறவர் தானே? போன 32ஆம் தேதி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனனா இல்லையா மிக்சி சர்வீஸ் பண்ணி? ஆமாம், வாங்கிட்டு
1: போனேன்னு
0: நீங்களும் பண்ணி கொடுத்தீங்க. அண்ணே சுத்தமாக சுத்தாதான்னு கேட்டேன். நீங்கள் ஆயிலுக்கு உள்ளே இருக்கிற கண்டெய்னர் என்னென்னமோ சொன்னீங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியல. சுத்தமாக சுத்தாதானே சுத்தும் நீங்கள். நானும் போய் வச்சுட்டு ஒரு 2 கிலோ உளுந்து ஒரு 3 கிலோ அரிசி ஆட்டி ஆட்டி பார்க்குறேன், சுத்தவே மாட்டேங்குது. என்ன அமைதி
1: ஆகிட்டீங்க?
0: ஆமாண்ணே, என்னங்கண்ணே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 4 கடை தள்ளி 15வது கடை வச்சுருக்கேன்ல. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. எவ்வளோ கரெக்டாக பிடிக்கிறார் பாரியா மனுஷன். என்ன என்ன காரணம்? என்ன காரணம்,
1: என்ன
0: செஞ்சீங்க? வீட்டை விட்டு வாசல தாண்டி பத்துக்கு பக்கம் தெருவு வரைக்கும் ஓடுதே. நான் போய் புடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்குது. எதுக்கு அரிசி உளுந்து மூட்டு அரைக்க முடியல?
1: மிக்சியில போட்டீங்கன்னா
0: மிக்சிங்கிறது ஆட்டுக்கல் வச்சு ஆட்டுறதானே மிக்சி. நடுவுல ஒரு ஆட்டுக்கல் இருக்கும், அந்த மிக்சி சுத்திக்கிட்டே இருக்கும், அதான மிக்சி. அண்ணா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண அதுக்கு பேர் தானே மிக்சி. இப்ப அரிசி உளுந்து அது மிக்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா?

0: பண்ணணும் இல்ல
1: அதே கொண்டு பாத்துக்கலாம் என்னன்னு பாத்துக்கலாம் செட்டா கொண்டு வாங்க
0: எது அரிசி உளுந்துவிமா
1: என்ன
0: காரணம் என்ன காரணம் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சோம்னா வீடெல்லாம் படபடாண்டு ஆகி ஒரே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு
1: என்னங்க
0: மாடியில மூணாவது ரூம்ல கிச்சன் இருக்கு அங்கதான் சிக்கன் சமைப்போம் அங்கதான் மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது கிரைண்டர்ல
1: நீங்க
0: வீட்டு 15வது மாடிக்கு வருவீங்களா மாட்டீங்களா
1: போடுறேன்னுச்சுக்கிறீங்களா
0: ஹலோ நாங்க கோடை பண்பலை வானொலியில இருந்து பேசுறோம் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசுறோம் என்ன பண்றீங்க உங்க பேர் சொல்லுங்க ரொம்ப சண்டை போட்டீங்களே
1: அது சரியில்லைன்னா திருப்பி கொண்டு வர சொல்லுவோம்
0: சரி
1: திருப்பி கொண்டு வர சொல்லி பார்த்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்து கொடுப்போம்
0: என்ன நினைச்சீங்க கோவம் வந்துச்சா இல்லையா
1: அது கண்டிப்பா கோவம் அவருக்கு
0: வரும்
1: திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல திரும்பி இது பண்ணுவோம்
0: சரி சரி சரி சரி திரும்ப திரும்ப பேசுறீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க
1: மனைவி மக சகானா மகன் ஹரிகரன்
0: சரிங்க சரிங்க இல்லம் தேடி வரும் பண்பலையில உங்களை சந்திச்சிருக்கமே என்ன நினைக்கிறீங்க என்ன நினைச்சீங்க எந்த ஊரு நீங்க
1: ரொம்ப சந்தோஷம்
0: சார் சரி சரி தேனி மாவட்டம் பெரியகுளமா
1: சரி ஆமாங்க சார்
0: எஃப்எம் கேப்பீங்களா
1: கடையில ஓடிட்டேன்
0: அப்படிங்களா காலையில
1: போட்டோம்னு
0: மிக்சி கிரைண்டர் சத்தத்துக்கு மேல எப்படி எஃப்எம் கேக்குறீங்க
1: அது நம்ம கழட்டி வேலை பாக்குறேன்
0: என்ன பாடல் உங்க குடும்பத்துக்காக அனைவருக்காகவும் என்ன பாடல் கேட்கலாம் பொதுவா ஒரு படத்துல இருந்து பொதுவா ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிறீங்களா
1: புது படத்துல பாடல் போடுங்க
0: சரி பாடல் கொடுத்துருவோம் நன்றிங்க என்ன நமக்கு நன்றிங்கய்யா
2: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
4: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை

0: மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்கும். பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: யோ, நான் என்ன சொன்னேன், பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு ஒரு நாதஸ்வரம் ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்னல, இப்படி

0: பாலையா குரூப் மாதிரி செட்டு செட்டா வந்தா எவன் துட்டு குடுக்கறது? மத்தவள சாமான தூக்கிட்டு கிளம்புங்கடா.
1: எல்லாம் கிராண்டா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ள தாங்க சொன்னாரு.
0: மாப்பிள்ளையா? எவன்டா அது மாப்பிள்ள?
2: மச்சான் நான் தான் மச்சான்.
0: நினைச்சேன்.
1: என்ன மச்சான் நீங்க சாங் நேரத்துல ஃபைட் பண்ணிட்டு?
2: ஏ ஒத்து நீ ஒத்து, ஏ தவுலு நீ குத்து, ஏ நாது நீ ஊது.

0: ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
4: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர்
4: தங்கள் அன்புடன் பகுதி
5: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101,
5: மின்னஞ்சல் முகவரி
4: kodaifm@gmail.com,
5: கட்சவி இலக்கம்
4: 94 86 28 24 24.

சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 இது எல்லாம் தேடி வரும் பண்பலை. நேரம் நண்பகல் 12:26.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப்ஸ் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர்

0: இரண்டு முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ் ஆஃபர் அக்டோபர் 3-4 2 மட்டுமே.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அர்த்தம்.
1: பாடுங்க, கூட சேர்ந்து பாடுங்க, அதுக்கு தானே கால் பண்ணோம்.
2: ஏ யாரு? ஹலோ,
1: நீங்க ஜெபா தானே?
2: ஆமா, நீங்க?
1: நாங்க வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்டுடியோ வச்சிருக்கோங்க.
2: என்னங்க
1: இப்படி யாரடி எல்லாம் சொல்றீங்க? நாங்க ஒரு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோங்க. உங்களோட ஆடியோ கிளிப்பும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க, பாடுறது வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு சிங்கர். இவங்க வந்து சமைக்கும் போது, வேலை செய்யும் போது.
0: உண்மையிலே இவங்க யாரு?
1: யாரா? நிஜமாவே நாங்க வந்து ஒரு மியூசிக் வச்சிருக்க கம்பெனிங்க. அந்த கம்பெனில வந்து எந்நேரமா மியூசிக் போயிட்டே இருக்குங்க. அப்படி சொல்றீங்களா? நீங்க மேக்ஸ் டீச்சர் தானே?
0: ஐயோ, ஆமா.
1: மேக்ஸ கூட நீங்க அப்படியே அழகா பாடிட்டே சொல்லி கொடுப்பீங்களாமே.
0: யாருங்க இப்படி ஓட்டடிச்சு சொன்னாங்க?
1: அப்படி என்னங்க, நான் நிஜமா உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், உங்களை வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு எங்களுடைய கனவை வந்து உங்களுடைய கனவாக்கி அதை நனவாக்கலாம்ன்ற ஆசையில கூப்பிட்டா நீங்க என்ன இப்படி பேசுறீங்களே ஜெமா? அனுப்பிவிட்டா போதும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா?

கண்டிப்பா நோட் பண்ணுங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான அட்ரஸ்ங்க, கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. சரிங்களா, இப்ப பாடுவீங்களா? அதாவது உங்களுடைய நலன் விரும்பின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கதான் வந்து ஜபா வந்து ரொம்ப நல்ல ஒரு சிங்கர், நல்ல ஒரு டீச்சர். அதெல்லாம் விட நீங்க நாங்க அப்படியே பாடும் போது நீங்க கூட சேர்ந்து யாருன்னு கூட கேட்காம ஹலோ சொல்லி கூடவே சேர்ந்து பாடுனீங்க பாத்தீங்களா, வேற லெவலுங்க. எதிர்பாராத நேரத்துலதான் நாங்க கூப்பிடுவோம், எதிர்பார்க்கறப்ப கூப்பிட்டோம்னா நீங்க இந்த மாதிரி பாடி இருக்க மாட்டீங்கல்ல. சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் ஜபா?

0: அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: Hey dude.
6: Hi Anthony.
5: What's up? What's happening?
6: Nothing much da.
5: So sad.
6: Kuchaku, kuchaku.
7: நைட்டுல பறக்க போற ஐட்டுல தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன். காசு பணம்.

கொடுத்து மணி மணி காசு பணம் கொடுத்து மணி மணி காசு பணம் கொடுத்து மணி மணி காசு

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, நம்ம வந்து பாக்ஸோ சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சட்டத்துக்கு கீழே 18 வயதுக்கு உட்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த சட்டத்தின் கீழே பாதுகாப்பு உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்களை தான் குழந்தைகள்னு சட்டமும் சொல்லிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமையிலிருந்து இந்த குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டத்தின் கீழான குற்றங்கள் எவை, எந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சட்டத்தின் கீழே ஊடுருவல் பாலியல் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதாவது பாலியல் நோக்கத்தோட ஒரு குழந்தையினுடைய பிற துவாரங்கள், அந்த துவாரங்களுக்குள் உறுப்புகளையோ அல்லது பொருள்களையோ ஊடுருவ செய்தல் அல்லது அத்தகைய செயல்களை செய்யுமாறு வற்புறுத்தல், இதுதான் வந்து இந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு கீழே வரும். இதற்கான தண்டனை குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரைக்கும் அபராதத்தோட. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒருவேளை 16 வயசுக்கும் கீழே இருந்தா குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டுகள், அது முதல் எஞ்சிய வாழ்நாள் முழுவதுமான ஆயுள் தண்டனை. அந்த அபராத தொகையை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொகையை குழந்தையினுடைய மருத்துவ செலவு அல்லது மறுவாழ்வுக்காக கொடுத்துருவாங்க. இதே ஊடுருவல் பாலியல் தாக்குதல்ல கடுமையான தாக்குதல்னு சட்டப்பிரிவு 2 சொல்லுது. 5, 6 ஆகிய 2 சட்டப்பிரிவுகளும் அதை பத்தி தான் பேசுது. அது ஏன் கடுமையானங்கிற வார்த்தை வருது அப்படின்னா, அதிகாரத்தில் உள்ளவங்களோ அல்லது நம்பிக்கையான இடத்துல இருந்தவங்களோ இதே தப்பை செஞ்சாங்கன்னா அதை கடுமையான ஊடுருவல் தாக்குதல்னு சட்டம் சொல்லுது. உதாரணத்துக்கு காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர், அரசு ஊழியர்கள், பள்ளியில் இருக்கிறவங்க, மத நிறுவனத்தில் இருக்கிறவங்க, மருத்துவமனை இல்லைன்னா காப்பக ஊழியர்கள், இவங்கெல்லாம் குற்றம் செய்யறது. உறவினர்கள் அல்லது ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் செய்கின்ற குற்றம், கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறது, ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது தீயை பயன்படுத்துறது, குழந்தைக்கு கடுமையான காயம், மனநல பாதிப்பு, HIV போன்ற நோய்களை எல்லாம் ஏற்படுத்துறது, குழந்தைகளை கர்ப்பமாக்குறது, 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற இந்த குற்றம், இதெல்லாம் தான் வந்து கடுமையானங்கிற பிரிவின் கீழே வருது. இதுக்கு குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டுகாலம், கடுங்காவல் சிறை தண்டனை அதுவும், அது முதல் எஞ்சிய வாழ்நாள் முழுவதுமான ஆயுள் தண்டனை அல்லது அபராதம். இதை தவிர பாலியல் தாக்குதல்னு இருக்கு, அதை நம்ம அடுத்த சந்திப்பில் இதை பற்றி நம்ம பேசுவோம். வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறது போல, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து, அவசரம், உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் நாட வேண்டிய உதவி எண் 1098, அது 24 மணி நேரமும் இலவசமாக இயங்கக்கூடிய எண், அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம்
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு
9: சந்திர

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

ஆயிரம் எண்ணங்கள், அதில் என்று மினிக்கும் அழகிய நினைவுகள், காலங்கள் கடந்தாலும் கரையாத மலர்கள், கண்களில் தோன்றும் கனவுகளின் நிழல்களின், இதயத்திலிருக்கும் அழகிய நினைவுகளின் ரீங்கார இதயசையாக கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தும் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கொடைரோடு, ராசதானி கோட்டை, மரியன் சாமி, ஆஞ்சல் மேரி, ஆல்வினா, இனியா, எலோவின் வின்சி இவர்களின் விருப்பத்தில் 1962 கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், நாமக்கல் அத்தப்பம் பாளையம் செந்தில்குமார், பேபி மோகன்குமார், யஷ்மிதா, கார்த்திகா, தாமோதரன் இவர்களின் விருப்பத்தில் 1960 ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் மருதகாசியின் பாடல், வரிகளில் AL ராகவன், கே ஜமுனா ராணி குரல்களில் இசைக்கிறது பாடல் படிக்காத மேதை இத்திரைப்படத்திலிருந்து.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சு நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் சிவகங்கை, இளையான்குடி, இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பத்தில் 1969 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலியின் பாடல் வரிகளில் இசைக்கிறது பாடல் பூவாத்தலையா திரைப்படத்திலிருந்து.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசினா?
3: அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட் அரிசி தான்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

இதயத்தின் இன்னிசை கீதங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் ஜீவா காலனி முருகநாதன் இளவரசி சித்ரா மணி சித்ரலேகா சோமசுந்தரம் சுகந்தி இவர்களின் விருப்பத்தில் 1968 எம்ஜி பாலு இயக்கத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் மருதுகாசியின் பாடல் வரிகளில் இசைக்கிறது பாடல் நேர்வழி திரைப்படத்திலிருந்து.

சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

இனி சங்கீதங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவள். நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், நாகர்கோயில் நம்பியடை திரு மந்திரமூர்த்தி, அதித் விசாகன், சிவானந்த், செல்வமதி, கோகுல்ராம், பிரதீஷா இவர்களின் விருப்பத்தில் 1970 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் கவி வரிகளில் இதயம் வருட வருகிறது. இது பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இதய வீணையை இனிசியால் மீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழு ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி இளஞ்செழியன், பொன்வதனா, தமிழ்வாணன், துளசி அம்மாள், வைஜெயந்தி மாலா இவர்களின் விருப்பத்தில் 1963 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலா ஜானகியின் குரலில் இசைக்கிறது பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து.

தந்தை அழகனோ பேரிடும் பாட்டன் உருவமோ எந்தன் பேரன்

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸ்.

0: சந்தோஷம். டிஎன்சி அப்ளை,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நொறுபுழி ஐந்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி, சுப்புலாபுரம், பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களின் விருப்பத்தில் 1968 சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

ஒரு மணி 42 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி, தொட்டியம், கோவைக்காரன்பட்டி, மயில் வாகனன், சுதா, லதா, வைஷ்ணவி, வளர்மதி, செல்வராஜ், கஸ்தூரி இவர்களின் விருப்பத்தில் 1969 ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் வாலியின் கவி வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் சுபதினம் திரைப்படத்திலிருந்து.

மணி 46 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தும் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருப்பூர் அம்மாபாளையம் சந்திரசேகர் பார்த்திபன் இவர்களின் விருப்பத்தில் 1979 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இசைக்கிறது பாடல் கவரிமான் திரைப்படத்திலிருந்து.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கணங்களோடு இசைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழு நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி வில்லாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். இவரின் விருப்பத்தில் 1973 ஆண்டு முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

6:54 சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சேலம் தாரணி, சுதாகர், விஷால் இவர்களின் விருப்பத்தில் 1962 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

நினைவுகள் நீர்போல் பொங்கி எழுந்து அருவியாய் ஆர்ப்பரித்து மகிழ்விக்கும் தேனிசு கீதங்கள். இனிய நினைவுகளை மெருகேற்றி மகிழ்விக்கும் இன்பராகங்கள் அதை தேனிசியாக கொண்டு இதயம் விருடு நினைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை நொறுபொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. நம் கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் துள்ளலிசு கானங்களோடு மகிழ்வுக்கு அழைக்கிறது டோல் தமாக்கா தூள்.

ரிப்பப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

எல்லாருக்கும் வணக்கம். கோடை எஃப்எம் 100.5 டோல் தமக்கா தூள் நிகழ்ச்சிக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்களா? காத்துட்ருக்கீங்க தானே? சும்மா வைபான பாட்டெல்லாம் காற்றுல அள்ளி கொட்ட இந்தா வந்துட்டோம்ல. அந்த ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், பிஸ்னஸ்ன்னு நாளைக்கு பயங்கரமாக பரபரப்பாக ரெடி ஆகும். அந்த பரபரப்பையும் படபடப்பையும் குறைக்க என்ன சொல்ல வர தம்பி? கொஞ்சம் முன்னாடியே, அதாவது இன்றைக்கே ஏன் கிளம்புகின்றீங்களா? அப்படி இல்லை, ப்ரீ பிளானோட இப்போருந்தே முன்கூட்டியே தேவையானதெல்லாம் எடுத்து சரிபார்த்து நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்ல வந்தேன், புரிஞ்சுக்கோங்கப்பா. ஓ, இங்கே பாருங்கள், ஆரம்பிச்சுட்டாங்களே. அப்படியே கோடை எஃப்எம் தர பாடுகளை கேட்டுக்கிட்டே வேலைகளை பாருங்கள், இன்னும் எனர்ஜி அதிகமாகும். இங்கே கனிமுத்தும் வந்தாச்சு. லெட்ஸ் கோ.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டூ 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து யாரோட படைப்பும் பாட்டுகளும் வரப்போகுதுன்னா, தருமபுரி பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு. என்ன மாதிரியான வண்ணங்கள்ல பாட்டுகள் இருக்கும்னு தெரியலையே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: சரி.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

என்னது? ஓஹோ

0: அப்புறம் உங்களுக்கு தூய தமிழ்ல தொடர்ச்சியா பேச விருப்பமா? அப்போ இன்னைக்கு மாலை 4 மணிக்கு வர்ற மில்கா ஒன்றர் கேக் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சி சின் சிப்பக செந்தமிழும் 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் ட்ராயர்கள் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியும் சிப்பக செந்தமிழும் இருக்கு. 1 நிமிட போட்டி தான், வந்து கலந்துக்கோங்க, தூள் கிளப்புங்க. மாணவர்களை அதிகமாக எதிர்பார்க்குறோம். வாழ்த்துது கோடி பண்பலை 100.5.
1: பாட்டு போடியா
0: குடுத்தாச்சே.

Oh.

ஆசை நூறு வகை.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎம்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி.

0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSM சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30க்கு பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள்.

0: வழங்கும் செம்பக செந்தமிழ்
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கவிதை கேளுங்கள். கருவில் பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
4: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
4: பண்பலை படைப்பாளிகள்.
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
5: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
5: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-1-0-1.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் பிற்பகல் 2:41. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காகவே தொட்டு 1, 2, 3 என்னென்ன தொட்டு 1, 2, 3 ரெண்டு ஜாலியான விளையாட்டுகளை நம்ம கோடு எஃப்எம் தரப்போகுது. இன்றைக்கி 8:00 வர எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியில் 9:00 தேனி போடி நாயக்கனூர் தொழில் முனைவோர் ஜி கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் கொடை தென்றலும் இருக்க மறக்காமல் கேளுங்கப்பா. பசிக்கல உனக்கு? இது செவி பசி, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கொடைக்கானல் பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள் கேட்டுட்ருக்கோம்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30க்கு பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து தர்மபுரி பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு நேயரின் விருப்பத்தில் கேட்கலாம். அட, இதுவரைக்கும் டோல் தமாக்காதுள் தந்தது நம்ம கோடை பண்பலை 100.5. நன்றி, நானும் கிளம்புறேன். சந்தோஷமா ஏங்க, இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 3 மணிக்கு. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்சன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிரெழுத்து.

அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் நேயர்களே. தூரங்களை கடந்து நெஞ்சின் ஓரம் ரீங்காரமிடும் ஒய்யார கானங்கள் செவியோரம் வருட உள்ளம் மகிழ உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி கடிதம் எனும் தலைப்பு தாங்கி வரும் பாடல்களை பொழிப்புரைகளோடு கடிதமாக எழுதி அனுப்பி நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்கள். கடிதம் எனும் தலைப்பில் அமைந்த பாடல்களுக்கு இவ்வாறு எழுதியிருக்கிறார். கோடை பண்பலையின் நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூடிய வணக்கம். கடிதம் மனித நாகரிகத்திற்கும் வரலாற்று மாற்றங்களுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது. இன்றைய தொழில்நுட்ப காலத்திலும் கடிதம் எழுதும் வழக்கம் குறைந்திருந்தாலும் இன்றும் தொடர்ந்து கடிதம் எழுதும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துகிற கோடை பண்பலைக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடிதத்தோட இறுதியில் மற்றவை நேரில் என்ற வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் மறைஞ்சிருந்துச்சு. ஒரு கடிதத்தில் சொல்ல வந்ததை எல்லாம் ஒரு கடிதம் முழுமையாக சொல்லாது என்பதைப் போல கடிதம் எழுதும் தலைப்புக்கேற்ப சில பாடல்களையே தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒலிபரப்பும் நேரத்திற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்கள். முதலில் வரும் பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை எழுதியிருக்கிறார். நாயகன் தன் காதலிக்கு எழுதுவது கடிதம் அல்ல, உள்ளம். அதில் இருப்பது எழுத்தல்ல, எண்ணம். காதலியை பற்றி 1000 எண்ணங்கள் இருந்தாலும் கடிதத்தில் சொன்னதெல்லாம் சிறு பகுதிதான் என்றும், அவளிடம் அடைக்கலம் அடைந்த அவனது மனதின் மஞ்சம் அவளிடமே இருக்கிறது என்பதை உணர்த்தும் கடித பாடலாக இது வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எழுதுவது கடிதம் அல்ல அப்படிங்கிற பாடலை பேசும் தெய்வம் படத்திலிருந்து பாட வருகிறது.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர பிற்பகல் 3:11. கடிதம் எனும் தலைப்பிட்டு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராஜ் அவர்கள். அடுத்து வரும் பாடலுக்கு இவ்வாறாக சொல்றார். காதலின் ஆழம் எல்லையற்றது, காதலியை பற்றி எழுத நினைத்தும் அவன் அன்பை வெளிப்படுத்த இந்த பூமி பந்தின் காகிதங்கள் போகாது. மேகங்கள் அனைத்தையும் காகிதங்களாக்கி காதல் சாதாரண மை தீர்ந்துவிடும் என்பதால் கடல் நீரை கடல் நீர் கொண்டும் வானத்தின் நீளம் கொண்டும் அந்த கடிதத்தை எழுதுகிறான் காதலன். காதலின் பிரம்மாண்டத்தை இந்த பாடல் கடிதமாக வரைகிறது அழகாக என்று சொல்லியிருக்கிறார். வரும் பாடல் ஜோடி படத்திலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94.

0: நேரப்பரப்புகள் 3:18. நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 வர இருக்குங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தொட்டு தொட்டு 1, 2, 3 அப்படிங்கிற 2 சொல் விளையாட்டுகள் வர இருக்குங்க. 8 ஸ்கூல் பசங்களாம் தயாராருங்க, லீவில் தானே இருப்பீங்க. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க, அனைவரும் வருக.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSM சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49 துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கவுடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் கடிதம் எனும் தலைப்பில் அமைந்த பாடல்களை தாங்கி இவரும் பாடலுக்கு இவ்வாறு சொல்கிறார். காதலன் தான் எழுதும் கடிதத்தை வெறும் காகிதமாக பார்க்காமல் தன் உயிராகவும் அது அதனுடைய எழுத்துக்கள் வழியாக தன் வடிவத்தை கூட சொல்கிற பிம்பமாகவும் அந்த கடிதம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும், காதலின் தூய்மை ஏக்கம் மற்றும் தீவிரமான தவிப்பை சொல்லும் அழகான பாடல் இது. தேவா படத்திலிருந்து பாடல் வருகிறது. கோடை பண்பலை 100.5.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: Please love me, my love.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செம்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கருவில் பிறந்தது ராகம்.
6: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
7: பண்பலை படைப்பாளிகள்

0: காலை படைப்பாளிகள்
1: சனிக்கிழமைகளில்
0: நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
3: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
3: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.

நேர பிற்பகல் 3:30 நிமிடம். கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. உயிர் எழுத்து இன்று வந்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் பாடல்கள் தெரிவில் கடிதம் எனும் தலைப்பில் அமைந்த பாடல்களை. வரும் பாடலுக்கு இவ்வாறு சொல்கிறார். கடிதம் எழுதும் பாணியில் அமைந்த இப்பாடல் அன்பை பரப்புவதோடு சோம்பலின்றி ஞானத்தை தேடவும் நேர்மையான பாதையில் நடைபோடவும் ஊக்கமளிக்கும் அறிவுரைகளையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற பாடலாக இதை சொல்றாங்க. ஆசையில் ஒரு கடிதம் படத்திலிருந்து.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3-4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட்.

0: அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: கண்ணக்கோல்
1: சுவரை துளையிட
0: அல்லது
1: அகல பயன்படுத்தப்படும்
0: கருவி.
1: கண்ணக்கோல்
0: சுவரை துளையிட அல்லது
1: அகல பயன்படுத்தும் கருவி.

பிற்பகல் 3:41. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்று தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் பாடல்கள் தெரிவில் கடிதம் அப்படிங்கிற தலைப்பு தாங்கி வந்துட்டு இருக்குங்க. வரும் பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை சொல்லியிருக்கிறார். ஒரு ஆணின் இயக்கமான காதலை வெளிப்படுத்தும் பாடலாகவும் தான் எழுதிய காதல் கடிதம் காதலிக்கு போய் சேர்ந்ததா என தன் காதலியிடம் கேட்கும் விதமாகவும் அமைந்திருக்கிற பாடல் இது. காதலின் கால தவிப்பு, மனதுக்குள் தோன்றும் வெட்கம் ஆகியவற்றை எளிய மற்றும் அழகான வரிகளால் விவரிக்கும் கடிதப்பாடல் இந்த காதல் பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கும் நினைவே சுகம்.

0: தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்குதுங்க. தஞ்சை மாவட்ட நேயர்கள் தயாராக இருங்க. இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில்
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
0: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியை கடிதம் எனும் தலைப்பில் அமைந்த பாடல்கள் தாங்கி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராஜ் அவர்கள். ஒரு பாடலுக்கு இப்படி சொல்கிறார். சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத, எல்லாவற்றையும் தாண்டிய தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் இந்த கடித பாடல். காதலன் தன் காதலிக்கு நலம் விசாரிப்பதை அவனே அவளிடம் எழுதச் சொல்லி அவனே அதை வாசிக்க கேட்கும் ஒரு யதார்த்தமான நாயகனாக இந்த பாடலில் அவர் வலம் வருவார். காதலின் சுகமான வலியை விவரிக்க மொழியே இல்லை, அதன் மொழி கண்ணீர் என்று சொல்லியிருக்கிறார். கடித பாடல்களின் வரிசையில் இந்த பாடல் இடம்பெறாமல் போனால் எப்படி?
7: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
8: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
7: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
8: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
7: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
8: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
7: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு

0: பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

கடித பாடல்களின் நிறைவாக வரும் பாடலுக்கு இவ்வாறு சொல்கிறார். கடிதங்களை எழுதிய படித்த தலைமுறைகளுக்கு தெரியும், எழுத்தின் வடிவத்திற்குள் அதை எழுதியவர்களின் உணர்வும் உருவமும் பதிந்திருப்பதை. நலம் என்று ஒரு சொல்லுக்குள் ஒரு பெருமூச்சு விட்டு ஆசுவாசப்படுவதெல்லாம் கடிதம் எழுதியவர்களுக்கும் படித்தவர்களுக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பாடலும் இது அழகான கடித வழி பாடல்தான் என சொல்லி அழகான பாடல்களை தெரிவு செய்து கடிதம் என்னும் தலைப்பிட்டு அனுப்பியிருந்தார். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஈர்த்தமிழை உளமார வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: ஒன்றர் கேக்
2: ஒன்றர் கேக் ஸ்ட்ராபெரி கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
4: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
5: கம்பீர முழக்கத்தால் தன்னை அடையாளப்படுத்தும் அரிமாக்கள், வெண்பனியின் குளுமையை விளையாடி கழிக்கும் பனிப்பாடிகள், காலங்கள் கடந்தும் அவ்வப்போது கவன ஈர்ப்பை பெறும் தொன்மாக்கள், விந்தையான வாழ்க்கை முறை கொண்ட பைமான்கள், மிகுதியான மதிநுட்பம் கொண்ட ஓங்கில்கள் போல பல்வேறு சிறப்பு அடையாளங்களை தன்னகத்தை கொண்ட தனிச்சிறப்பு மிக்க தங்க தமிழை தடையின்றி உரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். கல்வியாண்டின் அடுத்த பருவத்தில் அடியெடுத்து வைக்க அணியமாகிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 விடுமுறையின் விரைவிற்கேற்ப தன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் மகளிர் வரலாம். 24-24-26 தடைகளை தாண்டி தைரியத்தோடு பயணிக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு சுழியம் 4-5-4-2. சொற்காட்டில் பூத்த பாணித்திலங்களை பண்பலையில் படைத்து செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
6: நன்றிகள் பல சுபாம். உளியால் உலகாலும் உன்னத சிலைகள் வடித்து, வழியால் வான்வீதியை வரைந்தெடுத்து, மொழியால் முத்தமிழை நாளும் முகமலர தேர்ந்தெடுத்து, விழியால் விழியலை என்னாலும் விதைத்தெடுத்து, ஒளியால் ஒவ்வொரு நாளும் நீக்கமர, நம்மோடு நிம்மதி பயணமாகும் அலைவரிசைகளின் ஆனந்த ஆச்சரியமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் ரங்காம்.
7: வணக்கம்.
8: வணக்கம் நேர்களே.
6: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
7: சொல்லிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும், உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும், 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது, எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது, அசை சொற்கள் கூடாது, ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
6: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம்
6: ஐயா.
9: எத்தனை
6: முறை சொல்வது, இது 4வது ஐயா வந்து விட்டதே. அம்மா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
10: வணக்கம்.
6: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
10: கரூர் மாவட்டம்
6: ரேவதி. அம்மா அவர்களே, வணக்கம் என்று

0: ஒற்றை சொல்வாடு நிறுத்தி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் திண்ணமாக தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருக்கிறீர்கள். மூவர் இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தை வளையம் கைத்தறி ஜெகநாதன்.
0: ஜெகநாதன் அவர்களே, நாம் வந்து ஒரு திங்கள் ஆகிவிட்டதா என்ன?
1: நன்றாக ஆகிவிட்டது ஐயா.
0: உங்களுக்கு தண்ணீர் பிடிக்குமா அல்லது சுடு தண்ணீர் பிடிக்குமா?
1: நீர் பிடிக்கும் ஐயா.
0: நீர் பிடிக்கும். உங்களிடம் எத்தனை ஏடிஎம் அட்டைகள் இருக்கின்றன? மூன்று நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஒற்றை சொல்லோடு வந்து இருப்பவர்
2: நாமக்கல் மாவட்டம் காரைக்குச்சி புதூர் வட்டத்திலிருந்து கௌசி பேசுகிறேன்.
0: கௌசிக் அவர்களே, 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், ஆனாலும் ஒற்றை சொல்லோடு நிறுத்திவிட்டோம். தொடர்ந்து படியுங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குடி பசுமன் நகர் சிட்டூரில் இருந்து சு கண்ணன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: சு கண்ணன் அவர்கள், நம் வீட்டில் எத்தனை குக்கர்கள் இருக்கின்றன?
3: அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை.
0: சாப்பாடு எதுல சமைப்பாங்க?
3: எங்க வீட்டுல அதெல்லாம் உபயோகப்பட மாட்டோம்.
0: உபயோகப்படுத்த மாட்டீங்க, வேற எதுல சமைப்பீங்கன்னு கேட்டேன்.
3: எப்போ தினமும்
0: நாள்தோறும். தினமும் தினமும் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
4: நாள்தோறும்
0: பயன்படுத்துவோம். நம் தமிழை இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. தமிழ் வந்தம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
0: வந்து இருக்கும் நண்பனே, பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
5: ஐயா, நான் அஞ்சல் அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்கள் ஆகின்றன?
5: 5 ஆண்டுகள்
0: ஆகின்றன என்று சொல்லி. எத்தனை ஸ்பூன் வச்சிருக்கீங்க வீட்டில்?
5: என்னங்கய்யா
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கேள்வி கேட்டாலும் தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் திண்ணமாக தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
6: மதுரை மாவட்டம் பட்டிக்காட்டிலிருந்து
0: அருள் கூர்ந்து. உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள், எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. சு கோகுல் அவர்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். சிடி என்பது நல்ல தமிழ் சொல்லாக இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 சீகை என்று கூட சொல்வார்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: திருநூறு மாவட்டம் விளாம்பட்டி சிற்றூரில் இருந்து சுக்கலிங்கம் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன்.
0: வந்து இருப்பவரை என்னுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தைரியமாக இருக்கிறீர்களா? ஆப்பிள் பழம் என்ன கலரில் இருக்கும்?
7: அது வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்கும்.
0: சிவப்பு வண்ணத்தில்? என்ன என்ன சிவப்பு வண்ணத்தில் இருக்கும்?
7: குழுவை பழம்.
0: குமளிப்பழம். அரத்திப்பழம், குமளிப்பழம். அதைத்தான் அதை மாற்றி சொல்லி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லிவிடலாம். ஆப்பிள் என்பதற்கு
4: அரத்திப்பழம்,
0: குமளிப்பழம் என்று 2 சொற்கள் இருக்கின்றன. பயன்படுத்தலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
8: ஐயா, மதுரையிலிருந்து
0: பால்பாண்டி வந்து இருக்கிறீர்கள். நம்ம ஊர் மதுரைன்னு சொன்னா என்ன ஸ்பெஷல்?
8: தங்கராஜ்
0: அவர்களே, வந்து இருக்கிறீர்கள். சப்போட்டா பழம் பார்த்து இருக்கிறீர்களா?
8: நிறையவே பார்த்திருக்கிறேன் சகோதரர்.
0: என்ன பழம் பார்த்து இருக்கிறீர்கள்?
8: நீங்கள் கூறும் பழத்தை தான் சொல்றேன்.
0: இது தவிர்க்கும் வகையிலான விடையாக எடுத்துக்கொள்ளலாமா என்ன? வேண்டாமா?
8: வெற்றி
0: பெறுதல், வாகை சூடுதல் என்ற சொற்கள் இருக்கின்றன. சப்போட்டா என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
4: உருளையன்.
0: உருளையன் என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு. பண்பலை இப்பொழுது கேட்கலாம்.
9: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
10: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
9: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: மில்கா வண்டர் மேங்கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
7: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
8: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4, 2 நாட்களுக்கு மட்டுமே.
10: அதோட சிவா டெக்ஸ்டைல் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான்
14: அவன் பனியன் சன்ரீஸ்.
15: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர் கேக்

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: உயிரோடு மெய்யெழுத்துக்கள் கொண்டு மெய்யோடு உயிராய் கலந்து வாழ்வியலோடு பிணைந்த வளமான மொழியுரைக்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: இருப்பாய் தமிழாய் நெருப்பாய். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கட்னாச்சமட்டி யாதவ தேவிலிருந்து அறிவழகன் பேசுகிறேன்.
1: அறிவழகன் அவர்களே, உங்களுடைய ராசி என்ன?
2: தேலை குறிக்கக்கூடிய
1: குறிக்கக்கூடிய
3: பலன்
1: பலன் என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. தயக்கம் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம், நம் தமிழை

0: பேசிக்கொண்டிருக்கிறோம். ராசி என்பதற்கு நல்ல தமிழ் சொல்லாக சொல்வோம் வெல்வோம் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் வட்டம் அகிலாண்டவரம் சித்தூரிலிருந்து கணேச பெருமாள் என்பவன் தங்களுடன் உரையாடுகிறேன்.
0: வந்து இருக்கும் நண்பனே, பக்கத்தில் என்ன வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கிறது?
1: என்னுடைய வேளாண்மை நிலத்தில் என்னுடைய நான்கு சக்கர உழுவை வைத்து உழவு உழுது கொண்டிருக்கின்றேன்.
0: அது டீசல் போட்டா ஓடுமா இல்ல பெட்ரோல் போட்டா ஓடுமா?
1: எரிபொருள் போட்டால் வண்டி ஓடும்.
0: எந்த வகையான எரிபொருளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா? சுமார் என்பதற்கு ஏறத்தாழ என்று சொல்வோம். பெட்ரோல் என்பதற்கு கல்லெண்ணை, கல்லை கண்ணை என்று மூன்று சொற்கள் இருக்கின்றன. மீண்டும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெட்ரோல் என்பதற்கு கல்லெண்ணை, கல்லை கண்ணை என்று சொல்லலாம். டீசல் என்பதற்கு வலி எண்ணெய், வலிணை என்று சொல்லலாம். கோடை பண்பலை 100 புள்ளி. பெட்ரோல் பங்க் என்பதற்கும் இருக்கிறது, கண்ணை கிடங்கு என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
2: கோடை பந்தலை அடையறது மூவருக்கும் வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ?
2: எனது பெயர் சர்மிளா அன்பமொழி.
0: எந்த ஊர்லிருந்து வந்து இருக்கிறீர்கள் தோழியே?
2: தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்பரன்.
0: அங்கிருந்து வந்து நம்ம ஊரோட பின்கோடு நம்பர் என்னங்க?
2: அது எனக்கு சரியா தெரியலங்க ஐயா.
0: வீட்டில் எந்த மூலையில மிக்சி இருக்குது?
2: என்ன
0: கலர்ல இருக்குமா? கால இடைவெளி பல இடங்களில் வந்தனியாக
3: வந்தாங்க, இருந்தாலும் கால இடைவெளி வந்து விட்டது.
0: அதனால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
4: நான் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி நகர பகுதி மதிகோன் பாளையம் மோகன் பேசுகிறேன்.
0: மோகன் அவர்களே, நம் ஊரில் ரதங்கள் இருக்கின்றனவா?
4: அதை பற்றி எனக்கு தெரியாது.
0: அங்கு செல்வதா உங்களுக்கு தெரியாது? என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
4: கூலி வேலை செய்து வருகிறேன், சுமை தூக்கும் தொழில் என்று கூறலாம்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: கடந்த 20 ஆண்டுகளாக இந்த வேலையை நான் விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன்.
0: மகிழ்ச்சியோடு இருக்கிறது. உங்களின் ஆசைதான் என்ன நண்பா?
4: என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நமது பண்பலையில் பேசி மகிழ்வதுதான் சொல்வேன்.
0: காலையில் எதனை போட்டி குளித்தீர்கள்?
4: காலையில் சுத்தமான தண்ணீரில் நான் குளித்தேன்.
0: சுத்தம் என்பது தமிழ் சொல்லாக இருக்காது. சொல்லி இருக்கிறேன், ஒரு தமிழ் சொல்லை எதிர்ச்சொல்லாக மாற்றும் பொழுது அதற்கு முன்னால் ஆ சேர்த்தோமையானால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு
5: ஐயாவுக்கும் சுபாவுக்கும் ரெங்கனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும்.
0: வணக்கத்தோடு
5: அமராவதி தேனி மாவட்டம்
0: வந்து இருக்கிறீர்கள். இதுவரை எத்தனை பேருக்கு வணக்கம் சொல்லி இருப்பீர்கள் நண்பா?
5: என்ன
0: கலர் செல்போன் வச்சிருக்கீங்க?
5: என்ன
0: கலர்ல வச்சிருக்கீங்க? அதனால மணி ஒலி தெருக்கிறது, கண்டுபிடித்து விட்டோம். இணைப்பில் காத்திருக்க அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சொன்னவர் யாரோ?
6: மாவட்டம்
0: ஜெகதீஸ்வரன் அவர்களை என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: 9ஆம் வகுப்பு பயந்து கொண்டிருக்கிறேன்.
0: ஜெகம் எப்படி இருக்கிறது?
6: வானொலி பெட்டி நன்றாக இருக்கின்றது.
0: வானொலி பெட்டி நன்றாக இருக்கிறது. ஜெகம் என்றால் என்ன நண்பா?
6: உலகம்
0: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு நேயர் அல்லவா, அதனால் தான் நன்றாக தெரிந்திருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்துங்கள், பாடலோடு இணைந்து இருங்கள் பண்பலையோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
7: தேனி மாவட்டம் குள்ளப்பகவுண்டன்பட்டியிலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன்.
0: ஐயப்பன் அவர்களே, பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குது?
7: சட்டை அணியாமல் இருக்கு நண்பரே.
0: அவமானப்படும் நேரங்களில் என்ன செய்வீர்கள்?
7: பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும்.
0: என்ன நடக்கும் போது?
7: ஏதாவது பிரச்சனை வரும்போது பொறுத்து தான் இருக்க வேண்டும்.
0: வீட்டில் அட்டகாசமாக பேசுபவர் யார்?
7: என்னோட மகன் அதிகமாக பேசுவான்.
0: அதிகம் என்பது தமிழ் சொல் அல்ல என்பதை நிகழ்ச்சியில் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருள் கூர்ந்து அதனை தவிர்த்து மிகுதி என்று பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: அண்ணா வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவர் யாரோ?
8: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் பழனிசாமி.
0: பழனிசாமி ஆரம்பிக்கலாங்களா?

0: தொடங்கலாம். சென்ற முறை நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடந்தது, இதனை மாற்றி சொல்லியிருந்தோம், அருள் கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பம் என்பது பிறமொழி சொல், தொடக்கம் என்பதே நல்ல தமிழ் சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொன்னவரின் பேர் என்ன? விஜயா அம்மா அவர்களை, நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லையே. அங்கே கோபுர அலைவரிசை இருக்கிறதா இல்லையா? இருக்குங்க என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:24 வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொன்னவரின் பேர் என்ன?
1: தேனி மாவட்டம் அர்னிதா.
0: அர்னிதா அவர்களை, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: நேர்மையாக ஒப்புக்கொண்டார்.
0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? அன்பு தோழியே, நீங்கள் பேசுவதே எங்களுக்கு விளங்கவில்லை. அருள் கூர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள், உங்களுக்காக பண்பலை காத்திருக்கிறது. இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்னால்
4: Raw Materials, Logistics, Warehousing மற்றும் Material Handling பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் RawMat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: ரொம்ப
11: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
14: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
15: நிலைய இயக்குனர்
14: தங்கள் அன்புடன் பகுதி
15: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
14: கொடைக்கானல் 624-101.
15: மின்னஞ்சல் முகவரி
14: kodaifm@gmail.com.
15: கட்சவி இலக்கம்
14: 94-86-28-24-24.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
17: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
18: அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: கொடை பண்பலை 100

0: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரைஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன் சன்ரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
4: ஓஹோ வண்டர் கேக், அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th. மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: மறைமதி நோக்கி பயணிக்கும் நாள்களில் மதியூட்டும் மொழியை மொழிய காத்திருக்கும் நேயர் வருக.
8: வணக்கம்.
9: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கந்தரவேலி கிராமத்திலிருந்து சுந்தரி பேசுகிறேன்.
8: சுந்தரி அம்மா அவர்களே, கிராமம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டாம். சிற்றூர், நாட்டுப்புறம், பட்டிக்காடு என்ற சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: ஈரோடு மாவட்டம் அரச்சலூர்ல இருந்து சூர்யா வடிவேல் பேசுகிறேன்.
8: சூர்யா வடிவேல் அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம்ம ஊரில்?
10: எங்களது ஊரில் தற்போது திருவிழாக்கள் எதுவும் இல்லை.
8: இல்லை, மணி ஒலித்து இருக்கிறது. காரணம் அசைச்சொல் வந்தது. அது என்ன அசைச்சொற்கள்?
11: ஆஹா,
8: அப்படி சொல்வது அசைச்சொற்களாக இருக்கின்றன. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். இது நம் கோடை பண்புகளை 100.5 செப்புக செந்தமிழ். 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடை அளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். கோடை பண்புகளை 100.5

0: ஒளி வேறு எங்கு கேட்டுவிடப் போகிறது? நம் கோடை பண்பலையின் ஒளி அலையோடு இணைத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: என்னுடைய பெயர் உத்தண்டன்.
0: உத்தண்டன், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
1: கமுதி வட்டம் அங்கு நுழையாடுகிறேன்.
0: வந்திருக்கிறீர்கள், தவறு நடந்தது கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: கண்டுபிடித்த
0: நம் நேயர் அல்லவா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன? சந்தனம் அவர்களை நடுவருக்குள்ள மணி அடிக்க சொல்லி இருக்கிறார்கள். காரணம், ஒற்றை சொல்லில் தொடங்கியதால் அன்பு நேய உறவுகளை நீங்கள்

0: எவ்வளவு கடினப்பட்டு இணைப்பை பிடிக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு அனைவருக்கும் திண்ணமாக தெரியும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
1: மாவட்டம் முத்துராமலிங்கம் பேசுறேங்க.
0: முத்துராமலிங்கம் ஐயா அவர்களே, எந்த கையில செல்போன் வச்சிருக்கீங்க
1: ஐயா? என்ன கூறுகிறீர்கள்?
0: எந்த கையில செல்போன் வச்சிருக்கீங்க? சோத்தங்கையில் வச்சிருக்கேன் என்று அசை சொல்லை அருள் கூர்ந்து தவிர்க்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
2: வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பேர் என்ன?
2: தாத்தையங்கார்பேட்டையில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி உரையாட வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கும் நண்பனே, ஆகாரம் என்ன சாப்பிட்டீர்கள்?
2: வழக்கமான உணவுதான் தோழரே.
0: நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன?
2: அது நிறையவே உள்ளது.
0: உள்ளன என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது செப்புக செந்தமிழ். அன்பு வணக்கம், யாரோ?
3: வணக்கம், என் பெயர் கௌசல்யா.
0: கௌசல்யா, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
3: சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அண்மையில் எங்கே பிரயாணம் செய்தீர்கள்?
3: எங்கும் இல்லை ஐயா.
0: எங்கும் இல்லை. மதியம் என்ன சாப்பிட்டீர்கள் தோழியே?
3: தோசை சாப்பிட்டேன்.
0: தோசை, அது என்ன கலர்ல இருந்தது?
4: அம்மா, நீங்கள் விதிமீறலோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: சென்ற வாரம் எத்தனாவது நேயராக வந்திருக்கிறார்?
4: 55வது நேயராக வந்திருக்கிறீர்.
0: ஹலோ என்ற சொல்லோடு வெளியேறி இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
5: என் பேர் மாணிக்கம்.
0: மாணிக்கம், எந்த ஊர்லிருந்து வந்திருக்கிறீர்கள்?
5: நான் பசுமன் மாவட்டம் தேவகோட்டையிலிருந்து வந்திருக்கிறேன்.
0: தேவகோட்டையில் எத்தனை வீதிகள் இருக்கின்றன?
5: தேவகோட்டையில வந்து
0: ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருந்தா வந்து சேரணும்ல வர வேண்டிய இடத்துக்கு. இணைப்பில் காத்திருக்கும்
6: அத்தனை வீதிகளையும் கடக்க வேண்டும்,
0: கடக்க வேண்டும். தேவகோட்டையிலிருந்து வர வேண்டும் அல்லவா? இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
6: வாங்க.
7: தமிழையா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவர் யாரோ?
7: என்னுடைய பெயர் வெங்கட்ராமன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் ஓசவட்டியிலிருந்து பேசுகிறேன்.
0: வெங்கட்ராமன் அவர்களே, சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் தானே வந்து இருக்கிறோம். பேர வெங்கட்ராமனா நீங்களா? உங்களுக்கு யார் மீது அதிக பாசம்?
7: எனக்கு என் மனைவி மீதும் மகள் மீதும் அதிக பாசம்.
0: மிகுதியான பாசம். பாசம் என்பதற்கு அழகான தமிழ் சொல் இருக்குது, உறவு தலை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
8: மாவட்டம் செங்கால்பட்டி பாரதேவி.
0: உங்களின் பேர் இன்னொரு முறை கூறுங்கள். உங்கள் பேர் என்ன?
8: சாரதேவி.
0: சாரதா தேவி அவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
8: கால்நடை வச்சு
0: வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மாட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒற்றை சொல், இரண்டு முறை ஒற்றை சொற்கள் வந்தன. உங்கள் முயற்சிக்கு நல்ல பாராட்டுகள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: பெரியசாமி.
0: பெரியசாமி, எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: திண்ணமாக
0: தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா, நான் ராமச்சந்திரன்.
0: எந்த
10: ஊர்லப்பட்டு வடக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தாடு வட்டத்திலிருந்து உங்கள்கிட்ட உரையாட நான் விரும்புறேன்.
0: விருப்பத்தோடு வந்திருக்க அன்பு நண்பனே. மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
10: நண்பகல் பருப்பு குழம்பு உணவு உண்டேன்.
0: உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா இல்லது சாதம் பிடிக்குமா?
10: உணவுதான் பிடிக்கும், எந்த குழம்பு வைத்தாலும் நான் உண்டேன் ஐயா.
0: நன்றாக சாப்பிடுவோம். இன்று எங்கு சென்றீர்கள்?
10: எங்கும் செல்லவில்லை. காலையிலிருந்து என் நண்பருடன் உரையாடினேன்.
0: நம்ம வீட்டில் என்ன பல்பு இருக்கு? குண்டு பல்பு இருக்கா, டியூப்லைட் இருக்கா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். அருள் அன்பு நண்பனே, நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. இன்னொரு முறை முயற்சி செய்யலாம், இல்லை என்றால் மற்றவருக்கு வழிவிட்டு விடுங்கள். அன்பு நேயரின் பேர்
11: என்னவோ?
0: முருகேசன் அவர்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சென்ற முறை என்ன விஷயத்திற்காக நாம் இருவரும் அவுட் ஆனோம்? அதுவேளை கால இடைவெளி கூட அப்பொழுது கூட வந்திருக்கலாம் போலும். அதனை சொல்லி காமித்து இருக்கிறார் நமக்காக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
12: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: என் பெயர் குணசேகரன்.
0: குணசேகரன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
12: கரூர் மாவட்டம் மஞ்சாநாய்க்கன்பட்டி தெற்கு மாணிக்கபுரம்.
0: தெற்கு மாணிக்கபுரம். நம்ம ஊரோட தபால் குறியீட்டு என்ன?
6: பின்கோடு
12: 629.

0: என்ன சமைத்தீர்கள்? அசைவம் என்பது தமிழ் சொல் அல்ல, அதற்கு அழகான தமிழ் சொல் ஊன் உணவு என்று சொல்வோம். தமிழோடு வெல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருங்கள். அதற்கு முன்னால்
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: மலேசியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: நம்ம
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
8: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
9: தங்கத்தில் எழுதிய எழுத்துக்கள் கிடைத்த சங்கத்தமிழை அவையில் உரைக்க வரும் அன்பு
10: 24 மகளிர் மட்டும் வரலாம். இந்த எண்களில் 24, 24, 26 மற்ற அனைத்து நேய உறவுகளும் வரலாம். 24, 24, 29 இன்னொரு எண் கூட இருக்கிறது. 290, 333 முன் இணைப்பிற்கு சுழியம் 45, 42 இணைப்பில் காத்திருப்பவர் வருக. வணக்கம். வந்துவிட்டீர்கள், பேசலாமே. என்ன இவ்வளவு தயக்கம்? ஒரு பாடலை கேட்டுவிட்டு கூட வந்து விடலாம் போலும். அவர்கள் அணியமாகட்டுமே. வந்து விட்டார். உங்கள் பேர்
11: என்ன?
10: திண்டுக்கல்
11: மாவட்டம்.
10: திண்டுக்கல்
11: மாவட்டம்.
10: எந்த ஊர்? காமராஜ். அவர்களை எங்கே பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நம்மிடம் எத்தனை கால்நடைகள் இருக்கின்றன?
11: ஒரு 15 இருக்கிறது.
10: இருக்கின்றன என்று வந்து இருக்க வேண்டும். இருக்கிறது என்பது ஒருமையாக இருந்திருக்க வேண்டும். அப்படித்தானே நண்பா? 4:44 மணித்துளிகளை இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ, வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அன்பு நேயர்களை வந்து கொண்டே இருங்கள் என்று தொலைபேசி ஏதோ நமக்கு தொந்தரவு தந்து கொண்டு இருக்கிறது போலும். இப்பொழுது வந்திருப்பவர் பேசுவதற்கு முன்னால் அங்கே கீ கீ என்ற ஒலி கேட்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ்.
12: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மேக் நாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: இசை அலையில் தமிழ் மழை பொழிய காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: வணக்கம் ஐயா, நான் மதுரையிலிருந்து சுந்தரி பேசுறேன்.
1: சுந்தரி அவர்களே, உங்களின் தங்கச்சி நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரோ?
2: எனக்கு தெரியாதுங்க.
1: உங்களுக்கு தெரியாது? மதியம் என்ன சமைத்தீர்கள் நம்ம வீட்டில்?
2: எல்லாரும் சாப்பிடும் உணவு தான் நானும் சாப்பிட்டேன்.
1: நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறீர்கள். அது டேஸ்டா இருந்துச்சா டேஸ்ட் இல்லாம இருந்துச்சா?
2: சுவையாக இருந்தது ஐயா.
1: சுவையாக இருந்தது. இன்று வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
2: எனக்கு உடமைப்பட்டவர்கள் எல்லோரும் உள்ளனர்.
1: இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: இப்போது நானும் நீங்கள் பேசும் வானொலி பேச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை கரண்ட் போஸ்ட் இருக்கு?
2: மின்சார கம்பிகள் ஒரு ஐந்தனும் உள்ளன.
1: கம்பிகளா கம்பங்களா?
2: மின் கம்பங்கள்
1: என்று சொல்லி இருக்கிறீர்கள். அது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம், பேசலாம் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
3: அன்பு சகோதரர்க்கே வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவர்
3: தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியிலிருந்து பரிமலா பேசுகிறேன்.
1: பரிமலா அம்மா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
3: பொதுவாக அவ்வளவு விசேஷம்
1: என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படித்தானே தோழியை இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:48 மணி துளிகள். வருக வணக்கம்.
4: அவையோருக்கு இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவர் யாரோ?
4: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாண்டியராஜ் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: இன்றைய தேதி என்ன ஐயா?
4: இன்று 4/12/1926.
1: 1926 அவர் பிறந்த தேதியை சொல்லி கொண்டிருக்கிறார் போலும். கோடை பண்பலை
4: 26
1: என்று சொல்லி இருக்கிறீர்கள். அங்கு மணி ஒலித்ததற்கான காரணம் 12 என்ற சொல் வந்து இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: என்ன
1: தாவிதை ஐயா சொல்லுங்கள்.
5: திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்தை ஊராட்சி கிராம பஞ்சாயத்து.
1: கிராமம் எழுதுவதற்கு சிற்றூர் ஐம்பேராயம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
6: அழகான கோடை பண்பலை 100.5 அழகான மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவர் பெயர் என்ன?
6: கோவை முக்கிய சாலை முருகன் சுலோச்சனா பேசுறீங்க. நல்லா இருக்கிறீங்க
1: முருகன் சுலோச்சனா அவர்களே? நலமாக இருக்கிறோம். என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
6: துணி தேய்ப்பு தொழில் செய்து வருகிறேன். தோழரை,
1: தேய்ப்பு தொழில் செய்து இருக்கிறீர்கள். மற்ற முறை வரும்பொழுது வேறு ஏதேனும் பெயர்கள் சொல்வீர்களா?
6: இல்லை தோழரை, இந்த பெயர் தான் சொன்னேன் தோழரை.
1: உங்கள் பெயரின் அர்த்தம் என்ன நண்பா?
6: என்னுடைய பெயர் வந்து முருகன் தோழரே.
1: முருகன் தோழரே என்று சொல்லி இருக்கிறீர்கள். மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்? கோடை பண்பலை 100.5 செப்பு சிந்தம் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். பாஸ்கரன் அவர்கள் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்?
7: நின்று
1: கொண்டு. உங்களுக்கு என்ன சாப்பிட்டா வாந்தி வரும்?
7: எனக்கு வந்து
1: வாந்தி என்பது தமிழ் சொல் அல்ல. அழகான சொல் இருக்கிற நீலாம்பிகை அம்மா சொல்லியிருக்கிறார். கக்களும் களிசலும் நன்று உடம்பிற்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?

0: ஹலோ, வணக்கம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் மரமுரசி கிராமத்திலிருந்து சுவாதி பேசுகிறேன்.
1: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
0: சுவாதி என்று சொல்கிறேன் ஐயா.
1: சுவாதி, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? கிராமம் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் சிற்றூர், பட்டிக்காடு, நாட்டுப்புறம் என்ற சொற்களை பயன்படுத்துங்கள். அன்பு தோழியிலே வகுப்பில் பயன்படுத்தலாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
2: நாமக்கல் மாவட்டம் வேளாவனமுடி பட்டிக்காட்டுல இருந்து குமார் பேசுறேன் ஐயா.
1: குமார் அவர்களே, உங்கள் வீட்டில் யாருக்கு ரோசம் அதிகம்?
2: எனது வீட்டில் யாருக்கும் அப்படி ஒரு இது இல்லையா.
1: ரோஷமே இல்லைன்னு சொல்லி சொல்லிதான் யாரும் கோபிச்சுக்குவாங்களா கோபிச்சுக்க மாட்டாங்களா?
2: கோபம் அனைவருக்கும் வரும்னு நினைக்கிறேன்.
1: சினம் என்ற சொல் இன்னும் பயன்படுத்தா, ரோசம் என்ற சொல்லை பயன்படுத்தும். அதற்கு சொரணம் இருக்கான்னு கேட்பாங்க, சினம் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சொற்களை பயன்படுத்தவும் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
13: கடல் கோள்களை சந்தித்து வந்தாலும் வற்றாத நதி என தமிழ் நிலத்தை வளப்படுத்தும் உயிர் மொழியை உரைக்க வரும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
2: மு செந்தில்குமார் என்று தங்களிடம் கூறுகின்றேன்.
1: நாம் நிகழ்ச்சியில் கலந்து எத்தனை நாள்கள் ஆகின்றன ஐயா?
2: ஐயா, 30 நாட்கள்.
1: நாள்கள் என்று சொல்லாமல் அருள் கூர்ந்து நாள்கள் என்று சொல்லுங்கள். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்
14: ஐயா. கரூர்ல இருந்து நாசர் பேசுறேன் ஐயா.
1: நாசர் ஐயா அவர்களே, என்ன விசேஷம் நம்ம ஊர்ல?
14: நம் ஊர்ல அப்படி ஒரு விசேஷம் ஒன்றும் தெரியவில்லை.
1: சொல்லி இருக்கிறோம் விசேஷம் என்ற சொல்லை தவிர்த்து என்று சிறப்பாக சொல்லி இருக்கலாம். இணைப்பு காத்திருக்க அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
15: வணக்கம் ஐயா. இந்த அமுதா உங்களோட உரையாட.
1: அமுதா அவர்களை, நாம் பேசி இன்னும் 1 திங்கள் ஆகவில்லை என்று குறிப்பேடு சொல்கிறதே, என்ன சொல்லலாம்?
15: தவறுதான் பண்ணிட்டு
16: சொல்லுங்க
1: என்று சொல்ல வேண்டும். அன்பு நேயர்களுக்கு இணைப்பில் காத்திருக்கும் நேரை வரவேற்கிறோம். வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
15: வணக்கம் ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து பாத்திமா பேசுகிறேன்.
1: பாத்திமா அவர்கள், கோயம்புத்தூர் எங்கே இருக்கிறீர்கள்?
15: கோயம்புத்தூரில் போத்தனோடி வசத்தோடு கொண்டிருக்கிறோம் ஐயா.
1: அங்கே இருக்கும் தோழி மதியம் என்ன சமைத்தார் வீட்டில்?
17: உங்களுக்கு
1: நிகழ்ச்சி நேரடியாகவே சொல்ல, விதிமுறையே வாரம் வாரம் மீறிதான் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அருள் கூர்ந்து விதிமுறையை கடைபிடித்து வாருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சரி என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்னவோ?
15: திருப்பூர் மாவட்டம் சண்முக வீரக்கலவரத்திலிருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
1: சண்முகவல்லி அம்மா அவர்கள் இணைப்பில் வந்து சரின்னு சொன்னோமே, மணி அடிக்கலாமா? தொடர்ந்து பேசலாமா?
15: தொடர்ந்து பேசலாம்.
1: ஆனால் கால இடைவெளி, அதற்கும் இதற்கும் கால இடைவெளி வந்ததால் தான் மணி ஒளிந்திருக்கிறதுக்கு தயக்கம் வேண்டாம். தமிழை பேசுவதற்கு என்ன தயக்கம்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கத்தோடு வந்து இருப்பவர் யாரோ?
18: வந்திருப்பவர் தேவகோட்டையிலிருந்து முகமது இஸ்மாயில்.
1: வந்து இருக்கும் தோழனே, இப்பொழுதெல்லாம் கடிதம் எழுதவில்லையே, ஏன்?

0: நம்ம ஊரோட தபால் குறியீட்டு எண் என்ன?
1: 630-302.
0: இந்த ஜென்மத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணலாம்னு கேட்டேன். சரி, செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை?
1: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை அறிவன் கிழமை.
0: அறிவன் அறிவு அறிவருந்து செல்லி இருக்கும் இந்த நேரத்தில் தேவகோட்டையில் மழை பொழிகிறதா இல்லையா? நாள்களுக்கு முன்னால் என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்பு தோழா, கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் இனிதே நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சுப்பாத்தால் அம்மா அவர்களை விதிமுறையும் இருக்க ஹலோ என்று சொல்லும் கூட வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. காற்றும் கலக்கும் இந்த கவி வேலையில் கோடை பண்பலையின் செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
2: வழங்கிவிடலாம். தருமபுரி மதியோன் பாளையம் மோகன்.
3: தருமபுரி மதியோன் பாளையம் மோகன் அவர்களே, வாழ்த்துக்கள். நேயரே, நீங்கள் எமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
2: அடுத்ததாக மதுரை சுந்தரி.
3: மதுரை சுந்தரி, வாழ்த்துக்கள். நேரே, நீங்கள் எமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
2: தருமபுரி மதியோன் பாளையம் மோகன், மதுரை சுந்தரி.
0: நீங்கள் இருவரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சேவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச்சு வைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
6: வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டும் வளமான மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி இசையின் விசைக்குள் இதயங்கள் இணைய சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். முன்பாய் செவிசேரும் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

செம்மஞ்சள் வண்ணம் பூசி வானம் தன்னை அலங்கரிக்க, மேகங்கள் மெதுவாய் நகர, மாலை தென்றல் முகம்பருட, ஓய்வோடு இனிய கானங்களை கேட்கலாம். கொடை பண்பலை 100.5 இன் சித்திரச்ச வானம்.

0: சொந்தம் 16 படத்திலிருந்து ஒலித்து சென்ற பாடலுக்கு குரல் தந்திருந்தார் SP பாலசுப்ரமணியம்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000த்திற்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: 5:10 நாம் இணைந்திருக்கிறோம். இது

பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இல்லத்தை கோவிலாக்கி தெய்வமாய் சூழ்ந்து வீட்டில் தீபமேற்றி என்னவள் நிற்க, நானோ உள்ளத்தில் அவளை ஏற்றி வைத்தேன். இல்லத்தை கோவிலாக்கி தெய்வமாய் சூழ்ந்து வீட்டில் தீபமேற்றி என்னவள் நிற்க, நானோ உள்ளத்தில் அவளை ஏற்றி வைத்தேன்.

0: திரைப்படம் உயர்ந்த உள்ளம். இடைக்கால இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வாழும் பெண்மை, செயலில் புதுமை, நளினத்தில் மென்மை, வார்த்தையில் இனிமை, அனைத்துமே அருமை, என்னவளின் தூய்மை. வாழும் பெண்மை, செயலில் புதுமை, நளினத்தில் மென்மை, வார்த்தையில் இனிமை, அனைத்துமே அருமை, என்னவளின் தூய்மை.
1: பட்டு வண்ண சேலைக்காரி

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
3: தேனிசை காலங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். செண்பக சோலையில் பூத்திருக்கும் பூதேவியோ, பூமணத்தோடு தென்றலாய் வீசுபவளோ, என ஏற்கும் சந்தனமோ இல்லை, என்னை நினைக்க விரும்பும் மலையோ யார் இவள்? செண்பக சோலையில் பூத்திருக்கும் பூதேவியோ, பூமணத்தோடு தென்றலாய் வீசுபவளோ, என ஈர்க்கும் சந்தனமோ இல்லை, என்னை நினைக்க விரும்பும் மலையோ யார் இவள்?
4: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்,

கொலுசை ஒலிக்கச் சென்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமதி பழனிசாமி. மீண்டும் குரல் தந்திருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். 5:27 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். என்னமெல்லாம் உன்னுடனே நினைவில் தவழும் அவள் நெருங்கி வர தயங்குகிறாள். கோபமோ தாபமோ என் உயிர் கலந்திட்ட அவள் இல்லையேல் நான் இல்லை. என்னமெல்லாம் உன்னுடனே நினைவில் தவழும் அவள் நெருங்கி வர தயங்குகிறாள். கோபமோ தாபமோ என் உயிர் கலந்திட்ட அவள் இல்லையேல் நானும் இல்லை.

0: யேசுதாசின் இனிய குரலில் இதயம் தொட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயம்.
1: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 சித்திரச்ச வானம். அவள் இதழின் புன்னகை அவனை உறங்க வைக்கிறது. அவள் உரையாடல் சாமரம் வீசுகிறது. அவனுடனே அவள் இருந்தால் ஆத்மா அமைதியான ஓடமாய் பயணிக்கும். அவள் இதழின் புன்னகை அவனை உறங்க வைக்கிறது. அவள் உரையாடல் சாமரம் வீசுகிறது. அவனுடனே அவள் இருந்தால் ஆத்மா அமைதியான ஓடமாய் பயணிக்கும்.

0: மீண்டும் கேஜே யேசுதாசின் இனிய குரலில் ராஜராஜ சோழனை அழைத்த படம் இரட்டைவால் குருவி.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர்

0: கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் தொடர்ச்சி. குமாரலிங்கத்திற்கு காட்டின் இருண்ட சூழல் ஒருவித பயத்தை உண்டு பண்ணியது.

0: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் தொடர்ச்சி. குமாரலிங்கத்திற்கு காட்டின் இருண்ட சூழல் ஒருவித பயத்தை உண்டு பண்ணியது. சில்லென்று வீசிய குளிர் காற்றால் அதை ஒதுக்கி தள்ளினான். இனி மறுபடியும் ஒரு தடவை நாலா பக்கமும் கூர்ந்து கவனமாக பார்த்தான். எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடனேதான். சிறிது நேரம் அப்படி உற்று பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. மினுக்கு மினுக்கு என்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ கவர்ச்சி இருந்தது. அதையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கைகாட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்தது அவன் நினைவுக்கு வந்தது. இதுவும் அம்மாதிரி ஏமாற்றந்தானா? இல்லை இல்லை, அந்த கைகாட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது. இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமோ அவனை கை காட்டி அழைத்தது. ஆம், இதுவும் உண்மையில் நட்சத்திரமில்லைதான். சோலைமலை மீது உள்ள முருகன் கோவிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபந்தான் தன்னை பரிவுடன் அழைக்கிறது என்று அறிந்து கொண்டான். சோலைமலைக்கும் அந்த மலை மீதிருக்கும் முருகன் கோவிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான். அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த கோட்டையையும் பார்த்திருக்கிறான். சோலை மலையை காட்டிலும் அதன் அடிவாரத்து கோட்டையிலும் மலைக்கு அப்பால் உள்ள பள்ளத்தாக்கிலும் ஒளிந்து கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கின்றன. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலை பிரதேசம்தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்து தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கிறது. தேச விடுதலை தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டி கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை போலும். அதனாலேதான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண் முன்னால் அந்த சோலைமலை முருகன் கோவில் தீபம் தெரிந்திருக்கிறது. தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறமாக சென்றிருந்தால் அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா? சில காலம் அந்த மலை பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும் என்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இவ்விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தீபத்தை குறியாக வைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவனுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை அளித்தன.
1: அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 3, சேவல் கூவிற்று. நன்றி நேயர்களே.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

புன்னகை குலைத்து ஓவியமாய் மின்னிடும் அழகோவியம் அவளோ? இல்லை இல்லை, மேகத்தை சூடி மின்னலை கண்ணில் வைத்து மலை போல் சிரித்து குளுமையாய் உரைக்கும் பால்மதி அவளே, அவள் மட்டுமே. பேரழகை குலைத்து ஓவியமாய் மின்னிடும் அழகோவியம் அவளோ? இல்லை இல்லை, மேகத்தை சூடி மின்னலை கண்ணில் வைத்து மலை போல் சிரித்து குளுமையாய் உரைக்கும் பால்மதி அவளே, அவள் மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 5:50 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இன் சித்திரச் செவ்வானம். இடைக்கால இன்னிசையை இன்பமாய் தந்து வரும் பாடலோடு இனிதை நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திரச் செவ்வானம் நிகழ்ச்சியை. தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

எப்போதும் பரந்தாமன் உடனேயே இருக்கும் பேரு பெற்றவன் ஆதிசேசன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம் என்றபடி பெருமாளின் மிக சிறந்த பாதுகாவலனாக திகழ்ந்தவன். பிரபஞ்சத்தையே ஆளும் பெருந்தகைக்கு வெயில்படாமலும் மழை பாதிக்காமலும் அவர் செல்லும் இடமெல்லாம் உடன் பாதுகாப்பாக செல்வதிலும், அவர் அமர்ந்தபோது சிம்மாசனமாகவும் படுக்கும் போது பைனாக பாயாகவும் தான் விளங்குவதில் அவனுக்குள் கொஞ்சம் கர்வம் தலை தூக்கியது. இந்த பேரு வேறு யாருக்கு கிடைத்தது என்று இருமாப்பு மனசில் கொஞ்சம் கருமை வண்ணம் பூசியது. ஆனால் உடனேயே திருமாலுடன் ஸ்பரிச தொடர்பு கொண்டிருந்ததால் தன்னுடைய இந்த தீய எண்ணம் குறித்து அவனுக்கே வெட்கமாக இருந்தது. இவ்வாறு தடம் பிறழ்ந்த சிந்தனை ஏற்பட்டதற்கு பிராய சித்தம் அருளுமாறு திருமாலையை கேட்டுக்கொண்டான். அவரும் தவமியற்றி தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். உடனே பூமியை குடைந்து தன் தவத்திற்கான இடம் தேடினான். திருமயம் என்ற இடம் வந்ததும் பூமியை பிளந்து கொண்டு மேலே வந்தான். அவ்வாறு அவன் வந்த இடம் பள்ளமாகிவிட அது ஒரு நதிக்கு வழி கொடுத்தது. அந்த நதி பாம்பாறு எனப்படும் சர்ப்ப நதியாகும். ஆதிசேஷன் வெளிப்பட்ட இந்த தலம் சத்திரம் என்றும் பக்கத்தில் இருந்த மலை சத்தியகிரி என்றும் ஆகின. சத்திய புஷ்கரணியில் நித்தமும் நீராடி எம்பெருமானை குறித்து கடுந்தவம் ஏற்றினான் ஆதிசேஷன். இவனுடைய தவத்தையும் மெச்சிய எம்பெருமான் அவன் முன் தோன்றினார். பரவசமாகி அவரிடம் பார்க்கடலில் தன் மீது பெருமாள் சயனம் கொண்டருளும் அதே கோலத்தை இந்த தலத்திலும் அருளி பக்தர்களை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆதிசேஷன். அவன் விருப்பப்படி தனது வலது கரத்தால் அவனை அணைத்தபடி சயன கோலம் அருளினார் பரந்தாமன். சத்தியகிரிநாதன் என்றும் சத்தியமூர்த்தி என்றும் போற்றப்படும் இந்த பெருமாள் இரு கோலங்களில் நம்மை ஈர்க்கிறார். ஒன்று கிழக்கு நோக்கி நின்ற கோலம், இன்னொன்று ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலம். இரண்டாவதான சயனக்கோலம் மிக பிரம்மாண்டமானது. பெருமாளுக்கு சற்று மேலாக தீ ஜுவாலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சந்திரன் இந்த சத்தியகிரிக்கு வந்து திருமாலை நோக்கி தவம் மேற்கொண்டார். அவர் முன் தோன்றிய திருமால் வாமன உருவத்தவராக ஒரு கரத்தில் தயிரெண்ணம் இன்னொரு கரத்தில் அமிர்த கலசம் கொண்டிருந்தார். இப்படி ததிவாமனன் என்ற திருப்பெயருடன் காட்சி தந்த அவரை அதே கோலத்தில் நிரந்தரமாக தன் மண்டலத்தில் காட்சியளிக்கும்படி கேட்டுக்கொண்டான் சந்திரன். இப்போது பூரண சந்திரனில் நாம் காணும் நிழல் இந்த கோலம்தான் என்று வர்ணிப்பார்கள். இந்த ததிவாமனரின் சந்நிதியை சத்திய தீர்த்தத்துக்கு தெற்கே காணலாம். இந்த சந்நிதி முற்றிலும் சந்திர காந்த கல்லால் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். சந்திரன் முயற்சியால் எழுந்ததல்லவா இந்த சன்னதி. தான் நினைக்கும் போதெல்லாம் திருமால் தனக்கு தரிசனம் அருள வேண்டும் என்ற பேராசையை தன் தவம் மூலமாக தெரிவித்தார் சத்தியவத்தர் என்ற முனிவர். அதை ஏற்றுக்கொண்ட திருமால் அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் திருமையம் தலத்திற்கு சென்றால் அடையலாம் என்று நிபந்தனைகளையும் விதித்தார். முனிவர் இமயமலை அடி

0: வாரத்தில் ஆசிரமம் கொண்டு வாழ்ந்து வந்தார். அங்கே ஓடும் புஷ்பத்திரை என்ற நதியில் நீராடி பத்திரவடம் என்ற ஆலமரத்தின் அடியில் சித்திரசிலை என்ற பாறை மீதமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்து போவார். இவரை இப்படி திருமயத்துக்கு வர சொன்னால் வருவாரா என்று சோதித்து பார்க்க பரந்தாமன் உளங்கொண்டார் போலிருக்கிறது. நான் மட்டும் தங்களது திவ்ய தரிசனத்தை நித்தியம் அனுபவிக்க என் மனம் இடம் தரவில்லை. என் வாழ்வோடு ஒன்று போய்விட்ட புஷ்பத்திரை, பத்திரவடம் மற்றும் சித்திரசிலை ஆகிய மூன்றுக்கும் கூட இந்த பேரு கிட்ட வேண்டும் என்று கேட்டார். பெருமாளும் அப்படியே அருள, அவை இங்கே சத்திய தீர்த்தமாகவும் அரசமரமாகவும் மெய்ய மலையாகவும் இஞ்சிடவும் காட்சியளிக்கின்றன. புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மழை வர போதுங்கிற விஷயத்த நம்ம ஆள் ஒரு ஆள் முக்கூடல் பள்ளுங்கிற ஒரு நூலில் சொன்னாங்க. ஒரு புலவன் சொன்னா, எப்படி, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றை குலை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே, ஆற்று வல்லம் நாளை வர தோற்றுதே குறி. மழை வரப்போது எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, ரிவர் ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, காலு புதஞ்சிச்சுன்னா தண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தமா. முதல்ல அண்டர் வாட்டர் தான் போகும். மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுது, மேற்க மின்னல் விட்டுனா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, இப்படி சுழி மாதிரி காற்றடிச்சுன்னா அது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேணி நீர்ப்படு சொரித்தவளை, ஃப்ராக் சொல்றோம்ல, அது விடாம கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த தவளை மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நண்டு, இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போறப்ப சின்ன வலை இருக்கும் போட்டை, அதுல மண்ணை குழச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ள போயிடக்கூடாதான். சுனாமி முதல்ல இந்த தமிழ்நாட்டை தாக்குறப்ப மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்க போய் 500 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் வேதாரண்யத்தில் மான் சரணாலயத்தில், மான்கள் சரணாலயத்தில் ஒரு மான் கூட சாகலைங்க. முதல் நாளே கிளம்பிருச்சு, பறவைகள் சாகலை. கூட்டம் கூட்டமாக ஊருக்குள்ளே வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இயற்கை நமக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்குன்னு அர்த்தம், வார்னிங். சீனாவில் எலிகளோ கரப்பாம்பூச்சியோ விடாமல் போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தரையில வைப்ரேஷனை கண்டுபிடிக்குமா அது? இது நமக்கு எல்லாம் தெரியணும். நம்ம வாட்டுக்கு மிதிப்பிஞ்சிட்டு மிதிக்கப்படாது, கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அதுவே தப்புங்க. சுற்றுப்புற சூழலியல் படி என்ன தெரியுங்களா, அதன் அதன் வாழுமிடத்தை விடக்கூடாது. அதனுடைய வாழுமிடத்தில் நம்ம போகக்கூடாது, உள்ள அதுல தலையிடவே கூடாது. யானை வீட்டுக்குள் புகுந்தது, அதுக்கு என்ன வீடு இல்லாமல புகுது, அது இடத்துல வீடு கட்டிவிட்டோம். ஏரிக்குள்ள போய் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தன்னு சொல்லாமா? கண்மாயில் போய் வீடு கட்டிவிட்டு வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுதுன்னு சொல்லாமா? உயிரினங்கள் வாழணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை நான் திருவள்ளுவேன். பாரதியினுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த குறுணை அரிசி வாங்கி வச்சிருக்காங்க கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்னு. அவங்க உள்ளே போய் அடுப்பு பத்த வைக்க போகிறாங்க. அந்நேரம் பார்த்து இவர் அந்த குறுணையை பூரா அள்ளி சிட்டுக்குருவிகளுக்கு வீசிட்டாரு அமுட்டியும். அந்த அம்மா வந்தோடனே கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் நானும் பசி தாங்குவோம், குழந்தைகள் தாங்குமா, இப்படி போய் சிட்டுக்குருவிக்கு செல்லாமா? என்ன சொன்னார் தெரியுங்களா, இப்படி எங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்லமா, உனக்கு நீ நானும் எனக்கு நீயும் இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள், நாம இதை பாதுகாக்கலன்னா யார் பாதுகாப்பா?
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: பனியன்கள், ஜெட்டிகள், டிராயர்கள்.
1: விளங்கினர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: மஞ்சள் பூசிய வானம், கொஞ்சம் மறையும் நேரம், வஞ்சமில்லா நேய உள்ளங்களின் நெஞ்சம் நிறைந்த கானங்களை பஞ்சமின்றி அள்ளித்தர தஞ்சம் என்று இசைக்கிறது கொடிப்பன்மலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
4: வாழ்வின் அழகிய நிமிடங்களை இசையோடு இனிமையாக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்களில். நேரம் மாலை 6:20.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

கோடை பண்பலை 100.5 நேர்களே, இன்னைக்கு 8 நம்ம பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரலை விளையாட்டு நிகழ்ச்சியான இளமை பேசுகிறது இருக்குங்க. இன்னைக்கு 2 விளையாட்டுகளோட வளமுறை இருக்கு. தொட்டு தொட்டு 1, 2, 3 மாணவ கண்மணிகளே விளையாட தயாராயிருங்க. இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேரம் மாலை 6:36.

0: செல்வங்கள்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாய் பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ தொத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தென்னை மரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு

0: நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாய் பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ தொத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தென்னை மரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முறிந்து விழுந்தது. அது எழுப்பிய ஒரு பேரலை காரணமாக தொத்திக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி தன் பிடிமானத்தை இழந்து அது வெள்ளத்தில் தள்ளப்பட்டது. இது உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் அருள்மொழிவர்மர் இதுகாரும் புத்த பிக்ஷுவை இருக பற்றியிருந்த தன் இருகரங்களையும் ஆகா என்று சொல்லி விடுவிக்க இதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷு உடனே வெள்ளத்தில் குதித்தார். படகோட்டி முருகையன் துடுப்பை படகில் போட்டுவிட்டு இளவரசரை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவனை இளவரசர் கடுங்கோபத்துடன் பார்த்துவிட்டு விடு என்று கையை உதறினார். அதற்குள் பிக்ஷு இரண்டு எட்டில் நீந்தி சென்று கன்றுக்குட்டியின் முன்னங்கால்கள் இரண்டையும் கெட்டியாக பிடித்து கொண்டார். கன்றுக்குட்டியும் உயிர் மீதுள்ள இயற்கையான ஆசையினால் தலையை மட்டுமே தண்ணீருக்கு மேல் வைத்து கொண்டிருக்க பிரயத்தனப்பட்டது. பிக்ஷு கன்றுக்குட்டியை பிடித்து இழுத்து கொண்டு படகை நோக்கி வந்தார். இளவரசர் அவருக்கு கை கொடுத்து உதவினார். இருவருமாகச் சேர்ந்து முதலில் கன்றுக்குட்டியை படகில் ஏற்றினார்கள். பின்னர் இளவரசரின் உதவியினால் ஆச்சாரிய பிக்ஷு படகில் ஏறிக்கொண்டார். இத்தனை நேரம் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒரு ஆட்டம் ஆடியதும் கால் தடுமாறி தொப்பென்று விழுந்தது. நல்ல வேளையாக படகின் உட்புறத்திலேதான் விழுந்தது. பிக்ஷு அதன் அருகில் உட்கார்ந்தார். கன்றின் தலையை தம் மடிமீது எடுத்து வைத்து கொண்டு அதை தடவி கொடுக்கத் தொடங்கினார். குருதேவரே, சற்று முன்னால் சூடாமணி விகாரத்தில் புத்த பகவானின் சரணங்களை பிடித்து கொண்டு பிராணத்தியாகம் செய்ய பார்த்தீர்களே, அப்படி தாங்கள் செய்திருந்தால் இந்த வாயில்லா ஜீவனை இப்போது காப்பாற்றியிருக்க முடியுமா என்று இளவரசர் கேட்டார்.
1: ஐயா, நான் செய்ய இருந்த குற்றத்தை செய்யாமல் தடுத்தீர்கள், அதற்காக நன்றி உடையேன். ஆம், இந்த கன்றின் உயிரை காப்பாற்றியது என் மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது. சூடாமணி விகாரம் இடிந்து தகர்ந்து போய்விட்டால் கூட இனி அவ்வளவு கவலைப்பட மாட்டேன் என்றார் பிக்ஷு.
0: ஆச்சாரியரே, ஒரு கன்றின் உயிரை காப்பாற்றியதனாலே எப்படி மன நிம்மதி பெறுகிறீர்கள்? இன்று இந்த புயலினால் எவ்வளவு ஜீவன்கள் கஷ்டப்படுகின்றன! எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் கஷ்டப்படுகின்றார்கள்! எத்தனை வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடுகள், குதிரைகள், பறவைகள் உயிரை இழக்க நேரிடும். இந்த துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்று கேட்டார் இளவரசர்.
1: ஐயா, நம்மால் இயன்றதைத்தான் நாம் செய்யலாம். அதற்கு மேல் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இயற்கை உற்பாதங்களை தடுக்கும் சக்தி நமக்கு இல்லை. உயர்காற்றை நாம் கட்டுப்படுத்த முடியுமா? பெருமழையை தடுக்க முடியுமா? அல்லது மழை பெய்யும்படி செய்யத்தான் முடியுமா? கடல் பொங்கி வரும்போது அதை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? ஆஹா, கடல்களுக்கு அப்பால் உள்ள கீழே தேசங்களில் எரிமலை நெருப்பை கக்குவதையும் பூகம்பம் நேர்ந்து பூமி புலப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவற்றுக்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? நம் கண்முன்னால் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஜீவனுக்கு உதவி செய்யத்தான் நம்மால் முடியும்.
0: குருதேவரே, இயற்கை உற்பாதங்கள் ஏன் உண்டாகின்றன? புயற்காற்றும் பூகம்பமும் ஏன் நிகழ்கின்றன? கொள்ளை நோய்கள் ஏன் வருகின்றன? அவற்றினால் மக்களும் மற்ற பிராணிகளும் அடையும் துன்பங்களுக்கு பொறுப்பாளியார். நம்மால் இயற்கையின் உற்பாதங்களை தடுக்க முடியாது. ஆனால் கடவுளால் கூட முடியாதா? கடவுள் ஏன் இத்தகைய உற்பாதங்களை தடுக்காமல் ஜீவராசிகள் இவற்றினால் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இளவரசர் கேட்டார்.
1: பொன்னியின் செல்வா, தாங்கள் இப்போது கேட்ட கேள்விக்கு ஆதிகாலம் முதல் மகான்களும் முனிவர்களும் விடை சொல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லோருக்கும் திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகையினாலேயே புத்த பகவான் கடவுளை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. கடவுளை பற்றி ஆராய்ச்சியிலேயே இறங்கவில்லை. பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறருடைய கஷ்டங்களை போக்க முயலுங்கள். அந்த முயற்சியிலேதான் உண்மையான ஆனந்தம் அடைவீர்கள். அதிலிருந்து சுகதுக்கங்களை கடந்த நிர்வாண நிலையை அடைவீர்கள் என்று புத்த பகவான் போதித்தார்
0: என்று பிக்ஷு கூறினார். படகு நந்தி மண்டபத்திலிருந்து மேற்கு திசையில் திரும்பி ஆனைமங்கலத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பொன்னியின் செல்வரின் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சற்றுமுன் பிக்ஷு வெளியிட்ட புத்த சமய கொள்கையோடு தமது முன்னோர்களின் சமய கொள்கையை அவர் மனத்துக்குள்ளேயே ஒப்பிட்டு பார்த்தார். பிறருக்கு உதவி செய்யும் கடமையை சைவ வைஷ்ணவ சமயங்களும் வற்புறுத்துகின்றன.

0: பரோபகாரம் இதம் ஷரீரம் என்ற மகாவாக்கியமும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து பக்தி செய்யும் கடமையையும் நம் முன்னோர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். கடவுளை சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனாகவும் கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணுவாகவும் உருவம் கொடுத்து போற்றி இருக்கிறார்கள். கடவுளுக்கு ஜெகன்மாதா உருவம் கொடுத்து ஒரே சமயத்தில் அன்பே வடிவான உமாதேவியாகவும் கோர பயங்கர ரணபத்ர காளியாக இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? பெற்ற குழந்தையை ஒரு சமயம் தாயார் அன்புடன் கட்டித்தழுவி கொஞ்சுகிறாள், இன்னொரு சமயம் கோபித்துக் கொண்டு அடிக்கவும் செய்கிறாள். ஏன் அடிக்கிறாள் என்பது சில சமயம் குழந்தைக்கு புரிவதில்லை. ஆனால் அடிக்கும் தாயாருக்கு தான் பெற்ற குழந்தையிடம் அன்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்திலிருந்த சோழ மாளிகையை அணுகியது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை என்பதை படகில் வந்தவர்கள் கண்டார்கள். அரண்மனை கருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான். அதுவரைக்கும் இயற்கையும் படகில் சென்றவர்களிடம் ஓரளவு கருணை செய்தது. பெரும் புயல் அடித்து கடல் பொங்கி வந்தாலும் பெருமழை மட்டும் பெய்யத் தொடங்கவில்லை, சிறு தூற்றுகளோடு நின்றிருந்தது. படகு அரண்மனை ஓரத்தில் வந்து நின்ற பிறகுதான் பெருமழை பிடித்து கொண்டு பெய்ய ஆரம்பித்தது. ஆனைமங்கலத்து அரண்மனை காவலன் அரண்மனையின் முன் வாசலில் கையில் ஒரு தீவர்த்தியை பிடித்து கொண்டு நின்றான். சுற்றுப்புறங்களிலிருந்து அன்றிரவு அடைக்கலம் புகுவதற்காக ஓடி வந்திருந்த ஜனங்களோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான். படகு ஒன்று வந்து படித்துறையில் நின்றதைக் கண்டதும் காவலன் தீவர்த்தியை தூக்கிப் பிடித்தான். பொன்னியின் செல்வரின் திருமுகம் அவன் கண்ணில் பட்டது. உடனே மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு படித்துறையை நோக்கி ஓட்டமாக ஓடினான். இதற்குள் படகிலிருந்து இளவரசரும் ஆச்சாரிய பிக்ஷுவும் படிக்கட்டில் இறங்கினார்கள். கன்றை மெல்லப் பிடித்து கரையில் இறக்கிவிட்டார்கள். காவலன் இளவரசரின் காலில் விழப்போனான். அவர் அவனை பிடித்து தடுத்தார். காவலன் கையிலிருந்த தீவர்த்தி கால்வாயில் விழுந்து ஒரு கணம் சுடர்விட்டு எரிந்துவிட்டு மறைந்தது.
1: இளவரசே, சூடாமணி விகாரத்தை பற்றி நானே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். தாங்கள் இங்கே வந்துவிட்டது மிகவும் நல்லதாய் போயிற்று என்றான் காவலன்.
0: நான் சூடாமணி விகாரத்தில் இருப்பது உனக்கு தெரியுமா?
1: தெரியும் ஐயா, தெரியும். இளைய பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் வந்திருந்த போது தெரிந்து கொண்டேன். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இளைய பிராட்டி பணித்துவிட்டு சென்றார்.
0: அதை இன்னமும் நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். மாளிகை வாசலில் கூடியிருப்பவர்கள் யார்?
1: கடற்கரையோரத்து கிராமங்களில் கடல் புகுந்து விட்டதால் ஓடி வந்தவர்கள். இரவு தங்குவதற்கு இடங்கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் தாங்கள் வந்தீர்கள். அவர்களை விரட்டி விடுகிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம், அவர்கள் எல்லோருக்கும் இருக்கவும் படுக்கவும் இடங்கொடு. உணவுப் பொருள்கள் இருக்கும் வரையில் சமையல் செய்து சாப்பிடவும் கொடு. ஆனால் என்னை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம். உன் தீவர்த்தி கால்வாயில் விழுந்து அணைந்ததும் நல்லதாய்போயிற்று. எங்களை வேறு வழியாக அரண்மனை மேன்மாடத்துக்கு அழைத்து கொண்டு போ என்றார் இளவரசர். அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாக இருந்தன. தஞ்சை நகருக்கு அருகில் மந்தாகினி ஏறியிருந்த பல்லக்கின் பின்னால் மரம் முறிந்து விழுந்த அதே தினத்தில் வீரநாராயண ஏரியில் காற்று அடித்து கரையோரமிருந்த படகு நகர்ந்து போன அதே நேரத்தில் நாகைப்பட்டினத்தில் நிகழ்ந்த சம்பவங்களையே சென்ற அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம். இதை நேயர்கள் அறிந்திருப்பார்கள். அன்றிரவு முழுவதும் நாகைப்பட்டினமும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தன. அவரவர்களும் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலைமையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் இயலாத காரியமாக இருந்தது. ஆயினும் புத்த பிக்ஷுக்கள் நாகைப்பட்டினத்தின் வீதிகளில் அலைந்து ஜனங்களுக்கு இயன்றவரை உதவி புரிந்து வந்தார்கள். அதே இரவில் ஆச்சாரிய பிக்ஷுவும் பொன்னியின் செல்வரும் ஆனைமங்கலம் சோழ மாளிகைக்குள் வெகுநேரம் கண்விழித்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கடும் புயலினால் கடல் பொங்கியதால் கடற்கரையோரத்து மக்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை பற்றி பேசி பேசி கவலைப்பட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மாடங்களாலும் சித்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் நடத்துகிற வழிபாட்டை விட நடமாடும் கோவில்களாக விளங்கும் மக்களுக்கு செய்கிற உதவி மிகச்சிறந்த வழிபாடுன்னு மனித நேயத்தை போதிக்கிறார் திருமூலர். முருகையனின் உதவியால் ஆனைமங்கலம் வந்து சேர்ந்த ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் புயலாலேயும் மழையாலேயும்

0: வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய உடனடி உதவிகளை பற்றி உறங்காமல் சிந்திக்கிறாங்க. இந்த திருமந்திரத்தின் கருத்து செயலாக்கம் நம்ம மெய்சிலிருக்க செய்யுது. சற்று விரிவாக பார்க்க வேண்டிய சொற்கள் தொடர்கள். 2:8 ஒரு இடத்தை குறுகிய காலத்தில் விரைவாக அடைந்து விடுவதை குறிக்கிற மரபு தொடர். இங்கே 8 என்பது நடக்கும்போதோ தாவும் போதோ 2 பாதங்களுக்கு இடையில் இருக்கிற தூரம். சீக்கிரமாக போய் சேர வேண்டிய நிலையில் காலை கொஞ்சம் எட்டி போடுன்னு சொல்வது உண்டு அல்லவா. பிராணத்தியாகம், பிறருக்காக தன் உயிரை கொடுப்பது. உயிர் போவது என்பது தற்கொலையிலையும் உண்டு, ஆனால் இதை பிராணத்தியாகம்னு கொள்ள முடியாது. சொந்த பிரச்சனைகளால் வெறுத்து போய் உயிரை மாய்ச்சி கொள்வது கிட்டத்தட்ட சுயநலம் கருதி, மேலும் தேவையற்ற அவசர முடிவு தானே. இயற்கை உற்பத்தி, இதை இயல்பான நிகழ்வாக கொள்வதோ பாவச் செயலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு கொள்வதோ அவரவர் சொந்த கருத்தை பொறுத்தது. இந்த நெடுங்கதைக்கு ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈழ வரலாற்று நடந்த ஆழிப்பேரலை பற்றி. கல்யாணதீசன் என்கிற அரசனின் ஆட்சி காலம். ராணியின் கள்ளக்காதல் கடித விவகாரத்தில் தவறான புரிதலால் நிரபராதியான பௌத்த பிக்ஷுவை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு கொன்னுட்டான். உயிர் பிரியும்போது கூட உங்கள் அரசரிடம் தொடர்ந்து விசுவாசமாக இருங்கன்னு மக்களை வேண்டிக்கிட்டாராம் அந்த மகான். ஈழத்தீவில் 12ல் 11 பங்கு கடல் கொண்டு விட்டதற்கு காரணம் அரசனின் பாவச் செயலுக்கு இயற்கையின் தண்டனைன்னு பௌத்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. பூகம்பம், நிலநடுக்கம். பூமி, கம்பம், அசைவு, குறிப்பாக நடுக்கம். ஏற்கனவே சிரக்கம்பம், கரக்கம்பம் ஆகிய சொற்களை பார்த்துருக்கோம். தலை அசைப்பு, கரங்களை அசைத்து எழுப்புற ஒலி. நேர்களே, கூட்டம் கலைஞ்சு போன பிறகும் நகராம புலம்பினபடி நின்றுகிட்டு இருந்த ராக்கம்மாவின் கைகளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போன ஆள் யாரா இருக்கும்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: பரமத்திவேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: கோடி பண்பலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், வானவில் தரும் வண்ணம் வனமே வாழ்வு. சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 28 மணிக்கு இளமை பேசுகிறது, சொல்லுக்குள் சொல், ககக போ என்ற 2 விளையாட்டுகளோடு. 10:00 நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 11:00 இரவு சிறகு. இவை யாவும் நம் கொடைப்பண்மலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள்.
6: மனம் மயங்கிய மாலை நேர கானங்களை காற்றலையில் தீட்டி நிறைவு பெறுகிறது கொடைப்பண்மலை 100.5 கதம்ப மலர்கள். மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு மலர்ந்து மனம் வீசும். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: ஆனந்த் பனியன் சன் பிரீப்ஸின் நேரம் மாலை 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன் சன் பிரீப்ஸ்.
2: இந்த இரவை மழை நினைத்தும் பனி நினைத்தும் ஒளி நிறைத்தும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இசை நதியாகி இரவின் மடியில் நகர்ந்து ஈர காற்றில் உயிர்க்கும் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கெங்கும் இசை மழையாக இது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் குறித்த நேயர்களின் விமர்சன கருத்துக்களை கச்சவி மூலம் பகிரும் இதமான நேரமாய் இது கோடை பண்பலையின் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் உங்களோடு

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒழிக்க காத்திருக்கிறது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் புளியம்பட்டி சிவகாமி மற்றும் ரங்கசாமி.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகள்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 23 புதன்கிழமை முதல் இந்த மாதம் செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமை வரை 94-86-28-24-24 என்ற நமது கோடை பண்பலையின் கற்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு. கடந்த செப்டம்பர் 23 புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கருப்பசாமி அவர்களின் தெருவில் உயிரே என்ற தலைப்பில் அவரின் விருப்ப பாடல்கள் வந்து சென்றன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு சுவைத்தோம். பாடல்கள் அனைத்தும் இனிமே நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் தீரன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 23 மாலை 4 மணிக்கு ஒளிவளம் வந்த வண்ணத்துருகை நிகழ்ச்சி விடுகதை வண்ணத்துருகையாக மலர்ந்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமை, நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம் என்று கூறியுள்ளார்கள் கரூர் 80 சாலை வாசுதேவன், ருக்மணி, சக்திவேல், சுபா, வர்ஷினி, ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் 23 புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதை மகிழ்வித்து சென்றன. அன்றைய தினம் பாடகி சொர்ணலதா அவர்களின் திரையிசை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும்

0: கேட்டு சுவைத்தோம். படைத்த கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் புள்ளக்கோட்டை ரோடு பராசக்தி நகர் வினோத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன் மற்றும் திண்டுக்கல் தேவி, சிவானி.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 23 இரவு 8 உள்ளிட்ட இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் பேசியது அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய விதம் அருமை. தொகுத்து வழங்கிய ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் கூறியுள்ளார்கள். கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி, சக்திவேல் சுபா, வர்ஷினி.

0: அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவர்களின் விருப்பத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபா காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களின் அன்பான கருத்துக்கள் காற்றலையில் தவழும் நேரமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகும் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன்னை அறிமுகம் செய்து தனக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்திருக்கிறார் திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன். அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு ஒலித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் நடிகர் ராமராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவரும் பாடல்களை பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியானது விறுவிறுப்பாக நகர்ந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கே.எஸ். கார்த்திக் மற்றும் ஈரோடு கைலாசம் இருவருக்கும் பாராட்டுக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி மோதிலால் மகாலட்சுமி, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன்.
2: அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை 8 மணிக்கு வளம் வந்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு புரியும்படி விளையாட்டை சொல்லி சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் குதூகலமாக இருந்தது என்று கூறியுள்ளார்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி மோதிலால் மகாலட்சுமி, சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தஞ்சாவூர் வியாகுலமேரி.
0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சி

0: கள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: codefm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். அறந்தாங்கி அத்தானி அருணாச்சலம், கெங்கையம்மாள், பூங்குழலி, சுவாதி மற்றும் அமிர்தா.

0: உள்ளத்தில் உதித்த கருத்துக்களை உற்சாகமாய் பகிரும் தருணமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். பண்பலையின் நிகழ்ச்சி குறித்து நேயர்கள் தங்கள்

0: உங்கள் எண்ணெய் கருத்துக்களை கத்சவை மூலம் பகிர்ந்து கொள்ள 9486-28-24-24 என்ற பண்பலையின் கத்சவை எண்ணிற்கு நேயர்கள் தங்கள் விமர்சனங்களை அனுப்பி வைக்கலாம்.
1: அடுத்ததாக, கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற பழமொழியை கூறி அதற்கான விளக்கத்தையும் தந்தது சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியானது நகைச்சுவையோடு நகர்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் கரூர் வெங்கமேடு அமுதா.
0: இனி அடுத்ததாக, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில் இதயம் தொட்ட வரிகளாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல் வரிகளை சொன்னதை கேட்டபோது மிகவும் சிறப்பாகவும் அதே சமயம் கருத்தாழமிக்க வரிகளாகவும் இருந்தது. பெரும்பாலான பாடல் வரிகள் செவிகளை குளிர வைத்து உள்ளத்தையும் இல்லத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் ஒலித்த அனைத்து பாடல்களும் அருமை. நேயர்களிடம் கனிவாக உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பாராட்டுகள் கூறியுள்ளார்கள் ஈரோடு கே என் பாளையம் பேச்சிமுத்து, கரூர் வெங்கமேடு அமுதா, தஞ்சாவூர் வியாகுளமேரி, கரூர் வெள்ளிகனை கலைச்செல்வி, சூரம்பட்டி வலசு இளங்கோ, ஈரோடு வெள்ளோடு பெரியசாமி.
1: அடுத்ததாக, கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் இயற்கை என்ற தலைப்பில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகனசுந்தரம் அவர்களின் விருப்ப பாடல்களாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் சிறப்பு, பாடல்களுக்கான வர்ணனைகளும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, கரூர் மாவட்டம் வெள்ளியனை கலைச்செல்வி.
0: இனி அடுத்ததாக, செப்டம்பர் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9:00 ஒளிவளம் வந்த கொடை தென்றல் நிகழ்ச்சியில் மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவுகளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களின் நினைவாக வந்த பாடல்களும் அவருடைய குரலிலேயே அவரை பற்றிய ஒரு சில அனுபவ கருத்துக்களை கூற கேட்டோம். நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் அருமையாகவும் படைத்த கொடை பண்பலைக்கும் மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் என்று கூறியுள்ளார்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி மோதிலால், மகாலட்சுமி, ஈரோடு வெள்ளோடு பெரியசாமி, சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தஞ்சாவூர் வியாகுளமேரி, திண்டுக்கல் நாகல் நகர் ரவிக்குமார் ரேவதி.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் நேரம் இரவு 7:30.
3: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது ஹசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: 36 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: நம்ம சாரத
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: காற்றலை எங்கும் ஓர் வசந்த கீதமாய் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது. அன்றைய தினம் மறக்க முடியாத காயங்கள் எவை, இளமையில் ஏற்படுவதா அல்லது முதுமையில் ஏற்படுவதா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் கருத்துக்களை அனுபவ கருத்துக்களாக தூவி சென்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கொடுக்கப்பட்ட கருத்தும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மகேந்திரன், திருச்சி மாவட்டம் குன்றாக்கம்பட்டி குண்டுமணி மற்றும் தஞ்சாவூர் வியாகுலமேரி.
1: இனி அடுத்ததாக செப்டம்பர் 26 சனிக்கிழமை மாலை 4 ஒலித்த வண்ணத்துருகியின் நிகழ்ச்சியில் கலக்கல் வண்ணத்துருகியாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் மாமா ஜான் பிரிட்டோவும் மாப்பிள்ளை ரவிச்சந்திரனும் இருவரும் நிகழ்ச்சியை கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு சென்றார்கள். மூத்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் கோடை பண்பலைக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கூறியுள்ளார்கள். திருச்சி தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், தேனி சிலைமலை பிச்சைமணி புஷ்பம், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, கரூர் வெங்கமேடு உலகநாதன், கரூர் நெரூர் தாமோதரன்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது உயிரில் உறைந்தவை என்ற தொகுப்பில் ஜோடி பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் இரவிற்கு தகுந்த பாடல்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கட்சவின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மகேந்திரன், திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன் மற்றும் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
1: இனி இந்த மாதம் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 ஒளிவளம் வந்த வானவில் நிகழ்ச்சியில் பயண பாடங்கள் என்ற தலைப்பில் ஒளித்தது. நிகழ்ச்சியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு ஹெச் கோவிந்தராஜன் அவர்கள் கலந்து கொண்டு 1980 முதல் ஐநா சபையால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளுடன் செப்டம்பர் மாதம் 27 உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகின்றது என்று சொல்ல கேட்டோம். சுற்றுலா செல்லும் இடங்களில் சுற்றுப்புறத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது, தூய்மையாக வைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் மற்றும் டூரிசம் சார்ந்த படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் பாதுகாப்பான முறையில் சுற்றுலா செல்வது போன்ற தகவல்களை வழங்கிய மாவட்ட சுற்றுலா அலுவலர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றிகள் கூறியுள்ளார்கள். கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், தருமபுரி, பெரிய வத்தலாபுரம், செல்வராசு. இனி இந்த மாதம் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை காலை 8 வளம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பெனாசர் யோகானந்த் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் கூறியுள்ளார்கள். தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், புதுக்கோட்டை பொன்னமராவதி.

0: வீரன்குடி அசோக் குமார்.
1: அடுத்ததாக, கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உலக வெறிநாய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு நீர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். நிகழ்ச்சியில் விலங்குகள் கடித்தால் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருந்தார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கூடை பண்பலை 100.5 அன்றைய தினம் நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் வெள்ளியனை கலைச்செல்வி கந்தசாமி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் இளையாங்குடி இக்பால் சித்தி கதிஜா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் கீரங்குடி அசோக் குமார்.
0: அடுத்ததாக, இந்த மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை

0: கட்சபி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் வெள்ளியணை கலைச்செல்வி கந்தசாமி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் கீரங்குடி அசோக் குமார்.
1: அடுத்ததாக இந்த மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிவளம் வந்த பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சியில் கலகலப்பாக உரையாடிய சிவசக்தி லட்சுமி நாகேந்திரன் இருவருக்கும் பாராட்டுகள் கூறியுள்ளார்கள். திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், திருச்சி தொட்டியம் திவாகரன், தஞ்சாவூர் வியாகுளமேரி, திருப்பூர் அவினாசி, கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு செய்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. இடைக்கால பாடல்களை மாலை வேளையில் வழங்கி எங்கள் மனங்களை குளிர்ச்சிப்படுத்திய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கௌரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் வெங்கமேடு உலகநாதன் கண்ணம்மாள், தஞ்சாவூர் யாகுளமேரி, தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.

0: அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய்.

0: தனிமையின் தேடலில் இசையின் தாகத்தோடு நேயர்களின் விமர்சன கருத்துக்களையும் தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் பண்பலையின் நிகழ்ச்சி குறித்து நேயர்கள் தங்கள் எண்ண கருத்துக்களை கட்சவி மூலம் பகிர்ந்து கொள்ள 9486 28 24 24 என்ற பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் தங்கள் விமர்சனங்களை அனுப்பி வைக்கலாம்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார், பாட்டும் பதமும், வேளாண் தகவல்கள் போன்ற குறு நிகழ்ச்சிகள் அனைத்தும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பு. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி, சக்திவேல் வர்ஷினி, சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு, சேலம் ஜெகதீசன், ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன்.
1: அடுத்ததாக செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சியில் நேயர்கள் சொன்ன குரலும் அதற்கான கருத்தாழ்மிக்க பொழிப்புரைகளும் வாழ்க்கை முன்னேற்றத்தை உயர்த்தும் ஏணிப்படியாக இருந்தது. குறிப்பாக காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற கருமணியில் பாவாய் நீ போதாயம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் என்ற குரலும் அந்த குரலுக்கான விளக்கமும் தேங்காய் வியாபாரி கதை மூலம் வழங்கிய குரல் ரசித்து கேட்கும்படி இருந்தது. சிறப்பு விருந்தினர் கவிதா அவர்களுக்கும் அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் கூறியுள்ளார்கள். ஈரோடு கேஎன் பாளையம் பேச்சிமுத்து, சேலம் விளாம்பட்டி சேட்டு, சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பரமக்குடி அலங்காரராஜ்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு ஒலித்த பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை ஒலிக்க செய்து அந்த பாடலின் முதல் வரி என்ன என்பதை கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து அசத்தினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், கரூர் மாவட்டம் வெங்கமேடு உலகநாதன், கண்ணம்மாள் அமுதா, சேலம் ஜெகதீசன், சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி, சக்திவேல் சுபா வர்ஷினி மற்றும் ஈரோடு மாவட்டம் கே என் பாளையம் பேச்சிமுத்து.
1: இனி அடுத்ததாக இந்த மாதம் 29 செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் என் என்ற தலைப்பில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமை.

0: ஒவ்வொரு பாடல்களுக்கும் வர்ணனை மிக நன்றாக இருந்தது. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு என் என்ற தலைப்பில் பாடல்கள் தேர்வு செய்து கடிதம் எழுதி அனுப்பிய நேயர் திருப்பூர் வீரசோழபுரம் கணேசன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறியுள்ளார்கள். தருமபுரி பாரதிபுரம் ராஜ், சேலம் விளாம்பட்டி சேட்டு, புதுக்கோட்டை கீரன்குடி, பொன்னமராவதி அசோக்குமார், சேலம் ஜெகதீசன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, ஈரோடு கே என் பாளையம் பேச்சிமுத்து, பரமக்குடி அலங்காரராஜ், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, சேலம் விளாம்பட்டி நர்மதா.
1: இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை முதல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சி விளக்கத்திற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசித்து கேட்டோம். நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் கரூர் மாவட்டம் வெள்ளியணை கலைச்செல்வி. இவர் இந்த மாதம் செப்டம்பர் 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு விரிந்த வானவல் நிகழ்ச்சியில் ரசித்து செய்த வேலை என்ற தலைப்பில் நேயர்கள் ரசித்து ரசித்து அழகுபடுத்தினார்கள். இதுவரை ராப்பாடி பறவையினம் நைட்டிங்கல் மற்றும் செவிலியர் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கல் பற்றி மட்டுமே தெரிந்திருந்தோம். இன்றைய வானவல் நிகழ்ச்சியில் வானொலி பேச்சாளர், எழுத்தாளர், சுய முன்னேற்ற சிந்தனையாளர் ஏரல் நைட்டிங்கல் பற்றியும் புதிய செய்தியாக தெரிந்து கொண்டோம். மேலும் இவரை பற்றி தேடியும் புரிந்து கொண்டோம். சிறப்பான வானவில் வண்ணத்தில் சிறப்பான தகவலோடு நிகழ்ச்சியை நெறியாழுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என்று கத்சவி மூலம் தன் முத்தான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் கரூர் மாவட்டம் வெள்ளியணை கலைச்செல்வி.
1: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7 மணிக்கு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம்

நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீருதாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா, ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. எப்போடா காலாண்டு தேர்வு விடுமுறைன்னு ஏங்கு தவிச்ச காலம் முடிஞ்சு, அடடா விடுமுறை முடிஞ்சிருச்சே, நாளைக்கு விடிஞ்சா பள்ளிக்கு போகணுமேனு பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் இந்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே நாளைக்கு பள்ளிக்கு தேவையான சீருடை, புத்தகங்கள், எழுது பொருட்கள்னு எல்லாமே எடுத்து தயார்

0: தயாராக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க மாணவர்களே. ஏன்னா ஆடி போனால் ஆவணின்ற மாதிரி காலாண்டு போனால் அரையாண்டு விடுமுறை அடுத்து உங்களுக்காக கலத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடலாமா? இது கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் இணைய அறிமுக மாணவ கண்மணிகள் அழைக்கலாம். 24 24 24 அனைத்து மாணவர்களும் அழைக்கலாம். 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் இருக்குது. தொட்டு தொட்டு 1 2 3. இந்த 2 விளையாட்டுகளில் முதல் விளையாட்டை யார் விளையாட வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இருக்கீங்க இணைப்பில்?
1: சிவகங்கை மாவட்டம் தானடி காட்டான் ராஜா அண்ணாமலை நகர் இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: எப்படி போச்சு இந்த விடுமுறை எல்லாம்?
1: கவலையா போச்சு.
0: கவலையா போச்சா? ஏன் அன்புமணிக்கு என்ன அப்படி கவலை வர அளவுக்கு? யார் என்ன பண்ணாங்க அன்புமணிய?
1: ஸ்கூல்ல இருந்த படிச்சுக்கிட்டே நம்ம விளையாடலாம்
0: விளையாடலாம். ஓ, பள்ளி இல்லைன்றதுனால நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்றீங்களா? பாருங்கடா. சரி, விடுமுறையில என்னதான் செஞ்சீங்க பையன் உள்ளதா?
1: விளையாண்டோம்.
0: விளையாடுனீங்க? எங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்களா?
1: இல்ல, தூரம்.
0: தூரமா? அவங்க வீட்டுக்கு போயிருவீங்களா?
1: ஒரு நாள் போயிருவேன்.
0: ஒரு நாள் அவங்க வருவாங்க.
1: அப்படிதான் வீட்டிலே
0: இருந்துப்பீங்க. வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க?
1: படிப்பங்க.
0: படிச்சுட்டே தான் இருப்பீங்களா? ரொம்ப படிக்கிற பையனா நீங்க? சரி அன்புமணி, அப்போ நம்ம விளையாடிடலாமா?
1: விளையாடுறேன்.
0: முதல் விளையாட்டு உங்களுக்கு என்னன்னு
1: சொல்லுங்க. தொட்டு
0: தொட்டு. தொட்டு தொட்டு, அதுதானே. நாங்கள்லாம் எப்படி இருப்போம் எங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா? சரி, உங்களுக்கான தலைப்பு கொடுத்துருவா அன்புமணிக்கு. சரி, உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா விடுமுறை. அதுதான் உங்களுக்கான தலைப்பு.
1: விடுமுறை.
0: பக்கத்துல சந்தேகம் வேற. விடுமுறை.
1: விடுமுறை நாட்களில் நண்பர்களோட விளையாடலாம். விடுமுறை நாட்களோட சுற்றுலா பயணத்துக்கு போகலாம். விடுமுறை நாட்கள் பாட்டி வீட்டுக்கு போகலாம்.
0: பாதி பாதியா கேக்குது அன்புமணி, அப்படியே விட்டு விட்டு கேக்குது. முதல்ல நின்ன மாதிரியே நின்று பேசுங்க. ஆடிக்கிட்டே பேசுறீங்களா? சந்தோஷமா?
1: இல்லக்கா,
0: அப்படி இல்ல. சரி அன்புமணி, தொடருங்கள்.
1: விடுமுறை நாட்களில் இருக்கலாம்.
0: விடுமுறை நாட்களில் சந்தோஷமாகவும் இருக்கலாம், கவலையாகவும் இருக்கலாம். அப்பாடா.
1: விடுமுறை நாட்களில் ஒற்றுமாய் இருந்து படிக்கலாம்.
0: சரி அன்புமணி, உங்களுக்கு வந்து விளையாட்டோட விதிமுறைகள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? விடுமுறைன்னு சொன்னேன், நாள்கள்ங்கிறத சேர்த்து சேர்த்து விடுமுறை நாள்களில் விடுமுறை நாள்கள். அப்படி தொட்டு தொட்டு பேசுனீங்க தலைப்பை. இன்னும் விட்டா அப்படியே சரமா பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து நிறைய விளையாடி விளையாடி நல்ல தொடர்ந்து பயிற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது அன்புமணி. உங்களுக்காக ஒரு பாடல் தரலாமா? ஆனால் பாடலுக்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்குது, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்புமணிக்கான பாடலை கொடுத்துடலாம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

சம்மக்கார காரிசக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: 8:17 இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம், விளையாடலாம். இரண்டு விளையாட்டுகள் இருக்கு, தொட்டு தொட்டு 1, 2, 3. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு. யார் இருக்கீங்க?
1: திவின்.
0: எங்க இருந்து பேசுறீங்க திவின்? பாம்பார்பட்டியிலேந்து பேசுறீங்களா? இங்க கூட கொடைக்கானல்ல பாம்பார்புரம் ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் போனதே இல்லையா? கொடைக்கானல் வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன படிக்கிறீங்க திவின்? 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? இதுக்கு முன்னால விளையாடி இருக்கீங்களா இளமை பேசுகிறதுல? நோவா? அப்ப அறிமுக மாணவ கண்மணியா வந்திருக்கீங்களா நீங்க? சரி மேடம்னு சொன்னா அப்ப நீங்க என்னை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? ஏன் திவின், நிறைய விளையாடி இருக்கீங்களா? இல்ல. நோ, எஸ். நான் வந்து ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லுவேன், அப்படியா திவின்? எஸ். சரி நம்ம விளையாட போயிடலாமா? நீங்க வீட்டு பாடங்கள்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு விடுமுறை கால வீட்டு பாடங்கள் பள்ளியில? என்ன கொடுத்தாங்க? அடேங்கப்பா, அப்ப சொல்லுக்குள் சொல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரி நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர்ல. எப்படி இருந்துச்சு விளையாடுறதுக்கு? அப்ப வந்து இது தமிழ் பாடத்துல கொடுத்தாங்களா? சரி மற்ற பாடங்களும் கொடுத்துருப்பாங்கல்ல, இருந்தாலும் கேட்டவுடனே சொல்றீங்கன்னா இதான் உங்க மனசை வந்து அப்படியே டச் பண்ணிடுச்சு. சரி இப்ப வந்து நம்ம 1, 2, 3 விளையாடலாமா? நீங்க வந்து குட்டி பையன்றனால உங்களுக்கு 3 வார்த்தைகள் தரேன். நீங்க அதை வந்து வரிசைப்படுத்திக்கணும். முதல் வார்த்தையை 1 வச்சுக்கணும், 2வது வார்த்தை 2 மனசுல வச்சுக்கணும், 3வது வார்த்தை 3 வச்சுக்கணும். நான் வந்து எண்கள் கேட்பேன், 2 என்ன 1 என்ன அப்படின்னு கேட்பேன். நீங்க வந்து சொல்லணும் டக்கு டக்குன்னு. பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஃபேமிலியிலாம் யாரையும் கூப்பிடக்கூடாது துணைக்கெல்லாம். நம்ம ஜாலியா விளையாடுறோம், தப்பு பண்றோம், நம்ம கத்துக்கிறோம். சரியா? சரி விளையாடலாம். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். எத்தனை சொல்லியிருக்கேன்? 3 சொல்லியிருக்கேன். அறத்துப்பால் 1, பொருட்பால் 2, இன்பத்துப்பால் 3. சரியா? 2 என்ன திவின்? அறத்துப்பால் 1, பொருட்பால் 2, இன்பத்துப்பால் 3. சரியா? நான் 2வது என்னன்னு கேட்டேன். 2வதா என்ன சொன்னேன்? சரி 3வதா என்ன சொன்னேன்? 1வதா என்ன சொன்னேன்? அறத்துப்பால். அப்படிதானே? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 1, 2, 3 சொல்லுங்க. இன்பத்துப்பால். சரி 2, 3 திவின். இன்பத்துப்பால் சொல்லுங்க. சரி 2, 3, 1
1: பொருட்பால்.
0: இன்னொன்னு 1வது என்ன? சரிதான் சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, தப்பா சொன்னா பரவாயில்ல. நம்ம பழகிக்கலாம், தப்பு தப்பா சொன்னாதான் பழகிக்க முடியும். அப்படிதானே திவின்? சரி இப்ப இறுதியா கேக்குறேன், நிறைவா. 3, 2, 1 சொல்லுங்க பாக்கலாம்.
1: இன்பத்துப்பால்,
0: பொருட்பால், அறத்துப்பால். பரவாயில்ல, முதல்

0: முறையாக அறிமுக மாணவ கண்மணியாக நீங்கள் வந்தாலும் கூட விளையாட்டோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அழகாக விளையாடிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக. அடுத்த முறை இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும், நிறைய கேட்கணும். கேட்குறீங்களா? ஆ, நிறைய கேளுங்க. இந்த விளையாட்டையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளையாடணும். ஆ, உங்களுக்காக ஒரு பாடல் தரலாமா? உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா? கோடை பண்பலை 100.5
1: Yes, ma'am.
0: கொடுக்கலாம். சிறப்பாக விளையாடுன நம்ம திவின்காக ஒரு பாடல் கேளுங்க.

நிகழ்ச்சியா நம்ம கோடைப்பண்பலை 100.5 நாம ரசிக்கவிருக்கும் கொடைத்தன்றலில் வரும் இன்றைய சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொழில் முனைவோர் ஜி கண்ணன் அவர்கள். நேரம் இப்போ 8:27. இது கொடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்ற நிகழ்ச்சியில மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப 3வதா ஒரு மாணவ கண்மணி வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம். என்னாச்சு உங்களோட இணைப்பு? ரொம்ப நேரமாக வந்து அவங்க காத்திருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அடுத்த இணைப்பிலே கூட நீங்கள் வரலாம். உங்களுக்காக ஒரு பாடல் கொடைப்பண்பலை 100.5 கேட்கலாம்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: நேரம் இரவு 8:33. ரொம்ப முயற்சி பண்ணி இணைப்பு பிடிச்சு திறமையா விளையாடிட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள். இது கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில இணையும் மாணவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம்.
1: சேலம் மாவட்டம் மட்டும் கேட்டுச்சுக்கண்ணா, அப்புறம் எதுவுமே கேட்கலடா. யாருன்னு சொல்றீங்களா? யாரு?
2: சேலம் விளாம்பட்டி வாசனா.
1: வாசனா, ஏன் அப்படியே கொஞ்சம் பின்னால இருந்து வேற ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேக்குது? ரேடியோ கிட்டயே நின்னு நீங்க பேசுறத கேட்டுட்டே பேசுறீங்களா? இல்லையா? சரி, தள்ளி வந்துருங்க. சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 6th.
1: 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. நிறைய தோழிகள் இருக்காங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்காங்க?
2: 8 பேர்.
1: 8 பேரும் வீட்டு பக்கத்துல இருக்காங்களா, பள்ளியில தான் இருக்காங்களா?
2: பள்ளியில தான்.
1: வீட்டு பக்கம் யாரும் இல்லையா?
2: 2 பேர் தான்.
1: 2 பேர் பக்கத்துல இருக்காங்களா?
2: இல்ல மேம்,
1: கொஞ்ச தூரம் தள்ளி தான் போகணும். நீங்களும் இணைப்பை விட்டு தள்ளி போறீங்களோ, சரியாவே கேட்க மாட்டேங்குதே வாசனா. சரி, உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கே, யார் வச்சது இந்த பேரு? உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு, யாராவது சொல்லிருக்காங்களா? அடுத்த முறை நம்ம பாடவெல்லாம் செய்யணும், சரியா? சரி, இப்ப நம்ம வந்து தொட்டு தொட்டு விளையாடலாமா? உங்களுக்கு ஒரு தலைப்பு தரவா? ஓய்வு. ஏன்னா நம்ம ரொம்ப ஓய்வுல இருந்துட்டோம்ல இந்த வாரமெல்லாம். ஓய்வு, ஓய்வு பத்தி பேசுங்க. அம்மா அப்பாட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். விடுமுறையே ஓய்வா? வாசனா சொல்லுங்க. சரி, அப்புறம்
2: எப்போதும் எல்லாரும் ஓய்வு எடுப்பார்கள்.
1: இரவு நேரத்தில் ஓய்வு எடுப்பாங்க எல்லாரும். அப்புறம்
2: ஓய்வு மிகவும் முக்கியமானது.
1: அப்புறம்
2: ஓய்வு இருந்தால்தான் வேலை செய்ய முடியும்.
1: எதனால?
2: கொஞ்சம் நமக்கு
1: அடுத்த வேலையும் செய்ய முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க வாசனா. அப்புறம் ஓய்வு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க வாசனா? ஏதாவது விளையாடுவீங்களா? சரி வாசனா, முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு 5-6 குறிப்புகள் வந்து சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னால விளையாடி இருக்கீங்களா?
2: விளையாடி.
1: சரி, தொடர்ந்து விளையாடுங்க, நிறைய கேளுங்க, உங்களுக்காக பாடலும் தரலாம்.

ஆமாம், ஓய்வு அப்படிங்கிறது வந்து ஓய்ந்து போய் அமர்வது மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா அந்த வேலையை பாதியில் நிறுத்திட்டு இன்னொரு வேலையை செய்கிறது கூட ஓய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வேலையில் வந்து மனம் வந்து அயிற்சி ஆகிருக்கும் இல்லையா, அடுத்த ஒரு வேலையை செய்யும்போது அதுவும் கூட நமக்கு ஓய்வு, நம்மளை சுறுசுறுப்பாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓய்ந்து போய் உட்காந்துடாதீங்க, பாடல் வருது, அடுத்த வேலையை அதை கேளுங்க. கொடைப்பண்பில் 100.5 பாடல்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடைப்பண்பலை 100.5 தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக. இது கொடைப்பண்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்று நிகழ்ச்சியில பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகள் சிறப்பா விளையாடலாம். பள்ளி மாணவ கண்மணிகளா வந்துட்டு இருக்கீங்க, கல்லூரி மாணவ கண்மணிகள் என்ன பண்றீங்க, சீக்கிரம் வாங்க. நேரம் 8:43. இப்போ இனிப்புல யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம்.
1: நதியா? என்ன படிக்கிறீங்க நதியா?
2: 11th.
1: 11th வகுப்பு

0: ஓ, இணைப்பில் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்க்கா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் எஸ்ஆர்எஸ்லேருந்து நதியா.
0: நதியா?
1: ஆமாங்க்கா.
0: என்ன படிக்கிறீங்க நதியா?
1: லெவல் சிஸ்டன்.
0: 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா?
1: ஆமாங்க்கா.
0: சிரிச்சுக்கிட்டே பேசுங்க, கொஞ்சம் சிரிங்க. சத்தம் இல்லாமல் சிரிக்கிறீங்களா?
1: இல்லைங்க்கா.
0: ஆ, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? நாளைக்கு பள்ளி தொடங்க போகுதுனா? அப்படி இல்லை இல்லையா, நல்லா உற்சாகமாக பேசுங்க. நிறைய மாணவர்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? நீங்கள் பேசுகிற உற்சாகத்தில் அடுத்து வரவங்களாம் இன்னும் உற்சாகமாக பேசணும், அப்படி
1: தானே?
0: சரி நதியா, உங்களுக்கு பள்ளியில் ரொம்ப பிடிச்ச இடம் எது நதியா? ம்,
1: ஸ்கூல்.
0: ஸ்கூலில் சுத்தமாக வச்சுருப்பாங்க. எந்த இடம் பிடிக்கும்? லைப்ரரி இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, கிரவுண்டு இருக்குது, நிறைய இருக்கு இல்லையா?
1: கிரவுண்டு பிடிக்கும்.
0: கிரவுண்டு பிடிக்கும். அப்போ நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸில் எல்லாம் நிறைய கலந்துப்பீங்களா?
1: கலந்துக்குவீங்க.
0: என்ன பிடிக்கும், என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கொக்கோ.
0: சரி சரி சரி. நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கீங்களா? வெற்றியோ தோல்வியோ கலந்துக்கணும், அப்படி தானே? கலந்துக்கிறதே வெற்றி தான். ஆ,
1: ஆமாம்.
0: சரி, இப்போ உற்சாகமாக வந்துட்டிங்களா?
1: வந்துட்டேங்க்கா.
0: ஆ, அப்படி பேசுங்க, அப்போ தானே நல்லா இருக்கும். நம்ம ஒன்று ரெண்டு மூன்று விளையாடலாமா?
1: விளையாடலாங்க்கா.
0: தெரியுமா எப்படி விளையாடணுன்னு? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை 1, 2, 3, 4 நீங்கள் நினைவில் நிறுத்திக்கணும். நான் எந்த எண் கேட்குறனோ அந்த எண்ணோட வார்த்தையை நீங்கள் சொல்லணும். விளையாடலாமா? இதுக்கு முன்னால் விளையாடி இருக்கீங்களா வேறு விளையாட்டு?
1: முன்னாடி
0: விளையாடு. சரி சரி சரி, அப்போ இப்போவும் விளையாடலாம். ஆ,
1: சரி.
0: வார்த்தைகளை கேட்டுக்கோங்க. ஆடுதுறை, மயிலாடுதுறை, செந்துறை, பெருந்துறை. 4 ஊர்களோட பேர் சொல்லியிருக்கேன், சொல்லுவீங்களா? என்னென்ன சொல்லுங்கள்.
1: ஆடுதுறை.
0: ஆ,
1: மயிலாடுதுறை.
0: 2. ஆ,
1: செந்துறை.
0: ஆ, செந்துறை. 3. பெருந்துறை. ஈரோடு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ 4 வார்த்தைகள் சொல்லிட்டேன், எண்களை நினைவில் நிறுத்திட்டீங்களா? கேட்கவா? 3.
1: பெருந்துறை,
0: செந்துறை. 2.
1: மயிலாடுதுறை.
0: 4.
1: பெருந்துறை.
0: அடேங்கப்பா, அபார நினைவு உங்களுக்கு. ஆ, சரி. 4, 3, 1.
1: பெருந்துறை.
0: ஆ,
1: ஆடுதுறை.
0: ஆ, சரி. 2, 1, 3.
1: மயிலாடுதுறை.
0: ம்,
1: ஆடுதுறை.
0: ஆடுதுறை.
1: பெண்துறை.
0: செந்துறை. 4, 2, 3, 1.
1: பெருந்துறை.
0: ம்,
1: மயிலாடுதுறை.
0: ம்,
1: பெண்துறை.
0: ம்,
1: ஆடுதுறை.
0: ஆடுதுறை. ஆ, சிறப்பாக விளையாடிட்டீங்க நதியா. நீங்கள் வந்து ஒப்புவித்தல் போட்டியிலாம் கலந்துருக்கீங்களா?
1: இல்லைங்க்கா.
0: இல்லையா, இனிமேல் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்குது. உங்களை பாராட்டி நம்ம கோடி பண்பலை 100.5 ஒரு பாடல் கேட்கலாம். நன்றிமா.

மாணவ கண்மணிகளின் அறிவு சுடரை ஏற்றிக்கொண்டிருக்கிறது. கோடிப்பண்மணியின் 1.5 இளமை பேசுகிறது. நேரம் இரவு 8:51. இணைப்பில் எந்த மாணவ கண்மணி வந்திருக்காங்க? வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சரி, அவங்களுக்காகவும் இதுவரை முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லா மாணவ கண்மணிகளுக்காகவும் ஒரு பாடலை கொடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: கொண்டிருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 அல்லது இளமை பேசுகிறது. இப்போ நம்ம இணைப்பில் இணையக்கூடிய மாணவ கண்மணி, நிறைவான மாணவ கண்மணி இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில யாருன்னு பார்க்கலாம். அங்க வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, யாருங்க? பிரஜினா. அப்படியே தேன் கொட்டுது நீங்க பேசும்போது, தெரியுமா? ரொம்ப அழகா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. என்ன ரொம்ப குட்டி பாப்பா, எல்கேஜி பாப்பா மாதிரி பேசுறீங்க. சரி, நீங்க நிறைவான மாணவ கண். சிரிக்கலாம் செய்றீங்களே. சரி, விளையாடலாம் மாணவ. நேரத்தை கடத்தாம உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3 விளையாடுவோமா? சரி, சொல்லவா வார்த்தைகளை. மரப்பாலம், ஆத்துப்பாலம், நடைப்பாலம், மீம்பாலம். மரப்பாலம், ஆத்துப்பாலம், நடைப்பாலம், மேம்பாலம். இப்போ குறிச்சுக்கிட்டீங்களா மனசுக்குள்ள? 3. 4. பக்கத்தில் யாரோ சொல்லித்தராங்களா? அப்போ உங்களுக்கு பாட்டு கிடையாது, நீங்க தான் விளையாடுறீங்களா? 1, 2, 2, 1, 4.
1: மேம்பாலம்.
0: 2, 1, 4. மூணையும் சொல்லணும்.
1: மேம்பாலம்.
0: 3, 2, 1. சரி, ரொம்ப அழகாக விளையாடினீங்க. தொடர்ந்து உங்கள் கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருக்கணும்னு இருக்குது. இருந்தாலும் நேரமின்மை கருதி நம்ம விளையாட்டை முடிச்சுக்கலாமா? ரொம்ப அழகாக பேசின உங்களுக்காகவும், நம்ம இதுவரைக்கும் கேட்டு முயற்சி பண்ண மாணவ கண்மணிகளுக்காகவும் இந்த பாடலை கொடுத்துட்டு அப்படியே இளமை பேசுகிறது நிகழ்ச்சியிலேருந்து நானும் விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த் அஞ்சினியர்களை

நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினைப் பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வரவிருக்கின்றது. நம் கைகளில் இருக்கும் திறமை நம் பாரம்பரியத்தின் அடையாளமாக மாறும்போது உருவாகின்றன அழகிய கைவினைப் பொருட்கள். அழகிய கைவினைப் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னும் ஒரு கலைஞரின் உழைப்பும் பெருமையும் படைப்பாற்றலும் இருக்கின்றது. நம் மண்ணின் மரபையும் மக்களின் வாழ்வியலையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் இந்த மரக்கைவினைக் கலைகள் குறித்து அவற்றின் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கவிருக்கிறார் மரக்கைவினைக் கலைஞர்

0: கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் வினோரஞ்சனி அவர்கள்.
1: வணக்கம் ஐயா, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்காக.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணன், நான் போர்டிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு கைவினை கலைஞர், 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஐடி படிச்சிருக்கேன், எலக்ட்ரிஷன் படிச்சிருக்கேன்.
1: குடும்பத்தை பற்றி சொல்ல முடியுங்களா?
2: என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ஆள், எனக்கு அண்ணன் இருக்காரு, எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு, நான் ரெண்டாவது பையன், மூணாவது என் தம்பி, நாங்கள் மூணு பேர் அண்ணன் தம்பி. இதில் அண்ணன் வந்து டெய்லர் வேலை பார்க்குறாரு, தம்பி வந்து மொபைல் ஷாப் வச்சுருக்காரு, சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி கலை வச்சிருக்காரு. நான் மட்டும்தான் இந்த
1: கைவினை தொழில் செஞ்சுட்டு
2: பண்ணிட்டுருக்கேன்.
1: இந்த பயணத்தின் துவக்கம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: பயணத்தின் துவக்கம்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் ஓவியம் வரைகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அடிப்படையாக வந்துச்சு. போக போக போக கொஞ்சமாக அந்த பேப்பர் கிராஃப்ட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கான நுணுக்கமெல்லாம் வந்துச்சு.
1: அந்த நுணுக்கங்களை எப்படி கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் முதல்ல செஞ்ச கைவினை பொருள் என்ன?
2: முத செஞ்சதுன்னா வீட்டுக்கு செஞ்சது தான் அதிகமாக செஞ்சுருக்கோம். ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது வீட்டுக்கு தான் நிறையா செஞ்சுருக்கோம். ஏன்னா இது வந்து விற்பனைக்கு இல்லாதது இல்லையா, அப்போ இருக்கும்போது விற்பனைக்கு போகாது. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு பொருள் யாருக்காவது ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னா அதை நானே தயார் பண்ணி கொடுக்குறது எனக்கு பழக்கமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் திருமணத்துக்கு போனோம்னா அவங்களுக்கு நானே டிராயிங் பண்ணி, அப்போயே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிராயிங் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி அதை கலர் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு சாமி படமாகட்டும், வேறு ஏதோ ஒரு படம், இயற்கையான ஒரு படம், அந்த படங்களை நான் டிராயிங் பண்ணி நானே ஃபோட்டோ இன்னொருத்தர ஃப்ரேம் பண்ணி அதை கொடுத்துருக்கேன்.
1: பரிசு பொருட்களாக கொடுக்க தொடங்கி இன்னைக்கு அதுவே தொழிலாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க.
0: கைவினை பொருட்கள் செய்ய தொடங்கிய அனுபவங்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மர கைவினை கலைஞர் கண்ணன் அவர்கள். பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 இன் கொடை தென்றல்.

0: நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தின்றல் நிகழ்ச்சி கைவினைப் பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மர கைவினை கலைஞர் கண்ணன் அவர்கள்.
1: என்னென்ன கைவினைப் பொருட்கள் இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க?
2: ஆரம்பத்தில் நான் செய்யும்போது சிரட்டை பொருட்களை செஞ்சேன். நான் சிரட்டையில் நான் டீ குடிக்கிற கப்பு, பூஜாடி, பிறகு வந்து கீச்சேனு, உண்டியல், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் பண்ணிகிட்ருக்கோம், அலங்கார பொருட்களும் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சிரட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த மரப்பொருட்கள் கொண்டு வந்தோம். தேக்கு மரத்தில் எடுத்து அந்த தேக்கு மரத்தின் மூலிமா நிறையா பொருட்கள் செய்ய ஆரம்பித்தோம். மரப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு, குழந்தைகளுக்கான நடவண்டி, பிள்ளைகள் உட்காந்து எழுதுறதுக்கான ரைட்டிங் டேபிள், எழுது மேட்சு சொல்லுவோம், அது மாட்டு வண்டி, பல்லக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: நான் பொருட்களுக்கான விலை நிர்ணயம் எப்படி செய்கிறீங்க?
2: பொருட்களுக்கான விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், அதை வாங்கி அதை ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து இலப்பட்டையில் கொண்டு போய் கொடுத்து அதை இழைச்சி அந்த பொருளை நம்ம மறுபடியும் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி நம்ம கடையில் வச்சு வேலை பார்த்து அந்த பொருள் எவ்வளோ தூரம் விலைக்கு வாங்கியிருக்கோங்கிறத ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறோம். பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேலை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக ஒரு மணி நேரத்துக்கு வேலை பார்க்குறோம், நம்ம பொருள் வேலை போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு 100 ரூபா. இதுவே நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு மரப்பொருள் அப்படியே நாங்கள் டேரெக்டாக அப்படியே பொருளாக செஞ்சு அப்படி கொடுக்க போகிறதில்ல, அதை வந்து நல்லபடியாக ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். மழையிலையோ தண்ணியிலையோ எதாவது பட்டாக்கா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். அதை அவங்க அப்படியே பயன்படுத்தினா மட்டும் போதும், அவங்க வந்து மறுபடியும் ரீகோட்டிங்கோ பெயிண்டிங்கோ அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வேணா அவங்க பாலிஷ் பண்ணிக்கலாம், காலத்துக்கும் அது உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்றது.
0: ஒரு மர கைவினை பொருள் தயாரிப்பதற்கு துல்லியமாக எத்தனை நாட்கள் எடுக்கின்றன என்ற அனுபவத்தை தனது வார்த்தைகள் மூலம் நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் மர கைவினை கலைஞர் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து அவரோடு பயணிப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினை பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: உங்க கடையிலிருந்து அதிகமாக விற்பனையாக கூடிய பொருட்கள் என்னென்ன?
2: இப்ப குழந்தைகளுக்கு நடவண்டிகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நடவண்டிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம நடக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த வண்டியை. இன்னொன்று, அது பிளாஸ்டிக்கில் அதெல்லாம் வாங்கினீங்கனாக்கா அது கொஞ்ச நாளில் அடுத்த குழந்தைக்கு பயன்படுத்த முடியாது, ஓடத்துக்கு போட்டு விட்ருவாங்க. ஆனால் இதுவே நம்ம மர வண்டியாக இருந்தாக்கா இது 4 தலைமுறை 5 தலைமுறை கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
1: புது டிசைனுக்கான ஐடியா நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க?
2: ஐடிஐ படிக்கும் போதேவும் 1999, 1996, 1997 அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா வித்தியாசமான டிசைன்ஸ் போட்டு நான் டிராயிங் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படின்னா ஒரு ரோஜா போடுனா ரோஜா பூக்குள்ளே வந்து பூக்குள்ளே ஒரு 1997 அந்த மாதிரி நம்ப வர மாதிரி பூ மாதிரியும் தெரியணும், ஆனால் அந்த எழுத்தும் தெரியணும். அந்த மாதிரிலாம் நான் டிசைன் அப்பயே பண்ணியிருக்கேன் நான். அதனால வந்து ஒரு சில விஷயங்கள் டிசைன்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும். நம்மளே கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த மைண்டு நமக்கு வரும். அதனால வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். மரத்தில் என்னென்ன பண்ண முடியும், எவ்வளவு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டிராயிங் பண்ணுறதுலேருந்து அதுக்கு வச்சு நான் நிறையா பண்ணியிருக்கேன் நான்.
1: வாடிக்கையாளர் வந்து ஒரு டிசைனை கொண்டு வந்து இதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணி கொடுத்து
2: அந்த மாதிரி அவங்க போட்டால் மட்டும் காமிச்சா போதும். அந்த பொருளை வந்து நல்ல தரமாக அவங்களுக்கு எப்படி டிசைன் கேட்டிருந்தாங்களோ அந்த அளவில் கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.
1: இந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன நீங்கள் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க?
2: இதில் வந்து பெரும்பாலும் மரங்களை கட் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருக்கோம், சின்ன சின்ன மிஷினை நம்ம. ஏன்னா இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, முன்னாடிலாம் ஆக்ஸா ஃப்ரேமு அதை வச்சு தான் நானும் கட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் மிஷினு கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தேன். கை மிஷின் தான், பெரிய பெரிய லெவலுக்குலாம் போகலை, சும்மா கை மிஷின் வாங்கிக்கிட்டு அதை பழைய கட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். அதே போல் சிலைகள் செதுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உளிகளில் இருக்குது, சின்ன சின்ன கை மிஷின் 4-5 மிஷின் என் கையில் இருக்குது.
1: நீங்கள் முதல் தலைமுறை இந்த தொழிலில் பண்ணுறீங்களா?
2: இது வந்து முதல் தலைமுறையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பாரம்பரியமாக பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இப்போ முதல் தலைமுறையாக அந்த கைவினைப் பொருட்கள் எங்கள் குடும்பத்தில் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். டிராயிங் மூலிமா அந்த இதில் வந்ததுனால நான் தனியாக கைவினைப் பொருட்கள் தனியாக பண்ணிகிட்ருக்கேன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினை பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. மரக்கைவினை கலைஞர் கண்ணன் தன் குடும்பத்தில் இதுவரை யாரும் மேற்கொள்ளாத ஒரு கலை பயணத்தை முதல் தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருப்பதையும், தான் கற்றுக்கொண்ட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். அது வெறும் தொழில் குறித்த பேச்சாக மட்டுமில்லாமல் தன் கலையின் மீதான ஆர்வம், அதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆழமான உணர்வு நிறைந்ததாக இருந்தது. தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் நேயர்களே.
1: நீங்க ஆர்டர்ஸ் எப்படி நிறைய எடுத்து பண்ணுவீங்களா?
2: கேட்கறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் சிங்கிளா வேணும் கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் சேல்ஸ் பண்ண போறேன், எனக்கு ஒரு 10 பொருள் 20 பொருள் எனக்கு செஞ்சு கொடுங்க, இல்லை ஒரு 100 பொருளாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். அதே போல் வீட்டு திருமணங்களுக்கு, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அவங்க ரிட்டையர் ஆகுறவங்களுக்கு, அவங்கெல்லாம் ஒரு கிஃப்டாக கொடுக்க நினைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கீச்சென்ஸு ஒரு 150 கீச்சென்ஸ் 500 கீச்சென்ஸ் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கேன்.
1: உங்கள் பொருட்கள் மீது அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள்,
2: அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் குழந்தைகள் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் பார்க்காததுனால ஏதாவது ஸ்டால் போட்டுக்கும் போது பெரியவங்களை காட்டிலும் அந்த குழந்தைகள் நின்று பார்த்து கை தட்டி சிரித்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்களுடைய பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒன்று, குழந்தைகள் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மரப்பொருளை வந்து விரும்புகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே மரப்பொருளதே நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை கலைநயமாக இருந்து பார்க்குறவங்க, பழைய பொருட்களை பாதுகாப்பாக பார்த்து வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற மாநிலங்களையும் சரி, இந்த மாதிரி விரும்பி நம்மகிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கவங்க நம்ம பொருட்களை விரும்புகிறாங்க. சிற்பங்கள் இப்படிலாம் பார்க்கும்போது, பழைய கால பொருட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளே இருக்க விருப்பம். அதை தன்னால் பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சி நம்மளை பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க, நம்ம பொருட்களை வாங்கிட்டு போவாங்க.
1: ஸ்டால் போட்ட அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நிறைய இடங்களில் ஸ்டால் போட்டிருக்கோம், கண்காட்சிக்கு போயிருக்கோம். அதாவது 1 நாள் 2 நாள் ஸ்டால் போடுறது காட்டிலும் 10 நாள் 15 நாள் ஸ்டால் போடுறது நாங்கள் அதிகமாக போட்டிருக்கோம். நிறைய இடங்களில் முதல் முதல் காசி, ராமேஸ்வரம், டெல்லியிலையும் போய் ஸ்டால் போட்டிருக்கோம். வெளி மாநிலங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய இடங்களுக்கு, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு ஸ்டால் போட்டிருக்கோம்.
0: மேலும் பல மர கைவினை பொருட்கள் குறித்த அனுபவங்களை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு இனிய பாடலுக்கு பிறகு.

0: நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல் முன்னோர்கள் பயன்படுத்திய மரப்பொருட்களை செய்து கொடுக்கும் நிகழ்வுகளை சுவைபட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் வாருங்கள் நேயர்களே.
1: இந்த தொழில வந்து நீங்க தனியா செஞ்சிருக்கீங்களா இல்ல ஆட்கள் வச்சு தொழில் பண்ணிட்டு
2: இருக்கீங்களா? இது வரைக்கும் ஆட்கள் இல்லை. எனக்கு என் குடும்பத்திலேயே வந்து நானு, என் மனைவி, என் குழந்தைங்க ரெண்டு பேர் கூட இருந்து ஹெல்ப் பண்றாங்க. குழந்தைகளா குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா, அவங்கள காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. 10வது படிக்கிறதுலேருந்தே நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து வெளியாட்கள் இன்னும் வைக்கல. குழந்தைங்க ரெண்டு, பெரிய பாப்பா வந்து யோகஸ்ரீ, அவங்க காலேஜ் படிச்சிருக்காங்க, தேர்ட் இயர் படிக்கிறாங்க. இப்போ சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து எங்களுடைய பொருட்களை செஞ்சு பெரிய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு அளவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. என்னென்னா கலை பண்பாடு திருவா அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாக இருக்குது. அதில் பொம்மை பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம மரப்பொருள்களை செஞ்சு தமிழ்நாடு அளவில் வெற்றி பெற்று இப்போ முதலீடு வாங்கி இந்தியா அளவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதே போல் பெரிய பாப்பா யோகஸ்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல வின் பண்ணி தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதே கலைப்பண்படுத்துல மூலியமா போயிருக்காங்க. இது இல்லாம ரெண்டு பேருமே சிலம்பத்துல நம்ம தமிழ்நாடுல தேனி மாவட்டத்தில் வின் பண்ணி ஸ்டேட் பிளேயர்களுக்கு போயிருக்காங்க.
1: சிலம்பம் வந்து அவங்க தன்னார்வத்துல பண்றாங்க.
2: ஆமா, தனிப்பட்ட முறையில கத்துக்கிட்டாங்க. அவங்க போய் கத்துக்கிட்டு போய் எல்லாட்டு வருஷமா சிலம்பத்துல இருக்காங்க.
1: உங்க தொழில சமூக வலைத்தளங்களோட பங்கு எப்படி இருக்கு?
2: இப்ப பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த இதுல எல்லாம் இங்க பொருள்கள்லாம் அங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு சிலர் விரும்பி அந்த ரேட்டை கேட்பாங்க. கேட்டுட்டு எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுங்க. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கேட்குறாங்க, வெளி மாநிலேருந்து கேட்குறாங்க. நடவண்டி நிறைய பேர் கேட்டுருக்காங்க, செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் சாமி வைக்கிற ஊஞ்சல், சின்ன ஊஞ்சல், அந்த ஊஞ்சலை கேட்டு நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் வலைதளங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அதில் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க, நம்மகிட்ட பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் நிறைய பொருட்களை.
0: தொடர்ந்து பயணிப்போம் ஓர் இனிய இசைக்கு.

0: நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினை பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. மர கைவினை கலைஞர் கண்ணன் அவர்களின் கைவினை பொருட்கள் மீதான ஆர்வம் அவரது குடும்பத்தினரையும் ஈர்த்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக மகள் கைவினை பொருட்கள் உருவாக்கி வெற்றி பெற்றதோடு மனைவி உஷா நந்தினி கண்ணன் அவர்களும் தொழில் முனைவோராக உருவெடுத்திருக்கிறார் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கண்ணன் அவர்கள்.
1: இதுதான் என்னோட தொழிலோட நோக்கம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிருங்க.
2: என்னோட தொழில் நோக்கம் என்னன்னாக்கா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மரப்பொருள் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் பிளாஸ்டிக் பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிளாஸ்டிக் பயன்பாடு வந்ததுனால பூமியானது ரொம்ப சூடு அதிகமாகிடுச்சு. இந்த சூடை குறைக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிச்சு போகும்போது, நம்ம பிளாஸ்டிக் பயன்பாடை குறைச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக மரப்பொருள் மக்கள் அதிகமாக பயன்படுத்தணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மரப்பொருள் நம்மளே செஞ்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆரம்பத்துலேருந்து என்னோட நோக்கம். வந்து மக்கள் வந்து மரப்பொருள் அதிகமாக பயன்படுத்தினாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிளாஸ்டிக் பயன்பாடை குறைச்சிட்டு மரப்பொருள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமே.
1: புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள்?
2: எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் செஞ்சு பார்க்கணும். அது வெற்றியோ தோல்வியோ ஆனால் இருந்தாலும் சரி பெண்டாலும் தான் சரி, அவங்க ஒரு தொழிலுக்குள்ளே வந்து நிற்கணும். 6 மாதத்தில் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா முடியவே முடியாது. குறைஞ்சது 5 வருஷமாக இருக்கணும். 5 வருஷமாக இருந்து பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறமா அவங்களுக்கு தொழிலுடைய ஆர்வம் அதிகமாகி அடுத்தடுத்து எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறத அவங்களே கற்றுக்குருவாங்க. தன்னிச்சையாக ஒரு தொழில் மூலம் உருவாகணும், அதுதான் எங்களுடைய ஆசை.
0: மர கைவினை பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து பயணிப்போம் ஓர் இனிய இசைக்கு பிறகு. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல்.

0: நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினை பொருட்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தன் தொழிலுக்கு கிடைத்த அங்கீகாரம் குறித்தும் தானே உருவாக்கிய மர கைவினை தொழிலை மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் அளவிற்கு முதன்மை பயிற்றுநராக தேர்ச்சி பெற்றதையும் கண்ணன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.
1: உங்களுக்கு தொழிலுக்கான அங்கீகாரமா என்ன நினைக்கிறீங்க?
2: தொழிலுக்கான அங்கீகாரம்னா, முத முத நான் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் ஸ்டால் போட்டிருந்தேன், உழவர் நிகழ்ச்சிக்காக விவசாய கல்லூரியில். அப்படி ஸ்டால் போட்டுக்கும் போது அப்பத்தான் அவங்க புதுசாகவே பார்க்குறாங்க மரப்பொருள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னைய வந்து நான் ஒரு நாளிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அங்கே ஒரு நாளிலே போட்டாங்க. அப்போ அதுவே எனக்கு ஒரு அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கே ஒரு ஆர்வம் கொடுத்துச்சு, பெரிய அங்கீகாரமாக எனக்கு கிடச்சிது. அது ஒன்று. நம்ம பேப்பரில் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது. அதுக்கடுத்து நிறைய டிவி சேனலில் என்னைய பேட்டி எடுத்து போட்டாங்க. அப்படி போடும்போது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நிறைய நாளிதழில் போட்டிருக்காங்க, அப்புறம் இந்தி நாளிதழ், இங்கிலீஷ் நாளிதழ் போடுறதுனால எனக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரமாக தெரிஞ்சிச்சு. அப்புறமா நிறையா பேப்பர்ஸில் வந்துட்டேன், போய் வந்து அந்த கோடை பண்ணலை பேசுகிறது எனக்கு ஒரு அங்கீகாரமாக தான் இதுவும். இது இல்லாமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது கைவினைப் பொருட்கள் பயிற்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது அங்கே போய் பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போது என்னைய வந்து மாஸ்டர் ட்ரெயினராக போட்டிருக்காங்க. அப்படி நிறைய இடங்களுக்கு மாஸ்டர் ட்ரெயினராக போட்டதுனால நான் நிறைய பேருக்கு கைவினைப் பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காண்பிக்கிறேன். அது எனக்கு அவங்க கொடுத்த பெரிய பெரிய அங்கீகாரம். அது என்னை ஒரு மாஸ்டர் ட்ரெயினராக போட்டிருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம்.
1: ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க?
2: நான் கண்டமூர் தான் 10வது வரைக்கும் படித்தேன். எங்கள் அம்மா அப்பா விவசாயம் பண்ணுறவங்க தான். ஆரம்பத்துலேருந்தே விவசாயங்க தான் எங்கள் குடும்பத்திலே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பி எனக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. நான் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 3 பேர். அதுக்கப்புறமா வந்து நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன் கண்டமூரில். கண்டமூர் படித்து முடிச்சுட்டு அப்புறமா சென்னைக்கு போனேன். சென்னையில் போய் நான் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்கேன். முதல் ஆரம்பத்தில் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போனேன். அப்போ வந்து வாரத்துக்கு 50 ரூபா தான் சம்பளம். அப்படி சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அது ஒரு 2-3 மாதம் வரைக்கும் போய்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு பேக் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த பேக் கம்பெனிக்கு வேலை போய் அது ஒரு 2-3 மாதம் பார்த்தேன். சித்தி

0: அம்மாவோட தங்கச்சி சித்தி தான் வந்து, என்னடா இவன் இப்படியே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து என்னை ஐடிஐ படிக்க வச்சாங்க. அப்போ ஐடிஐயில் ஏழு சென்னை எடுத்து படித்தேன் நான். அப்போ ஐடிஐ படிக்கும்போது மெஷர்மெண்ட் கற்றுக்கிட்டேன். பத்தாவது படிக்கும்போதே எனக்கு டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அந்த டிராயிங்கில் அப்படி வந்தது தான் கொஞ்சமாகும் என்னை நானே டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அந்த டிராயிங் பண்ணது, அப்புறம் ஐடிஐ படிக்கும்போது அந்த மெஷர்மெண்ட் கற்றுக்கிட்டது. ஆரம்பத்தில் சென்னையில் கிரில் வேலையெல்லாம் பார்ப்பாங்க, இரும்பு சம்பட்டியெல்லாம் அடித்து அதை கட் பண்ணி செஞ்சு வீட்டுக்கு கேட்டு போகிறது, கதவு போகிறது, அந்த மாதிரி கிரில்ல கம்பியில் இரும்புலேயே போடுவாங்கள்ல அந்த மாதிரி வேலையும் பார்த்துருக்கேன். அந்த வேலையிலே ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதுலேயே கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு அளவுகள்லாம் எனக்கு பழக்கம் இருக்குது. அதில் அப்படிலாம் வந்து தான் கைவினை கலைஞராகவே நீ கொண்டு வந்து படித்து அங்கே ஏடுகள் வேலை பார்க்கும்போது சம்பளம் ரொம்ப கம்மி. ஏடுகளுக்கு ஒரு நாளைக்கு கூலிக்கு வேலைக்கு போனால் 90 ரூபா சம்பளம், ஆனால் இதுவே ஒரு பெயிண்டிங் வேலைக்கு போகணுன்னு வச்சுங்களேன் 100 ரூபா சம்பளம். இப்போதெல்லாம் 10 ரூபா 20 ரூபாயே நமக்கு பெரிய விஷயம். அப்படி பெரிய விஷயமாக போகும்போது தான் பெயிண்டிங் வேலைக்கு போனேன் ஆரம்பத்தில். ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே அந்த பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்கிறனால அப்படி பெயிண்டிங்கில் போனேன். பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறது, அந்த இதில் நமக்குலேயே ஒரு பொருளை தயாரித்து அதை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு சில டயத்தில் வந்து பெயிண்டிங் வேலை கிடைக்காது. பெயிண்டிங் வேலை கிடைக்காத போது நம்ம ஏதாவது புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற, அது சொந்தமாக தொழில் செய்யணும், ஆனால் அந்த பொருளை வந்து நம்ம வெளியில் வாங்கி வைக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஆரம்பத்துலேருந்தே நான் நினச்சிட்டு இருந்தது எல்லாமேனா வியாபாரம் பண்ணோம்னா ஒரு பொருளை வாங்கி நம்ம இன்னொரு பக்கம் பார்த்து விற்கக்கூடாது, பொருளை தயார் பண்ணணும், அதை நம்ம விற்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எண்ணமாகவே இருந்துச்சு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிஃப்டாக பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் இந்த தொழிலுக்கே வந்தது காரணம். மரப்பொருளை தேர்ந்தது அது ஒரு யோசனை மூலிமா, அந்த தேக்கு மரத்தை தேர்ந்தது ஒரு அது ஒரு யோசனை மூலிமா, ஒரு நாள் செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நானே ஒரு சில விஷயங்களை மாற்றி மாற்றி அதுவே ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாச்சு கைவினைப் பொருட்கள் அப்படின்னு. இப்போ இதுவே நான் செஞ்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய வருஷங்களாக இதை இப்படி செஞ்சால் நடக்குமா அதை அப்படி செஞ்சால் நடக்குமான்னு நான் மூலையத்தை மூலாதாரமாக போட்டிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை சிந்தனை பண்ணியே கொஞ்சமாக மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தொழில் செய்யும்போது ஆரம்ப கட்டத்தில் ஒரு லட்சக்கணக்கில் எல்லாம் பணமே போடலை நான். நான் வந்து வெறும் என்னோடய உழைப்பவே நம்பி உழைப்பு காசு ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அந்தளவுக்கு தான் ஆரம்பித்தேன் நான். அப்படி செஞ்சு மொதல் கீச்சன் செய்ய ஆரம்பித்தேன். தொழிலுக்குன்னு வரும்போது கீச்சன் செய்ய ஆரம்பித்து பென் ஸ்டாண்ட் செஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு சில பொருட்களை மாற்றி ஏற்கனவே செய்ய தெரிஞ்சிருந்தாலும் கூட எனக்குள்ள திறமைகளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வெளிக்கொண்டு வரணும். எனக்கு நானே ஒரு சில விஷயங்களை செஞ்சு அப்படி சொல்லி பார்த்து அதை செஞ்சு அப்புறமா அதான் முழுசாக கொண்டு வந்துக்கிட்டேன் நானே.
1: நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றிங்க. நேயர்களுக்கு என்னென்னு சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: நேயர்களுக்கு தொழில் செய்யணும், சொந்தமாக தொழில் செய்யணும். தொழில் செஞ்சோம்னா நமக்கு நாமளே ஒரு பெரிய வெற்றியாளர் ஆகலாம்ங்கிறது என்னோட கருத்து. எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய கோடை பண்பலை 100.5க்கு மனமார்ந்த நன்றி.
2: நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சி கைவினைப் பொருட்கள் பற்றி சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்தது. ஒரு பொருளை வாங்கும் போது அதன் அழகை ரசிக்கின்றோம், ஆனால் அது உருவான விதத்தையும் அதற்கு பின்னால் இருக்கும் நுணுக்கங்களையும் நாம் எத்தனை முறை சிந்தித்திருப்போம்? இயற்கையில் கிடைக்கும் எளிய பொருட்களுக்கு புதிய வடிவமும் பயனும் கொடுத்து உருவாக்கிடப்படும் கைவினைப் பொருட்கள் இன்று நம் அன்றாட வாழ்க்கையிலும் தனி இடத்தை பெற்றிருக்கின்றன. அவற்றின் வகைகள், உருவாகும் முறைகள், பயன்பாடுகள் என பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர் மர கைவினை கலைஞர் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் வினோரஞ்சினி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். கொடை தென்றல் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, த்ரீடி ஆர்ட் அதாவது முப்பரிமாண கலை, இது சமீப காலமாக பிரபலமாகிட்டு இருக்க ஒரு கலை அப்படின்னு நாம் நினச்சா அது கண்டிப்பாக தப்பு. கிபி 9 13 நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் எழுப்பிய அதிகப்படியான கட்டிடங்களில் இந்த முப்பரிமாண கலை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுவருக்கு மேலே சிற்பங்களை புடைத்து தெரியும்படியாக அமைக்கிற இந்த முறையில் உண்மையிலேயே ஒரு உருவம் இருக்கும்படியான தோற்றம் நம்ம கண்களுக்கு கிடைக்குது. இதற்கு சிறந்த எளிமையான உதாரணம்னு சொன்னா நம்ம கைகளில் தற்போது புரளும் நாணயங்களை சொல்லலாம். எத்தனையோ பேர் இப்போவே நாணயங்களை தேடி தொட்டு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த 3D தோற்றம் கொண்ட புடைப்பு சிற்பக்கலை அதாவது ரிலீஃப் ஆர்ட்டுக்கு முன்னோர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சோழர்கள் தாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை கண்களால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும். அதெல்லாம் உடனே முடியாதுங்க, கொஞ்சம் தாமதமாக தான் நாங்கள் போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியை இப்போ கேட்டு ரசிங்க. ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்க போகிறவங்க தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் தான். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2 இருக்கு, 24 24 24 அல்லது 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ இணைப்பில் முதலாவதாக எந்த நேயர் வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யாருங்க?
2: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து எஸ் செல்வராஜன்.
1: கடகடன்னு சொல்லிட்டீங்க, ஆ என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்குங்கம்மா பொற்காலத்தில் இருந்துங்கம்மா தஞ்சாவூர் மண் எடுத்து தாவரம்போல நீ தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்ச பொண்ணுங்கிற பாட்டுக்கு எனக்கு வேணும்.
1: சரிங்க, கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்து தஞ்சாவூர் பற்றியே பாடலை கேட்டாரு, எப்படி கொடுக்காம இருக்கலாம், கொடுத்துடலாம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலே ரொம்ப சிறப்பான பாடலாக கேட்டுட்டோம். எல்லா ஒரு மண்ணும் எடுத்து எல்லா ஊரையுமே கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்ட நேர்கள் தான் நம்மளோட பேச முடியும், பாடலை கேட்க முடியும். எல்லா மாவட்ட நேர்களும் பாடலை கேட்டு ரசிக்கலாம், நான் உள்பட. இப்போ நேரம் 10:09 ஆகுது. இணைப்பில்

0: வரும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: எங்க அன்பு தங்கச்சி சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். சகோதரி,
0: உங்களுக்கும்
1: இருக்கீங்க?
0: வணக்கம். நலமாக இருக்கும் சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நான் தஞ்சாவூர் ஆபிரகாம் பட நகர் வந்து பத்மாவதி.
0: பத்மாவதிமா, என்ன பாடம் கேட்கலாம்?
1: எங்க ஊரை பத்தி எல்லாரும் எது வச்சு நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சகோதரி, கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றிமா, இருக்கிறத நம்ம எடுத்து சொல்றோம்.
1: கண்டிப்பா.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நீலமலர்கள் படத்துல இருந்து பேசும் மணி மொட்டை ரோஜாக்கள்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சகோதரி. நம்ம சகோதர சகோதரர்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துகள்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துகள்மா, கேட்கலாம். நன்றிமா.

பேசும் மணிமொட்டு மலர்ந்து சென்ற நேரம் இரவு 10:13. இது தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இப்போ இணைப்பில்

0: வரும் நேயர் யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம். தஞ்சாவூர் ஈபி காலனி மோகன் பேசுறேன்.
0: மோகன் அப்படிதானே? ஈபி காலனிலேருந்து
1: ஆமாம் ஆமாம்.
0: பேசுறீங்க. இனிப்ப வந்து விட்டு விட்டு கேட்குது. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் பத்திரகாளி. பாடல் வந்து கேட்டேன், அங்கே பார்த்தேன்.
0: கேட்கலாமா? இங்க
1: கேட்கலாமா?
0: நன்றிங்க.

0: தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை கொடுத்துட்ருக்கு. நாளைக்கு இரவு 10 மணிக்கு வரக்கூடிய நினைவே சுகம் யாருக்காக அப்படின்னா திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக அப்படின்றத இங்கே பதிவு பண்ணிட்டு, இப்போ நேரம் இரவு 10:19 இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், திருவாரூர் மாவட்டம்,
0: பேருங்க?
1: சிவகோவிந்தராஜ்.
0: கோவிந்தராஜ்.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, என்ன பாடலுங்க?
1: ரயில் பயணங்களில் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள்.
0: இசைக்குது கோடை பன்மொழி 100.5 கேளுங்க கோவிந்தராஜ் ஐயா.

0: ராஜேந்தர் அவர்களின் வரிகளில் ஜெயச்சந்திரன் பாடிய கவித்துவம் நிறைந்த வரிகளையுடைய பாடல் பெண்மையின் அழகை எப்படியெல்லாம் ஒரு வர்ணிச்சு பாடிட்டு போணுச்சு. நேரம் 10:24, இதன் நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக. இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம்
0: வானொலி விட்டு தள்ளி வந்துருங்க, நிறைய பேர் இருக்காங்களா பக்கத்துல?
1: சிந்தனை
0: இணைப்பு கிடைக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதோ அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒட்டு வச்ச குமரி பொன்னே கேளடி, நீ எட்டு வச்சா இமயமலை ஏழடி அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்குற வரிகளை வைரமுத்து அவர்கள் எழுத, கேஜி ஏசுதாஸ் அவர்கள் பாடி நாம கேட்ட நேரம் 10:30. இது நினைவே சுகம், தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுக்காக கோடைப்பண்மலை 100.5 தந்துட்டு இருக்கு. இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: அம்மா, கோடைப்பண்பலுக்கு இணைப்பு கொடுத்தவங்களுக்கு, நிர்வாகத்துக்கு,
0: எல்லாருக்கும் ஒரு நன்றி. இப்போ உங்க பேர் சொல்லுங்க.
1: எஸ், முகமது ஜின்னா. மாச பெரியவர்களுக்கு பின்புறம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க ஜின்னாயா?
1: 16 வயதுலேருந்து ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்தது.
0: நல்ல கற்பனை பாடல் கேட்கலாமா?
1: நல்லதுமா,
0: நன்றிங்க.

0: தன்னோட பாடல் திறமையை மலேசியா வாசுதேவன் அவர்கள் காட்டிட்டு போயிட்டாரு. நேரம் இரவு 10:35. இது தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கோடை பன்மொழி 100.5 தரும் நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்களா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பழையவர் ஸ்டாண்ட்லேருந்து ஆர்ஜே ரமணி பேசுகிறேங்க மேடம்.
0: சரிங்க, ரொம்ப நீண்ட நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டீங்க. என்ன பாடல் தரலாம்?
1: நாட்டுக்கு ஒரு நல்லவன் படத்துலேருந்து சின்ன கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டுங்க மேடம்.
0: சரிங்க, இந்த பாடல் உங்களுக்காக ஏதோ கேட்கலாம். நன்றிங்க.

0: கோடை பன்மலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களோடு. நாளை இரவு 10 மணிக்கு வலம் வர இருக்கும் நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நேரம் 10:39. இனிப்பில் வரும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். அதிராம் பட்டினம் வரைக்கும் கேட்டது, உங்க பேர் கேட்கல.
1: நிவனிதா.
0: நிவனிதா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: உதிரி பூக்கள் வந்து அழகிய
0: கண். சரிங்க நிவனிதா, கேட்கலாம் அந்த பாடல். ஏதோ கோடை பன்மலை 100.5 உங்களுக்காக.

0: ஜானகி அவர்களின் மயக்கும் குரலில் அன்னையை வாஞ்சையோடு தன் மகளை தேடிய அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போ 10:45. தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இது நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் தூக்கமட்டி கிராமத்துல இருந்து யமகா மெக்கானிக் சிவானந்தம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க சிவானந்தம்?
1: பாஷா படத்துல இருந்து அழகு நீ நடந்தால் நடை அழகு அந்த பாட்டு போட்டிருக்கேன்.
0: சரிங்க, கொடுத்தெல்லாம் சிரிச்சுட்டே கேட்கிறாரு அவருக்காக இந்த பாடல் கொடை பண்புலின்னு 5 இருந்து

0: பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 10:50 நினைவேசுகம் நிகழ்ச்சி இது. தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோடிப்பண்மலை 100.5. இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் காமாட்சி
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: முதல் மரியாதை ராஜாவை
0: கேட்கலாங்க. நன்றிங்க.

0: இன்னைக்கு நம்ம கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியை நம்பி வந்த தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் எல்லாருக்குமே அவங்களோட விருப்ப பாடல்களை கொடுத்துட்டோம். இப்போ நிறைவா ஒரு நேயர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர் வாங்க. வணக்கம்
1: அக்கா. இரவு
0: வணக்கம் தங்கச்சி. யார் பேசுறீங்க
1: அக்கா? தஞ்சாவூர் மாவட்டம் மெடிக்கல் காலேஜ் கணபதி நகர்.
0: விகாஷினி, என்ன பாடல் கொடுக்கலாம்? விகாஷினி, நீங்க என்ன பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்க ஒரு மாணவியா? சரி, அடுத்த முறை இளமை பேசுகிறது மனதோடு ராகத்துக்கு நீங்க வரணும். என்ன பாட்டு கேக்கலாம் நீங்க?
1: அக்கா பார்த்திபன் படத்துல இருந்து
0: நிறைவுக்கு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளம் வந்த நினைவே சுகம் மீண்டும் வளவரும் நாளை இரவு 10 மணிக்கு திருவாரூர் மாவட்ட நேர்களோடு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: செல்போன்.
1: இசை குயில் அம்மை அழைத்திடும் போது தொலைவினில் வாழ்ந்தாலும் தொடுவோம் நாமே.
0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை

இருக்கேன். இரவு வணக்கம் நேர்களே. சத்தங்கள் எல்லாம் சற்றே ஓய்ந்துவிடும் நேரம், மதிமட்டும் வானத்தில் விழித்திருக்கும் நேரம், மனமுழுக்க தேங்கிய நினைவுகளுக்கு இரவு ஒரு சிறிய ஆறுதலும் தரும். இவ்வேளையில் இடைவிடா இசைமெட்டுக்களோடு கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

வரும் பாடலோட நிறைவுக்கு வருகிறது கொடை பன்மலை 100.5 இரவு சிறகு. மீண்டும் இரவு சிறகு கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு கேட்கலாம் மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில். ஆலய உலா 6:25 தொடர்ந்து 6:30 அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோயில் விழா தகவல்கள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். தொடர்ந்து காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும்

0: பதமும் 7:35 போமெக்ஸ் மணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:40 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக வரக்காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் வானவில். வானவில் நாளை தந்திருக்கும் தலைப்பு வனமே வாழ்வு. சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை அவர்கள். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் நேற்றைய நிமிடங்கள். நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11:00 பாட்டுப்பட்டாலும் நண்பகல் 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் மகளிர் நேரம் ஆட்டநாயகியாய். நிகழ்ச்சியில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2:00 டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை ராஜேந்திரன் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில், சத்யா ஏஜென்சியின் வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5:00 இடைக்கால இசையா சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 திரையிசை பாடல்களோடு கதம்ப மலர்கள். 6:10 பொமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயரின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 கட்சை வழியாக நேயர் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:50 சேவை செய்திகள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடைத்தென்றல். 10:00 திருவாரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இடைவிட இசைமெட்டுகளோடு இடம்பெறும் இரவு சிறகு 11:00. இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பூரு பருவரல் குரல் எண் 1190.

பிரிந்து சென்றவர் உரிய காலத்தில் வந்து சேராமையை பிறர் தூற்றாமல் இருந்தால் இவள் பசப்பி என பெயர் பெறுதல் கூட நல்லதுதான். குறள் எண் 1190 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

அனைவருக்கும் புன்னகை மிளிரும் புலர்காலை வணக்கம் நேயர்களே. இன்று புலர்ந்துள்ள இந்த பொழுது அனைவருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது வளமையான நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, அஸ்வினா 13, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ வருடம் புரட்டாசி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கள் கிழமை.

மலரின் மணமாய், மழையின் சாரலாய், இறைவனின் அருள் நம் மனங்களில் மெதுவாக நிறையும் காலை பொழுது. கவலைகள் மறந்து கண்கள் மூடி கடவுளை மனதில் நிறுத்தி இசையின் வழியே இறையருளை உணர்வோம். பக்தி பாடல்கள் பரவசம் தர, இறை நினைவுகள் இதயம் நிறைக்க இனிதாக பயணிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

புதிய மலர்களின் மனத்தோடு இறைவனை தொழும் கோவில் மணி ஓசையாய் இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

வெல்லும் நாளின் வெற்றி வரிகளோடு தொற்றி கொண்டிருக்கும் கவலைகளை துடைத்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைபாதம் பணியும் இனிய வேளையில் இசைகொண்டு இறை அருள் வேண்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.